இணைந்திருக்கிறோம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல் காசியிலே நீராடி என தொடங்கும், கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சி.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:55. வந்தே மாதரம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ் காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கிடையிலான தூய்மைப் போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 2வது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 6:02:30. நிகழ்ச்சி நிரல்

கன்னியாகுமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று மாலை மணி 5:10 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறவிருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனாவின் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி ஏனைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

ஏழு மணிக்கு வட்டார செய்திகள், தொடர்ந்து காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, மற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் இரவு 10 மணி. இன்று காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், நெல் விலை விபரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விபரம் அறியலாம். இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இளஞ்சாரல். 10:30 மீனாட்சி விலாசம் குடும்ப தொடர். 10:45 திரையிசை. முற்பகல் மணி 11:02 இலக்கியம் பேசுவோம். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: House. As part of the next phase of her visit, President Murmu and Prime Minister Narendra Modi will visit Pahadpur village in Odisha's Mayurbhanj district tomorrow. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has approved large-scale procurement of pulses and oil seeds at the minimum support price for four states. The ministry said that the procurement will be undertaken under the price support scheme in Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. Uttar Pradesh has emerged as the biggest beneficiary under the approvals for the summer 2026 season. In Gujarat, procurement of 18,250 metric tons of moong has been approved for the summer 2026 season. The minister also approved an enhancement in the moong procurement limit for Tamil Nadu under the Rabi marketing season 2025-26 from 885 metric tons to 990 metric tons. Mr. Chauhan approved procurement of 2,115 metric tons of moong during the summer 2026 season for Haryana. In FIFA World Cup, Czechia were held 1-1 by South Africa in Group A match at the Atlanta Stadium in United States last night. And that is the end of this news bulletin.
1: Akashvani, நேரம் 6:10.
2: இனைத்தானும் நல்லவை கேட்க மெய் வருத்த கூலி தரும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்னும் உலக பொதுபறையாம் திருக்குறள் வழியே மனித வாழ்வின் உழைப்பின் முக்கியத்தை நாம் அறிவோம். கடமையச்சை பலனை எதிர்பாராதே என்று கீதை சொன்னாலும் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருபடி மேல் சென்று உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் இலாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால் தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் உழைச்சா உயர்வம் என்ற விவரம் அண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியில் இருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே, தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால் தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும் உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை, வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது, முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாது முடங்கள் குற்றமாகும், இயன்றதை செய்தல் உயர்வாகும்,

0: இயலாததை எண்ணுதல் இழிவாகும். இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன. ஓயாமல் உழைப்பதில் சூரியன் என்பார்கள். எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல, அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வரித்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். கூறலமுதமாய்

வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878, அதிகாரம் பகை

0: வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். வானவில்லின் வண்ணங்கள் போல வாழ்க்கை ஒரு விசித்திர பயணம். இன்பம் என்னும் பூக்களும் உண்டு, துன்பம் என்னும் முட்களும் உண்டு. விடியலின் நம்பிக்கை பாதை காட்டும், இருளின் நிழல்கள் சோதிக்கும். ஏற்றங்கள் தரும் மகிழ்ச்சி ஒருபுறம், இரக்கங்கள் தரும் பாடம் மறுபுறம். நின்று விடாதே, எந்த நிலையிலும் நகர்ந்து செல்வோம் துணிவுடன். வெற்றி என்பது தூரமில்லை, நாம் கடக்கும் ஒவ்வொரு படியிலும். வாழ்க்கை பயணத்தை தொடர இறைவனை துதிப்போம் பக்தி மாலையாய். நேரம் சரியாக 6:17:30 குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சியின். முதலில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 6:37. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாகூர் இ.எம். ஹனீஃபா குரலில்.

நிறைவு பெற்றது பக்தி மாலை.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி. எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசிடம் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய

0: அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
1: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பையை எப்படி பிரிக்கணும், நாலு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30 தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மைப் போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை, இன்று மற்றும் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C, வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை: காற்றின் வேகம் மணிக்கு 8-12 km என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நாற்கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழை மரங்களுக்கு நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும். தென்னை மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து பசுந்தாள் உர பயிர்களை விதைக்கவும். மிளகு செடியில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும் மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டயமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 ஜூன் மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 10:30 நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து மே மாதம் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லைகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து கால்நடையின் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையுறு சதவீதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும். கோமாரி நோய், தோல்கடலை நோய், அடைப்பா நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது கால்நடை உரிமையாளர்களின் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் செல்போனுக்கு வெளிப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக

கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும், கேட்கப்படும் விவரங்களை கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் அளித்திடவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய வகை பலாக்கன்றுகளை நடவு செய்து பயன்பெற வேண்டும், விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் குமரி மாவட்டம் சார்பில் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம், மாவட்ட ஆட்சியர் தகவல். கோணம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் புதிய பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை துறையின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று முன்தினம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் விவசாயத்திற்கு ஏற்ற சூழலை கொண்ட நிலங்களை உள்ளடக்கியது. குறிப்பாக கன்னியாகுமரி, பழத்தோட்டம், பேச்சுப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 40க்கும் மேற்பட்ட வாழைப்பழ ரகங்கள், பல்வேறு வகை கொண்ட மாம்பழங்கள், அன்னாசி பழம், பலாப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகளை நடவு செய்து விவசாயிகளுக்கு வழங்கி பயன்பெற்று வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பேச்சுப்பாறை மணலோடைக்கு இடைப்பட்ட அன்பு நகர் பகுதியில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் செயல்பட்டு வரும் தேனி மகத்துவ மையத்தில் அடிப்படை தேனி வளர்ப்பு பயிற்சி மற்றும் தேன் சோப்பு, தேன் மெழுகில் தயாரிக்கப்பட்ட வலி நிவாரணி ஆகியவை தயார் செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகம் கட்டுப்பாட்டில் குலசேகரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் திருவட்டார் புத்தன்கடை பகுதியில் விவசாயிகள் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலாமரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டிருப்பதையும் நேரில் பார்வையிட்டு, விவசாயிகள் இதுபோன்ற அதிக லாபம் பெறக்கூடிய பழ வகைகள் மற்றும் காய்கறிகளை நடவு செய்து வாழ்வாதாரத்தை உயர்த்துமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடைபெற்ற இந்த ஆய்வில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் குமரி மாவட்டம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற தலைப்பில் புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் வருகிற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை மணி 6:30 நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கத்தில் இருந்து தொடங்க உள்ளது. இவ்விழிப்புணர்வு ஓட்டமானது சுமார் 6.5 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தில் 14 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், NCC, NSS விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டி ஷர்ட் வழங்கப்படும். இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 04652262060 அல்லது 7401703507 என்ற எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு அரசும் டாடா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமும் தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்ற புதிய பட்டயப்படிப்பு நாகர்கோவில் கோணம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த கல்வியாண்டில் தொடங்கப்பட்டது. தற்போது இந்த பட்டயப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இது உதவித்தொகையுடன் கூடிய கல்வி திட்டமாகும். இந்த படிப்புக்கு கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இப்பாடத்திட்டத்தின் பயிற்சி காலம் 3 ஆண்டுகள். அனைத்து மாணவர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகை 3 ஆண்டுகள் வழங்கப்படும். மேலும் இந்த கல்வியாண்டில் 3 புதிய பட்டய படிப்புகள் இக்கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ளன. அதாவது ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னாலஜிஸ் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்வதற்கு கல்லூரியில் நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது என குமரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி கண்மலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: வாழ்வின் வழிகாட்டி போல் என்று நம்முடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 7:05. இனி கேட்கலாம்
1: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
2: என் வாழ்க்கையில் எனக்கு முதல் முதல் ஏற்பட்ட நீண்ட நாள் தொடர்ந்த நோய் இதுதான். இந்நோய் என் கொள்கைகளை பரிசீலனை செய்து சோதிக்கும் வாய்ப்பை இவ்வாறு எனக்கு அளித்தது. ஒரு நாள் இரவு நான் நம்பிக்கையை அடியோடு இழந்துவிட்டேன். மரணத்தின் வாயிலில் நிற்கிறேன் என்றே எனக்கு தோன்றியது. அனுசுயா பென்னுக்கு சொல்லி அனுப்பினேன். அவர் ஆசிரமத்திற்கு பறந்தோடி வந்தார். வல்லபாய் டாக்டர் கனுகாவுடன் வந்து சேர்ந்தார். டாக்டர், என் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு, உங்கள் நாடியெல்லாம் நன்றாகவே இருக்கிறது, அபாயம் எதுவும் இல்லவே இல்லை, பலவீனம் அதிகமாக இருப்பதால் ஏற்பட்டிருக்கும் ஆயாசம் இது என்றார். ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை உண்டாகவில்லை. அந்த இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. சாவு வராமலேயே பொழுது விடிந்து விட்டது. ஆனால் முடிவு சமீபித்து விட்டது என்ற உணர்ச்சி மாத்திரம் விடாமல் எனக்கு இருந்தது. ஆகவே ஆசிரமவாசிகளை கீதையை படிக்கச் சொல்லி கேட்பதிலேயே விழித்திருக்கும் நேரம் முழுவதையும் கழித்து வந்தேன். என்னால் படிக்க முடியாது. பிறரிடம் பேசும் விருப்பமும் எனக்கு இல்லை. கொஞ்சம் பேசினாலும் மூளைக்கு களைப்பாயிருந்தது. வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு என்றுமே இல்லையாகையால் வாழ்வில் எல்லா சுவையும் போய்விட்டது. ஒன்றும் செய்ய முடியாமல் நண்பர்களிடமும் சக ஊழியர்களிடமும் வேலை வாங்கிக் கொண்டு உடல் மெல்ல தேய்ந்து கொண்டே போவதைக் காணும் மோசமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த துன்பமாகவே இருந்தது. இவ்விதம் சதா சாவை எதிர்பார்த்து கொண்டு நான் படுத்திருந்த போது டாக்டர் தல்வல்கர் ஒரு விசித்திர ஆசாமியை அழைத்து கொண்டு அங்கே வந்தார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர் அந்த ஆசாமி. அவர் பிரசித்தமானவர் அன்று. ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரும் என்னைப் போன்ற ஒரு பைத்தியம் என்பதை கண்டுகொண்டேன். தம்முடைய சிகிச்சை முறையை என்னிடம் சோதித்து பார்ப்பதற்காகவே அவர் வந்தார். கிராண்ட் வைத்தியக் கல்லூரியில் அவர் அநேகமாக படித்து முடித்து விட்டார். ஆனால் இன்னும் பட்டம் பெறவில்லை. அவர் பிரம்ம சமாஜத்தில் ஓர் அங்கத்தினர் என்று பின்னால் எனக்கு தெரிந்தது. ஸ்ரீ கேல்கர் என்பது அவர் பெயர். சுயேச்சையான பிடிவாத போக்குள்ளவர் அவர். பனிக்கட்டி சிகிச்சையில் அவருக்கு அதிக நம்பிக்கை. அந்த சிகிச்சையை என்னிடம் பரீட்சிக்க விரும்பினார். அவருக்கு பனிக்கட்டி டாக்டர் என்று பெயர் வைத்தோம். தேர்ந்த டாக்டர்களுக்கும் தெரியாது போன சில விஷயங்களை தாம் கண்டுபிடித்திருப்பதாக அவருக்கு திடமான நம்பிக்கை உண்டு. தமது சிகிச்சையில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை என்னையும் தொத்திக்கொள்ளும்படி செய்ய முடியாது போனது எங்கள் இருவருக்குமே பரிதாபகரமான விஷயமாகும். ஒரு குறிப்பிட்ட அளவு வரையில் அவருடைய சிகிச்சை முறையை நான் நம்புகிறேன். ஆனால் அவர் அவசரப்பட்டே சில முடிவுகளுக்கு வந்துவிட்டார் என்று அஞ்சுகிறேன். அவர் கண்டுபிடித்து

0: இருப்பவைகளின் குணாதிசயங்கள் எதுவாக இருந்தாலும் என் உடலில் அவற்றை பரிசோதிக்க அவரை நான் அனுமதித்தேன். உடலுக்கு வெளியில் செய்யும் சிகிச்சையை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை. உடம்பு முழுவதற்கும் பனிக்கட்டி வைத்து கட்டுவதே அவருடைய சிகிச்சை. அவருடைய சிகிச்சையினால் என் உடம்பில் ஏற்பட்ட குணத்தை குறித்து அவர் சொல்லிக் கொண்டதை அங்கீகரிக்க என்னால் முடியாவிட்டாலும் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் என்னுள் அது நிச்சயமாக உண்டாக்கியது. இயற்கையாகவே மனநிலை உடம்பிலும் பிரதிபலித்தது. எனக்கு பசியெடுக்க ஆரம்பித்தது. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை மெல்ல நடக்கவும் தொடங்கினேன். அப்பொழுது அவர் என் ஆகாரத்தில் ஒரு சீர்திருத்தம் செய்ய யோசனை கூறினார். அவர் கூறியதாவது, நீங்கள் பச்சை முட்டைகளை சாப்பிட்டால் அதிக சக்தியை பெற்று சீக்கிரமாக பழைய பலத்தை அடைவீர்கள் என்று உறுதியாக கூறுகிறேன். முட்டைகள் பாலை போல தீங்கில்லாதவை. நிச்சயமாக முட்டை புலால் ரகத்தைச் சேர்ந்தது அல்ல. முட்டைகள் எல்லாமே குஞ்சு பொறிக்கக்கூடியவை அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? அவ்விதம் குஞ்சு பொறிக்காதவைகளாக்கப்பட்ட முட்டைகளும் விற்கின்றன. என்றாலும் குஞ்சு பொறிக்காதவைகள் ஆக்கப்பட்டுவிட்ட முட்டைகளை சாப்பிடவும் நான் தயாராயில்லை. ஆனால் என் உடல்நிலையில் ஏற்பட்ட அபிவிருத்தி பொது காரியங்களில் நான் ஸ்ரத்தை கொள்வதற்கு போதுமானதாக இருந்தது. மாதேரானுக்கு போய் அங்கே தங்கினால் சீக்கிரத்தில் என் உடம்பு தேரும் என்று டாக்டர்களும் நண்பர்களும் கூறினார்கள். ஆகவே நான் அங்கே போனேன். ஆனால் மாதேரானில் தண்ணீர் உப்பாக இருந்ததால் அங்கே நான் தங்குவது கஷ்டமாகிவிட்டது. வயிற்று கடுப்பு நோய் ஏற்பட்டு நான் கஷ்டப்பட்டு விட்டதால் என் ஆசனவாய் மென்மையாகிவிட்டது. இதனால் மலம் கழிக்கும் போது ஆசனவாயில் எனக்கு தாங்க முடியாத வலி இருந்தது. ஆகையால் சாப்பிடுவது என்று நினைத்தாலே எனக்கு ஒரே பயமாக இருந்தது. ஒரு வாரம் முடிவதற்கு முன்னாலேயே மாதேரானிலிருந்து நான் போய்விட வேண்டியதாயிற்று. அப்பொழுது சங்கர்லால் பேங்கர் என் உடல்நிலையின் காவலராக இருந்து வந்ததால் டாக்டர் தலாலை கலந்தாலோசிக்குமாறு என்னை வற்புறுத்தினார். அதன் பேரில் டாக்டர் தலாலை அழைத்து வந்தனர். உடனுக்குடனேயே முடிவுக்கு வந்து விடுவதில் அவருக்கிருந்த ஆற்றல் என்னை கவர்ந்தது. அவர் கூறியதாவது, நீங்கள் பால் சாப்பிட்டாலன்றி உங்கள் உடம்பு தேரும்படி செய்வது என்னால் முடியாது. அதோடு இரும்பு சத்து ஆர்சனிக் ஆகிய மருந்துகளை ஊசி மூலம் குத்திக் கொள்வீர்களானால் உங்கள் உடம்பை தேற்றி விடுவதாக நான் முற்றும் உத்தரவாதம் அளிக்க முடியும். அதற்கு நான், ஊசி குத்தி மருந்தை நீங்கள் ஏற்றலாம், ஆனால் பால் சாப்பிடுவது என்பது வேறு விஷயம். பால் சாப்பிடுவதில்லை என்று விரதம் பூண்டிருக்கிறேன் என்றேன். அதன் பேரில் டாக்டர் உங்கள் விரதத்தின் தன்மைதான் என்ன என்று கேட்டார். பசுவையும் எருமையையும் பால் கறப்பதற்கு பூக்கா முறையை அனுசரிக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்ததிலிருந்து நான் இந்த விரதத்தை மேற்கொண்டதை பற்றிய வரலாற்றையும் அவ்விரதத்தின் காரணத்தையும் அவருக்கு எடுத்து கூறினேன். பால் என்றாலே எனக்கு பலமான வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. மேலும் பால் மனிதனுக்கு இயற்கையான ஆகாரம் அல்ல என்றே எப்பொழுதும் கருதி வந்திருக்கிறேன். அதை உபயோகிப்பதை அடியோடு நிறுத்திவிட்டேன் என்றேன். அப்பொழுது கஸ்தூரிபாய் என் படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்படியானால் ஆட்டுப்பால் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபமும் இருப்பதற்கில்லை என்று குறுக்கிட்டு சொன்னாள். டாக்டரும் அவள் கூறியதை தொடர்ந்து பிடித்து கொண்டார். நீங்கள் ஆட்டுப்பால் சாப்பிட்டால் அதுவே எனக்கு போதும் என்றார் அவர். நானும் உடன்பட்டு விட்டேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை மணி

5-10 நடைபெறவிருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்டரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவிக் குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப்பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை.

அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதற்கு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கெட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்கூவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்ட் ஆன மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: மார்த்தாண்டம் அருள்மிகு கோதேஸ்வரம் பத்ரகாளி அம்மன் அனந்த கிருஷ்ணன் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில் வருஷாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 சிறப்பு பூஜை தீபாராதனை, 9:00 ஆயில்ய பூஜை, 10:00 லலிதா சகஸ்ரநாம மாத்ருசக்தி பூஜை, மதியம் 12:00 சுவாமி ஆலயம் வலம் வருதல், 12:30 சிறப்பு அலங்கார தீபாராதனை, மாலை 3:00 பஜனை, 5:00 சுப்பிரமணிய சகஸ்ரநாம அர்ச்சனை, 6:00 108 திருவிளக்கு பூஜை, 7:00 மகா தீபாராதனை, 5:00 அஷ்டத்திரவிய மகா கணபதி ஹோமம். காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:00 ஜபமாலை திருப்பலி. மின்தடை பற்றிய அறிவிப்பு. செம்பன்விளை, சேரமங்கலம் மற்றும் முட்டம் துணை மின் நிலையங்களில் மின் உபகரணங்கள் அவசர பராமரிப்பு பணிகள் மற்றும் உயர்மின் அழுத்த பாதைகள் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளை காலை 9:00 முதல் பிற்பகல் 3:00 வரை செம்பன்விளை, திக்கணங்கோடு, தெங்கன்குழி, மத்திக்கோடு, சேனம்விளை, சாஸ்தான்கரை, குளச்சல், கொட்டல்பாடு, சைமன் காலனி, கோடிமுனை, உடையார்விளை, லட்சுமிபுரம், கள்ளுக்கூட்டம், கீழக்கரை, பத்தரை, இரும்பிலி, ஆலஞ்சி, குறும்பனை, வாணியக்குடி, குப்பியந்தரை, பாலப்பழம், இடாலக்காடு, பிடாகை, பெத்தேல்புரம், திங்கள் நகர், இரணியல், கண்டன்விளை, குசவன்குழி, நெய்யூர், பட்டரிவிளை, தலக்குளம், சேரமங்கலம், அழகன்பாறை, கருமன்கூடல், மண்டைக்காடு, நடுவூர்கரை, ஐயாரி, பரப்பற்று, கூட்டுமங்கலம், புதூர், மணவாளக்குறிச்சி, பிள்ளையார்கோவில், கடியப்பட்டினம், அம்மாண்டிவிளை, வெள்ளமோடி, வெள்ளிச்சந்தை, முட்டம், சக்கப்பத்து, ஆற்றின்கரை, சாத்தன்விளை, ஆலன்விளை, திருநைனார்குறிச்சி, குருந்தன்கோடு, கட்டிமாங்கோடு ஆகிய இடங்களுக்கும் அவற்றை சார்ந்த துணை கிராமங்களுக்கும் மின் விநியோகம் இருக்காது. குறிப்பிட்ட நேரத்தில் மின் பாதைகளுக்கும் மின் கம்பங்களுக்கும் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் தக்கலை மின் விநியோக செயற்பொறியாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணிச்சல் மற்றும் தைரியமாக செயல்பட்ட தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட பெண்ணிற்கு சுதந்திர தின விழா அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கல்பனா சாவ்லா விருது பெற இன்றுக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நாசாவில் முதல் விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லாவின் நினைவாக அவரது துணிச்சல் மற்றும் துணிச்சலான முயற்சியை பாராட்டும் வகையில் இவ்விருது ஆண்டுதோறும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் பெண்ணிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கல்பனா சாவ்லா விருது பொதுத்துறையிலிருந்து சமூக நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த விருதானது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் அவர்களால் தைரியம் மற்றும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 கல்பனா சாவ்லா விருதுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளை பதக்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்படும். இவ்விருதுக்கான விண்ணப்ப விவரங்கள் தமிழக அரசின் விருதுகள் இணையதளமான https://awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் நகல் மற்றும் கையேடு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் தரைத்தளத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: சமாதானம் பேசிவிட்டு வருவோம்.
1: பார்த்து பார்த்து மன்னா, சிம்மாசனத்திலிருந்து நழுவி கீழே விழுந்து விட போகிறீர்கள். என்ன மன்னா இது? நீங்கள் மகாவீரர் பரம்பரையாச்சே, ஒரு யானை படைக்கு இப்படி பயப்படலாமா? திருவள்ளுவர் சொன்ன 599வது குறள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?
2: நீர் யானைப்படை என்று சொன்னதும் எனக்கு 9வது வாய்ப்பாடே மறந்து போய்விட்டது. இதில் 599வது குறளா?
1: இதற்குதான் குருகுலத்தில் தமிழ் வகுப்பை கட்டடித்து விட்டு தேங்காய் மிட்டாய் வாங்கி சாப்பிட போகாதீர்கள் என்று கூறினேன்.
2: ஆயினும்
1: யானை வெறும் புலிதாக்குறின் அப்படி என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் மன்னா.
2: நேரம் பார்த்து நீர் விளையாடுகிறீர், புரிகிற தமிழில் சொல்லும்.
1: புரிகிற தமிழ், சரி சரி. அதாவது மன்னா, யானை பருத்த உடம்பையும் கூர்மையான தந்தங்களையும் வைத்திருந்தாலும் மனசில் ஊக்கம் இருக்கும் ஒரு சின்ன புலி பாய்ந்தால் அந்த பெரிய யானை பயந்தே ஓடிவிடும். உருவம் முக்கியமில்லை மன்னா, மனதைரியம் தான் முக்கியம் என்பதை அது கூறுகிறது.
2: ஆஹா, வள்ளுவர் என்னை மனதில் வைத்துதான் இந்த குறளை எழுதியிருக்கிறார்.
1: என்ன, எப்படி மன்னா, எப்படி சொல்கிறீர்கள்?
2: மந்திரியார், நீரை பாரும். அந்த அண்டை நாட்டு மன்னன் பெரிய யானை மாதிரி வருகிறார். ஆனால் நான் எப்படி? சைஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மனதில் சிங்கம் புலி மாதிரி ஊக்கத்தோடு இருக்கின்றேனா? அதுதான்.
1: ஓ, இந்த மன்னர் புலி இல்லை, எலி. ஆமா மன்னா, தாங்கள் தான் 73வது மெலிகேசி மன்னர் ஆயிட்டே. ஆனால் வள்ளுவர் சொன்ன ஊக்கம் தங்களிடம் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா?
2: டெஸ்ட்? இந்த 73வது மெலிகேசி மன்னரோடு வையும், பார்த்து விடுவோம். என் வீரத்தை நிரூபிக்கின்றேன்.
1: மன்னர் எல்லாம் டயலாக்கில் தான் நிற்பார், ஒன்றும் செயலில் வராது. சரி, அதையும் பார்த்து விடுவோம். ஐயோ மன்னா, தாங்கள் சொன்ன புலி நிஜமாகவே அரசவைக்குள் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஏதோ புலி உருவம் சத்தம் கேட்கிறது.
2: மந்திரியாரே, என்னை காப்பாற்றும். அந்த புலி என்னை பார்த்து நிறைய கறி கிடைக்கும் என்று நேராக சிம்மாசனத்திற்கு வந்து விட்டது போல.
1: மன்னா பயப்படாதீர்கள் மன்னா, அது புலி இல்லை, பக்கத்து வீட்டு பூனைக்குட்டி. சும்மா தங்களை சோதித்து பார்த்தேன்.
2: மந்திரியாரே, குருகுலம் முதல் இதுவரை நீர் திருந்தவே இல்லை.
3: உனக்கே இவ்வளவு பயப்படுகிறீர்கள், நிஜ புலி வந்தால் என்ன செய்வேன்?
1: அதுதான் மன்னா வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், உடம்பு பெருசாக இருந்தால் மட்டும் போதாது, மனதில் பயம் இல்லாமல் ஊக்கம் இருக்க வேண்டும் என்று. இப்போதாவது புரிகிறதா?
2: புரிகிறது, புரிகிறது, நன்றாகவே புரிகிறது. மந்திரியாரே, உடனே நம் நாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்போம். நாம் உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் ஊக்கத்தோடு போரிட்டு அந்த யானை படையை தோற்கடிப்போம்.
1: புத்திசாலி மன்னர், வாருங்கள் மன்னா, இப்போதே போருக்கு தயாராவோம்.
2: வீரவேல்,
1: வெற்றிவேல். இன்றைய குறுஞ்செய்தி.

வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:35. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. தென்குமரி தேனலை.

இன்னைக்கே தென்குமரி தேனிலையில வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு சின்ன கதை கேட்டுடலாமா? ஒரு நாள் ஒரு சிறுவன் தன் அப்பாட்ட வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேக்குறான். அதற்கு அந்த அப்பா, உனக்கு மிகவும் பிடித்த இனிப்பு ஒன்றை தருகிறேன், ஆனால் அதை நாளைதான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சிறுவனும் ரொம்பவே மகிழ்ச்சியா அதை வந்து வாங்கிக்கிறான். அந்த இனிப்ப பார்த்த நொடியில இருந்தே ஆசை அதிகமாகி பொறுமையா இருக்க முடியாம எப்படியாவது அதை இன்னைக்கே சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு அதை சாப்பிட்டும் முடிக்கிறான். அடுத்த நாள் அப்பா அவனிடம், இனிப்பு எப்படி இருந்தது என்று கேட்க சிறுவனும், ரொம்ப சுவையாக இருந்தது, ஆனால் அதை இன்றைக்கு சாப்பிடாமல் காத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த அப்பா புன்னகையோட, இதுதான் மகனே வாழ்க்கை. நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் அனுபவிக்க வேண்டும், ஆனால் எதற்காகவும் அவசரப்பட்டு பொறுமையை மட்டும் இழந்துவிடக் கூடாது. சரியான தருணத்திற்காக காத்திருப்பதே வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சின்ன கதை தாங்க, ஆனா எவ்வளவு பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தது இல்லையா? வாழ்க்கை அப்படிங்கறது கடந்த காலத்தை பற்றிய கவலையோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமோ இல்ல, மாறா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. நிச்சயமா இந்த அழகான உலகம் வந்து நமக்கு ரசிக்கத்தானே. உலகத்தை ரசிச்சுட்டே சூப்பரா வாழ்வோம். முதல்ல பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைய பொதறிவு கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பொதறிவு கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே மிகவும் சிறிய பாலூட்டி எது? உலகிலேயே மிகவும் சிறிய பாலூட்டி எது?

உலகிலேயே மிகவும் சிறிய பாலூட்டி எது? இதுதான் இன்றைய பொதறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இருங்க. வித் லவ் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாடலுக்கு அப்புறமா பதில தெரிஞ்சுக்கலாம்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
14: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: நேரம் 7:43. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இனி இன்றைய பொதறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை நினைவுபடுத்திடலாம். உலகிலேயே மிகவும் சிறிய பாலூட்டி எது? இதற்கான சரியான பதில் எட்ருஸ்கன் மூன்று. எட்ருஸ்கன் மூன்று, உலகிலேயே மிகவும் சிறிய பாலூட்டி இதுதாங்க, எட்ருஸ்கன் மூன்று. இதை வந்து ஆங்கிலத்துல எட்ருஸ்கன் ஷ்ரீவ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எடை பாத்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு 2-2.5 கிராமுக்கு உள்ளதான், அதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. 2-2.5 கிராமுக்கு உள்ளதான் இதோட எடை இருக்கும். நீளம் பாத்தீங்க அப்படின்னா வாலை தவிர்த்து அதிகபட்சமா ஒரு 5 சென்டிமீட்டர் வர வளரக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த எட்ருஸ்கன் மூன்று. நிலத்தில் வாழும் பாலூட்டிகளில் எடை அடிப்படையில் உலகின் மிக சிறிய விலங்கு இந்த எட்ருஸ்கன் மூன்று. மனிதனோட கட்டை விரல் அளவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விலங்கு இது. இதோட இதய துடிப்பு பாத்தீங்க அப்படின்னா நிமிடத்திற்கு 1500 முறைக்கும் மேல், வினாடிக்கு 25 முறை துடிக்கக்கூடிய இதயம் கொண்டதுதான் இந்த எட்ருஸ்கன் மூன்று. தங்களை விட பெரிய பூச்சிகளை வேட்டையாடி உண்ணும் ஆற்றல் கொண்டவை இந்த விலங்குகள் வந்து ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் வெப்பமான ஈரப்பதமான பகுதிகளில் காணப்படுகின்றன. நேர்களுக்காக இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. உலகிலேயே மிகவும் சிறிய பாலூட்டி எது? இதற்கான சரியான பதில் எட்ருஸ்கன் மூன்று, எட்ருஸ்கன் ஷ்ரீவ்.

0: நேரம் 7:45. இனி கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று ஜூன் மாதம் 19 தேதி.
1: பிரெஞ்சு கணிதவியலாளர் பிளேஸ் பாஸ்கல் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்தி 1623 ஆண்டு இதே நாளில் பிறந்த பிளேஸ் பாஸ்கல் அவர்கள் கணித உலகம் முழுவதும் இன்று ஒரு அடிப்படை நிறுவல் முறையாக திகழும் மெத்தட் ஆஃப் இண்டக்ஷன் மற்றும் கணித உலகம் மட்டுமின்றி எல்லா இயல்களிலும் வெளியுலக வாழ்க்கையிலும் அன்றாடம் பேசப்படும் ப்ராபபிலிட்டி போன்றவை இவருடைய படைப்புகளிலிருந்தே தொடங்கியவை ஆகும்.
1: தனது 18 வயதிலேயே முதல் கூட்டல் கணினியை உருவாக்கிய இவர் வடிவவியலிலும் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்.
2: இவரது நினைவாக இவரை பெருமைப்படுத்தும் முகமாக அழுத்தத்தின் எஸ்ஐ அலகும் நிரல் மொழி ஒன்றும் பாஸ்கல் என பெயரிடப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற திராவிட மொழியியல் ஆய்வாளரும் அறிவியலாளருமான பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1928 ஆண்டு இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
1: எடின்பர்க் வேந்திய குமுகத்தின் பேராளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 2 இந்தியர்களுள் ஒருவரான இவர் அமெரிக்க மொழியியல் குமுகத்தின் 2 ஆய்வாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்கும் உரியவராவார்.
2: தற்கால ஒப்பீட்டு மொழியியல் கோட்பாட்டை முறை சார்ந்து பயன்படுத்தி திராவிட மொழிகளை ஆய்வு செய்தவர் இவரே ஆவார்.
1: இவர் இயற்றிய திராவிட மொழிகள் என்னும் நூல் இவரது நூல்களுள் மிக பெரும் நூலாக கருதப்படுகிறது. ஆயிரத்து 1946 ஆண்டு இதே நாளில் பிறந்த மா. சந்திரமூர்த்தி அவர்கள் தொல்லியல் துறையில் 32 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளார்.
2: பல நூல்களையும் ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியுள்ள இவர் தொன்மை வரலாறு தொல்லியல் முதுகலை பட்டமும் ஆவண காப்பியல் முதுகலை பட்டமும் பெற்றவர் ஆவார்.
1: தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் சிறந்த நூல்களில் இவரது நூல்களும் இடம்பெற்றுள்ளன.
2: இந்திய ஆங்கிலேய எழுத்தாளர் சர் அகமத் சல்மான் ருஷ்டி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1947 ஆண்டு இதே நாளில் பிறந்த சல்மான் ருஷ்டி அவர்கள் புதின எழுத்தாளர் ஆவார்.
2: இவரது 2 புதினம் நள்ளிரவின் சிறுவர்கள் 1981 ஆண்டில் புக்கர் பரிசை பெற்றது.
1: 1999 ஆண்டு பிரான்சின் கலை மற்றும் கடிதங்களின் ஆணையத்தின் தளபதியாக நியமிக்கப்பட்ட இவர் 2007 ஆண்டு இவரது இலக்கிய சேவைகளுக்காக சர் பட்டமும் பெற்றுள்ளார்.
2: நேபாளத்தின் முதல் பெண் குடியரசுத் தலைவரான வித்யாதேவி பண்டாரி அவர்கள் 1961 ஆண்டு இதே நாளிலும்.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை காஜல் அகர்வால் அவர்கள் 1985 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
2: ஆயிரத்து 1910 ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் முதல் தடவையாக தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது.
3: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே.
2: இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த நாவலாசிரியர் சார் வில்லியம் கோல்டிங் அவர்கள் ஆசிரியராக தனது பணியை தொடங்கி பின் முழு நேர எழுத்தாளர் ஆனார்.
1: இவரது படைப்புகளுள் மிகவும் பிரபலமானது லார்ட் ஆஃப் தி ஃபிளைஸ் என்பதாகும்.
2: 1980 ஆண்டு ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ் என்னும் நாவலுக்காக புக்கர் பரிசு பெற்ற இவர் 1983 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசினையும் 1988 ஆண்டு சர் பட்டமும் பெற்றார்.
1: இவர் 1993 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: எங்கிருந்தாலும் வாழ்க, சீட்டுக்கட்டு ராஜா போன்ற பல பாடல்களை பாடியுள்ள பழம் பெரும் பின்னணி பாடகர் ஏ. எல். ராகவன் அவர்கள் 2020 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தேதியும் செய்தியும்.

0: கேட்டது லியோன் ஜேம்ஸ் இசையில் டிராகன் திரைப்பட பாடல்.
1: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
3: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 04651296483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
4: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
3: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
4: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
3: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
4: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
3: உலகத்தரத்தில் லேப் வசதி,
4: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை

0: ஆராய்ச்சிகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 790-447-3872.
2: உடலோடு மனதையும் மூச்சையும் உடனொத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: மணி 56 நிமிடம். குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தென் குமரி தேனலை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் குட் பேட் அக்லி திரைப்பட பாடல்.
1: ரெடியா மாமே.

0: சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரிக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்திய பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பும் அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:03. நிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 38 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 40 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றிற்கு 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 60 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 100 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 48 ரூபாய், பீன்ஸ் 125 ரூபாய், சௌசௌ 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 20 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு, வழுதலங்காய் தலா 75 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நூக்குள் 85 ரூபாய், ஒட்டு மாங்காய் 25 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நல்ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய்.

கன்னியாகுமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம் இன்று காலை நிலவரப்படி. பேச்சுப்பாறை அணை 36.97 அடி, பெருஞ்சாணி அணை 68 அடி, சிற்றாறு 1 14.04 அடி, சிற்றாறு 2 14.13 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.22 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம். இனி கேட்கலாம் ஏஆர் ரஹ்மான் இசையில் விவேக் வரிகளில் சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய மெர்சல் திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: எங்க அம்மா கீழ விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கொச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தென்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தென்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடெல்லி விக்ஞான் பவனில் இன்று மாலை மணி 5:10 நடைபெறவிருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்டரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது.

நேர்களே, இன்னைக்கு நாம குமரி பண்பலை நூற்று ஒன்ல வர இருக்கக்கூடிய நேர்லை நிகழ்ச்சிகள் உங்களின் நினைவிற்கு. இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. அதுக்கப்புறமா பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இதுல அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம் இந்த தலைப்புல நேரலை நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாம். இன்றிரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள், இது சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இரவு 10:05 நீலாம் மற்றும் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேர்லை நிகழ்ச்சிகள்ல தவறாம கலந்துக்கோங்க. இத்துடன் இன்றைய தென்குமரி தேநிலை நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: சைபால் எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர். நான் அப்படி தான் சார் இருக்கிறேன், தினம் ரெண்டு வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன்னார் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னார் அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்ணுறது? மனசுக்குள்ளே குந்தி இருக்கிற வேண்டாத விருந்தாளிகளையெல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகளில் வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மனசுக்குள்ளே பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குருக்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்திரிச்சான். நேராக குருக்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு உங்களை வணங்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் அவன் இருக்கானே, இன்னமும் கண் முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னா. குருநாதர் நிமிந்து பார்த்தார். அப்படியா? அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னார் ரொம்ப பொறுமையாக. என்னது, நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையாக இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சான். ஆச்சரியமாக அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான், அர்த்தம் புரிஞ்சுது. உடனே பொறாமையை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சுட்டானோ, மனசு சுத்தமாயிட்டுது. மனசுக்குள்ளேருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொண்டுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசில் இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்த ஒருத்தன் அவர் மேலே துப்பி போடுறான். இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுட்டு வரார், அப்பவும் துப்புறான். அவர் கோபப்படலை, பேசாமல் மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றார். இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஆள் தோற்று போய் அவர் காலிலே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேட்குறான், அது எப்படிங்க, நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமாக இருக்கும், உடம்பு அசுத்தமானால் குளித்து சுத்தப்படுத்திக்கலாம், மனசை வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆகக்கூடி மனசு அசுத்தமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனசை அசுத்தப்படுத்துகிற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆற்றுல விழுந்துட்டார், சுழலில் சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி கரையிலிருந்து இதை பார்த்தார், ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்க சொல்லி கரையில் இழுத்து காப்பாற்றினார். அவர் கரையில் ஏறின உடனே இவரை பார்த்து, என்னை காப்பாற்றினதுக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபாயாக இருக்குது, சில்லறையா இல்லை அப்படின்னாராம். உடனே காப்பாற்றினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் விழுந்துருங்க, நான் காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்கள்லாம் எத்தனை தடவை தண்ணியில் விழுந்தாலும் மனசு சுத்தமாக போகிறதில்ல.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலையினை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்?
7: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
4: கன்னியாகுமரி.
0: நேரம் 8:37. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலையின் 101. ஆரம்பமாகின்றது கே கே எக்ஸ்பிரஸ்.

நேர்களே, இன்று மாலை மணி 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி விஜ்ஞான் பவனில் நடைபெறவிருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத்

0: கே கே எக்ஸ்பிரஸில் கேட்டது பாவிஜய் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான், இசையில் ஏந்திரன் திரைப்பட பாடல்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நேர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடெல்லி விஜ்ஞான் பவனில் இன்று மாலை மணி 5:10 நடைபெற இருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்டரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. தொடர்வது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கிருப்பது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல்ல யோகா, ஏன்னா இந்த யோகாங்கிறது இந்தியாவிலிருந்து உருவானது அப்படின்றதுதான் நம்ம பாரத பிரதமர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு போய் உலகத்துல வந்து யோகாக்குன்னு ஒரு தினம், அதாவது ஜூன் 21 யோகா தினமா வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறதுக்கு நம்ம நாடு தான் வழிவகை பண்ணிருக்கு. அதுல பாரத பிரதமருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த யோகா பத்தின அடிப்படையான செய்திகளை சொல்லுங்க.
1: யோகா என்பது உடல் மனம் மற்றும் உணர்வு ரீதியான நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒரு முழுமையான பயிற்சி. இது எக்ஸசைஸ் எடுத்துக்கினா உடல் மட்டும் இருக்கு, மனசுக்கு மட்டும் இருக்கு, இல்லை உணர்ச்சி வசப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சமநிலையில கொண்டு வர்றது உதவியாக இருக்கு. நம்ம தினமும் பயிற்சி செய்யும் பொழுது பேசுவதனாலேயோ பார்க்கறதுனாலயோ வராது, பயிற்சி மூலமா தான் இது கிடைக்கும்.
0: இப்ப உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறதுக்கு யோகா இது வந்து பல்வேறு வகைகளை உதவுது அப்படிங்கறது ஆராய்ச்சிகள் மூலியமாவே நிரூபிச்சிருக்காங்க.
1: ஆமா,
0: சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த விதத்துல வந்து யோகா உதவி செய்யுது?
1: யோகா நம்ம தினமும் பழகும்போது பயிற்சி செய்யும்போது உடல்ல வந்து ரத்த அழுத்தம் வந்து இயல்பா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிக்கும். அதை நம்ம பிளட் பிரஷரா எடுத்துக்கூடாது, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். மற்ற உடற்பயிற்சி விட இதுல அவ்வளவு அதிகரிக்கிறது இல்லை. கால்ல இருந்து மூளை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒரே சீரா செயல்படுத்துறதுக்கு மிகவும் உதவியா இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்து வராது, நல்ல தூக்கம் வரும் நமக்கு, உடல் ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நம்ம யோக பயிற்சியில கிடைக்கும். ஒரு யோக பயிற்சியாளரை பார்த்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அவரு பரப்பியும், ஒரு படப்படப்பா இருக்க மாட்டார் அவர். அது என்ன நடந்தாலும் சரி, இந்த மனநிலை வந்து அந்த யோகத்தினுடைய கொள்கைகள், பயிற்சிகள், உணவு முறைகள் இவை எல்லாமே சேர்ந்து அதுக்கு உதவியா இருக்கு.
0: சாதாரணமா மனிதர்கள் வந்து நான் தான் நல்லா வாக்கிங் போறேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், நான் ஜாகிங் போறேன், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், கை காலெல்லாம் தூக்குறேன், ஓடுறேன், உடையறேன், நெட்டி முறிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாம் ஒண்ணு தானே, அப்ப எனக்கு எதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, இல்ல யோக கலைங்கிறது அது கொஞ்சம் வேற மாதிரி, அது உடல் மனம் ரெண்டுத்தையும் இயக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்ட சந்தேகம் மாதிரி பல பேர் இருக்காங்க நாட்டுல.
1: ஒரு அற்புதமான கேள்வி. இப்ப நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் வந்து யோக பயிற்சி பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மன ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு பயிற்சி பண்றோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சியே பண்றோம்னு வச்சுக்கலாம். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடா. இப்ப வரும்பொழுது இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனமும் போகும். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பே யோகத்துல. தியானம் பண்றோம், நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட சிந்தனை வெளியிலே போகாது, உள்ளுக்குள்ளேதான் நம்ம பயணமாகும். மிகவும் நுணுக்கமான உறுப்புகள்லாம் இருக்கு நம்ம உடல்ல, குறிப்பா மூளை, இதயம்,
0: கணையம்,
1: ஹார்மோன்ஸ், இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது உருவத்துல, ஆனா அனைத்துக்குமே வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது அது சிறப்பா இயல்பா வேலை செய்யுது. அந்த பேலன்ஸா இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரிச்சாலும் பிரச்சனை நமக்கு, அது குறைந்தாலும் பிரச்சனை, அது எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில கொண்டு போறது யோகம். அதனாலதான் நம்மளால வந்து இந்த அறிவாற்றல் வந்து சிறப்பா செய்ய முடியும், மெமரி பவரை நம்ம நிலை நிறுத்த முடியும், எப்ப வேணுமானாலும் நம்ம அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இயல்பாவே அவங்களுக்கு வரும்.
0: இப்ப யோகா செய்யும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு வந்து அதிகப்படுத்துது, அதனால மூளை வந்து நல்ல முறையில வேலை செய்ய முடியும்.
1: கண்டிப்பா
0: மூளை சோர்வு அகற்றி நல்ல ஒரு புத்துணர்வோட மூளை இருக்கும். இது வந்து இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியத்துல முக்கியமான ஒரு விஷயம்.
1: அதுதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீரா போகும். அப்ப எல்லா உறுப்புமே ஆரோக்கியமா இருக்கும், வேலையை சிறப்பா செய்ய முடியும், அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமா நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை.
0: இப்ப இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், இதுல வந்து பத்மாசனம், பிரணாயாமம், அப்புறம் அந்த விருக்ஷாசனம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு காலை மட்டும் வந்து உயர்த்திக்கிட்டு இன்னொரு காலை ஊன்றி மரம் போல சிலையா நிக்கிறது, இது வந்து நம்ம யோகம் செய்யறவங்க நிறைய பேர் செய்யறத உடனே பார்ப்போம், அந்த முத்திரையே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அறிவை வந்து தூண்டி மூளையை நல்லா செயல்பட வைக்குங்கிறாங்க. இது எந்த விதத்துல,
1: அதாவது இது வந்து அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அக்குபிரஷர் சொல்லுவாங்க, அது ஒரு கலை.

0: அது ஒரு சிகிச்சை முறை. அது யோகத்துல இதுலயே வருது. இந்த ஆகினை முத்திரன்னு ஒண்ணு, எல்லா ஐந்து விரல்களும் மற்ற ஐந்து விரலோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது.
1: இந்த வலது கை கட்ட விரல், இடது கை கட்ட விரலோட சேரணும்.
0: நடுவிரல், மோதிர விரல், அந்த கடைசியா இருக்காது. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் அகலப்படுத்தி சாதாரணமா நம்ம தொடமேல வச்சுக்கலாம், இல்ல டேபிள் இருந்தா டேபிள் மேல வச்சுக்கலாம். இது தினமும் நம்ம சீரியஸா உண்மையிலே வந்து நம்மளுடைய அறிவாற்றல் வளரணும், மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். படிப்புல மாணவர்கள் எல்லோருமே, வேலையில இருக்கிறவங்க கூட, அலுவலகத்துல இருக்கிறவங்க கூட, ஆசிரியர்கள் கூட, எல்லாமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினாதான் நம்ம நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். சோ அறிவாற்றல ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த ஒரு முத்திரா போதும். ஆகினை முத்திரம் சொல்றது சேர்ந்து ஒரு 15 நிமிடம் தினமும் இரண்டு வேலையா இருந்தா சிறப்பு, இல்ல ஒரு வேலையா நம்ம செய்து வரணும். குறிப்பா வந்து இரவுல செஞ்சா ரொம்ப நல்லது. இந்த ஒரு முத்திரை மட்டும் போதும்.
1: சரிங்க சார். இந்த அறிவுசார் ஆரோக்கியத்துல வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்றது, ஏன்னா வந்து நம்ம உடம்பே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் நடக்குது.
0: கண்டிப்பா
1: இந்த ஹார்மோன் செக்ரியேஷன், அப்புறம் ஒரு கார்டிசால் சொல்றோம், ஒரு அட்ரினலின் சொல்றோம், டோபாமைன் சொல்றோம், மெலட்டோனின் ஹார்மோன் சொல்றோம். ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது, பட் இதெல்லாம் ஒரு சீரா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், தேவையான அளவு சுரக்கணும், நல்ல முறையில நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க சார். இந்த ஹார்மோன் சமநிலைக்கும் இப்ப இந்த யோக பயிற்சிக்கும் என்ன தொடர்பு?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய உடற்பயிற்சி பண்றோம் நம்ம, ஆனா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிருக்கான்றது கேள்விக்குறி. ஆனா யோகத்துல இயற்கையாவே அதான் நம்ம ஒரு பிராணாயாமம் சொன்னோம், நம்ம உள்ளார மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அது கூட போகும்போது காற்று எல்லா இடத்துலயும் பரவும், வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி. சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிக்கும் போகும்போது அது இயல்பா சந்தோஷமா செயல்படும். இன்னொன்னு, நம்ம கவனத்தை வந்து செலுத்துறோம், அதாவது மனம் எங்க போகுதோ அங்க வந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் அங்க போகும், இயற்கையாவே வந்து அது பேலன்ஸ் ஆகும்.
1: இப்ப இன்னொன்னு சார், இப்ப வந்து மனம் எப்போதும் ஒரு பதட்டமா இருக்குது, ஒரு டென்ஷனா இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோகா பயிற்சி பண்ணுங்க. அல்லது எப்போதுமே உனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கா, டெய்லி யோகா கிளாஸ் போங்க. நிச்சயமா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஒரு விடிவு உங்களுக்கு கிடைக்கும், மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிக்கிறோம் சார். நாங்க ஏதாவது சொல்லுங்க
0: சார். யோகா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிராக்டிஸ் சார். சிஸ்டமேட்டிக்னா யோகா அணுசாசனம் சொல்லுவாங்க. யோகான்றது ஒரு சயின்ஸ், அணுனா சயின்ஸ். அதை நம்ம அப்படியே ஈஸியா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது ஒரு முறை இருக்கு, அந்த ஒரு ஃபார்முலா போட்டாதான் அது வேலை செய்யும். அது மாதிரி இது ஒரு முறையா செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமா நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதான் நம்ம அந்த 8 படிகள் இருக்கு, யமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி. இந்த 8 படிகளும் முறையா செய்யணும். நம்ம
1: முறையான பயிற்சியும் வேணும் நமக்கு,
0: முறையான ஒரு ஆசிரியர் வேணும்.
1: ஒரு புக்கை பார்த்துட்டு நாமளா செய்யறது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்ல,
0: அது அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆசிரியரோட செய்யறதுதான் எப்பயுமே நல்லது. அது இந்த 8 படிகள் முறைப்படி போகணும்.
1: அப்புறம் சார், நிறைய பேர் வந்து சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க, தூக்கம் மாத்திரை போட்டுட்டு தூங்குறவங்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த யோக பயிற்சி செஞ்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: யோக பயிற்சி நீங்க செய்யும்போது இயற்கையா நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் எப்படி வருதுன்னா பயிற்சியின் பொழுது ஆக்சிஜன் நல்லா போகும் சார், உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும் சார். இப்ப இயற்கையாவே நமக்கு தூக்கம் வந்துடும் சார். ஒரு 5 நிமிடம் இல்ல 10 நிமிடம் தியானம் பண்ணாலும் இயற்கையா தூக்கம் வந்துடும். இல்ல ஒரு மூச்சு பயிற்சி பண்ணா கூட அந்த நேரத்துல டக்குன்னு தூக்கம் வந்துடும். ஏற்கனவே நீங்க பண்ணிருங்க உடற்பயிற்சி, ஏதாவது யோக பயிற்சி இல்ல உடற்பயிற்சி கூட பண்ணா கூட இயற்கையா தூக்கம் வந்துடும் சார். நாம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்.
1: இன்னொன்னு சார், இந்த நினைவாற்றலை தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்துல உதவுது? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், மாணவர்கள் கல்லூரியில இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நினைவாற்றலை வந்து தக்க வைக்கிறதுனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு யோகா வந்து ரொம்ப உதவியா இருக்கு.
0: குறிப்பா நம்ம யோக பயிற்சி பண்ணும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இயற்கையாவே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும் நமக்கு, எந்த தொந்தரவும் இருக்காது. அப்ப அவங்களால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் சார். மாணவர்கள் இருந்தா படிப்புல சிறப்பா செய்யலாம், அவங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சில நேரம் மாணவர்கள் யோக பயிற்சி பண்றவங்களும் பண்ணாதவங்களுக்கும் பார்த்தன வகுப்புல இவன் அமைதியா இருந்து கவனிப்பான் வகுப்ப. யோக பயிற்சி பண்ணாதவன், அந்த பிரின்சிபிள் தெரியாதவன் சீண்டிகிட்டே இருப்பான், அவனை குத்துவான், அந்த பேனை ஆடிக்கிட்டே இருக்கும், கால் ஆடிக்கிட்டே இருக்கும், இப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான், கழுத்து முதல்ல நேரம் நிக்காது, உடம்பே முதல்ல நேரம் இருக்காது சார். யோக பயிற்சி பண்றவங்க பாருங்க, உடம்பு 90 டிகிரியில் இருக்கு. யாருக்கு உடம்பு 90 டிகிரியில் பழகிறாங்களோ, உட்காரும் போதோ நிற்கும் பொழுதோ அவங்களால

0: எல்லாமே சிறப்பா செய்ய முடியும் சார். நம்மளுடைய அறிவாற்றல், ஆரோக்கியம், சிந்தனையை தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டுமே அற்புதமா வேலை செய்யும் சார். நம்ம எப்ப யோகா பயிற்சி ஆரம்பிச்சாலும் அவங்க நல்ல முறையில கவனத்தை செலுத்த முடியும் சார், அதுல சந்தேகமே இல்லை.
1: இன்னொன்னு சார், ஒரு நிமிஷத்துல ஒரு 16 தடவை சுவாசிக்கிறவன் வந்து அதை ஒரு 12 ஒரு 10 கொண்டு வந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஆயுள் அதிகமாகும்ன்றாங்க. பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அது எந்த விதத்துல உதவும் சார்?
0: ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சார் ஒரு இயல்பா நடக்கிறது எல்லாருக்கும். அதை நம்ம வந்து மூச்சு பயிற்சி மூலமா அதை 8 கொண்டு வரலாம், 7 கொண்டு வரலாம், 6 கூட கொண்டு வரலாம் சார். நீங்க எந்த அளவுக்கு அதை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கையில வரும் சார். உங்களுக்கு திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு உட்கார்ந்த இடத்துல. காரணம் வந்து இந்த தியானமும் இந்த மூச்சு பயிற்சியும் அவர் இவ்வளவு நாள் வந்து வாழ வச்சுது.
1: அதாவது உண்மையிலேயே இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமா தெரியாது. மூச்சு பயிற்சியை பத்தி அவருடைய பாடல்லாம் இருக்குது, அது மூலியமா நிச்சயமா வந்து நமக்கு நீண்ட ஆரோக்கியம், நீண்ட காலம் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது.
0: டாக்டர் கே பிரிஷான் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சார் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க, அவங்க எல்லாமே என்னன்னு வெளியில இருக்கிறதுலாம் சொல்லிடுறாங்க சார். அந்த ஆற்றல் எப்படி சார் அவங்களுக்கு வந்தது? அவங்க சொல்றாங்க யோக பயிற்சி பண்றேன், தியான பயிற்சி பண்றேன். அவங்க நல்ல நினைவாற்றல் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சார், யூஎஸ்ஏ நம்ம நாடு இந்தியாவும் கொடுத்துருது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். யோகத்தினால வந்து இந்த டாக்டர் கே பீஷா ஒரு உதாரணமா
1: எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சரிங்க சார், இவ்வளவு நேரம் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் சார்.
0: அப்புறம் இருக்கின்ற 12வது சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமை. இதுக்கு நிச்சயமா யோக பயிற்சி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கும், ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, என்னவோ நீங்க உங்களால முடிந்ததை நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்துல செய்து பயனடுமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய ஒத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கொப்பரை மற்றும்

0: பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மைப் போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: முக்கடலம் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்று மல்லித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
3: வானலை வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
4: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
3: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-722. இணைப்பு எண் 04652.
2: அலைபேசி எண் 8903-257-339. இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் என்று கேட்டறலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரிங்கம்மா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிமா.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜ தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் 9:10. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா?
4: 2012 பிள்ளை பேசுறேன் சார்.
3: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் வேணும்?
4: சத்யா படத்துல வளைவோசை வளைவோசை அந்த பாடல்.
3: சார், இந்த திரைப்படம் பாத்திருக்கீங்களா ஐயா?
4: நன்றி,
3: வணக்கம்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நேர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடெல்லி விக்யான் பவனில் இன்று மாலை மணி 5:10 நடைபெறவிருக்கும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்டரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:16 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா அந்த சாங்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றிமா.

0: அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜெஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: வசந்த அழைப்பிலையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்.
2: நீங்க யார் பேசுறீங்கம்மா?
3: நான் குளத்தலையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
2: சரி, என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படம்?
3: படம் திரு சித்தம்பலம். பாட்டு, மேகம் கருத்தாத பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காத பெண்ணே பெண்ணே.
2: மேகம் கருத்திருச்சா, சாரல் அடிச்சிருச்சா?
3: மேகம் கருத்து, சாரல் அடிச்சு, இப்ப கொஞ்சம் வெயில் வந்துருக்கு.
2: சரி, பாடல கேட்கலாமா?
3: ஆமா சார், கேட்கலாம்.
2: நன்றிமா, நன்றி.
3: நன்றி சார், நன்றி நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: பாஞ்சேஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோவில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உச்சி ஒன்றில் இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த் அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: அன்பான காலை வணக்கம் சார்.
4: எங்க இருந்து யார் பேசுறீங்கய்யா?
5: நான் தக்கலை இருந்து கமான்
4: பேசுறேன். ம், பாடல் வேண்டும்.
5: சாந்தி படத்திலிருந்து செந்தூர் முருகன் கோவில் இருந்த ஒரு பக்தி பாடலை இந்த காலை நேரத்தில் கேட்க விரும்புகிறேன்.
4: சரி, காலை நேரத்தில் கேட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக்க நன்றி ஐயா.
5: நன்றி, வணக்கம்.

0: முட்டம்
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
2: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
1: அது மட்டுமல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
3: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள் இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
4: நேரம் 9:35 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்.
4: இங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
5: நான் மணிகண்டன் மேடம்.
4: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு தாமணி கனவுகள் படத்திலிருந்து செங்கமலர் பெருக்கிறது. சூப்பர் பாடல், நன்றி சார். நன்றி.
4: சரி, பாடல கேட்கலாம். நன்றி ஐயா.
5: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் 9:41. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்போரும் அடுத்த நேயர். வணக்கம். நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படி நம்புறோம். எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணுமா?
5: பாண்டவர் பூமியில இருந்து சோழா.

0: ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம் குறித்தும் பிற்பகல் 3-2 தேனி நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் மனதோடு மழைக்கால நினைவுகள் குறித்தும் தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். இவ்விரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, அலைபேசி எண் 8903-25-7039. நிரல் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் சார், நான் பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, இந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: புன்னகை மன்னர் பாட்டு. என்ன சத்தம் இந்த நேரம்,
0: நன்றி.

0: வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நீங்க யார் பேசுறீங்கம்மா?
1: ரேணுகா காளியான்.
0: சரிங்கம்மா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வறுமை நிறம் சிவப்புல இருந்து சித்தி இருக்குது, முத்தம் இருக்கு.
0: சரி, இந்த திரைப்படம் பாத்திருக்கீங்களா?
1: இல்ல சார், சாங் மட்டும் பாத்திருக்கேன்.
0: பாத்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அப்படிதானே?
1: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிம்மா.
1: நன்றி சார். நன்றி.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவி.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி. சுகுமார். வணக்கம் நேயர்களே.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மக்கள் நலனுக்கான திட்டங்களில் முத்ரா யோஜனா திட்டத்தில் பயன்பெற்ற ஆட்டோ ஓட்டுநர் டி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இந்த பிற்பகல் 3:30 சர்வதேச பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் சட்ட விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் மற்றும் தலைவர் மூத்த வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள். எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101.1.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். முதலமைச்சர் கொண்டுவந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷ கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புப் படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம்

0: அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03. இளஞ்சாரல்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
2: இளஞ்சாரல்.
8: வணக்கம் நேயர்களே, சிந்தனையில குறையில்லை அப்படின்னா தெளிவு தானா நம்மளை தேடி வரும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? எப்போதுமே நாம சாதனை படைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம பயணிச்சாலும் கூட நம்மளோட உடம்பும் மனதும் அதற்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்படி நம்மளோட மனம் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் செயல்பட யோகா அப்படிங்கிறது ரொம்பவே உதவியா இருக்குது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கூட இத பத்தி தான் பேச போறோம். ஊக்கமாய் வாழ்ந்திட உதவும் யோகாசனங்கள் அப்படிங்கிற தலைப்புல கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா தர்ஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா?
9: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியமே செல்வம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாம் எந்த வேலையையும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய முடியும். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர். படிப்பு அழுத்தம், வேலைப்பளு, மன அழுத்தம், தூக்கமின்மை, உடற்பயிற்சி இல்லாமை போன்ற காரணங்களால் சோர்வாகவும் ஊக்கமின்றியும் வாழ்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் நமக்கு புதிய ஆற்றலையும் ஊக்கத்தையும் வழங்குவது யோகா ஆகும். யோகா என்பது இந்தியாவின் மிக பழமையான கலையாகும். யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து யோகா என்ற சொல் உருவானது. இதன் பொருள் இணைத்தல் என்பதாகும். அதாவது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைத்து சமநிலையுடன் வாழச் செய்வதே யோகாவின் நோக்கமாகும். யோகாசனங்களை தொடர்ந்து செய்து வந்தால் உடல் வலிமை மட்டுமல்லாமல் மன வலிமையையும் அதிகரிக்கிறது. வாழ்க்கையில் எந்த சவால்கள் வந்தால்

0: ாலும் அதை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை உருவாகிறது. முதலில் தாடாசனம் பற்றி பார்க்கலாம். இந்த ஆசனத்தில் நேராக நின்று கைகளை உயர்த்தி உடலை நீட்ட வேண்டும். இதனால் உடலின் சமநிலை மேம்படுகிறது, உடல் தசைகள் வலிமை பெறுகின்றன. இந்த ஆசனம் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உதவுகிறது. அடுத்து விருட்சாசனம். மரம் போல ஒரு காலில் நின்று செய்யப்படும் இந்த ஆசனம் கவன சக்தியை அதிகரிக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாகும். படிக்கும் போது கவனம் சிதறாமல் இருக்க உதவுகிறது. வஜ்ராசனம் செரிமானத்தை மேம்படுத்தும் சிறந்த ஆசனமாகும். உணவுக்கு பிறகு சில நிமிடங்கள் இதனை பயிற்சி செய்தால் உடல் நலம் மேம்படும். பத்மாசனம் தியானத்திற்கு மிகவும் ஏற்ற ஆசனமாகும். இந்த ஆசனத்தில் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்தால் மன அமைதி கிடைக்கிறது. கோபம், கவலை, பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் குறைகின்றன. யோகாவில் ஆசனங்கள் மட்டுமல்ல, பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியும் முக்கியமானதாகும். நாம் சரியான முறையில் மூச்சை இழுத்து விடும்போது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறது. இதனால் மூளை சுறுசுறுப்பாக இயங்குகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது. இன்றைய மாணவர்கள் அதிக நேரம் கைபேசி, கணினி மற்றும் தொலைக்காட்சி முன்பு செலவிடுகின்றனர். இதனால் உடல் இயக்கம் குறைகிறது. மேலும் தேர்வு பயம், மதிப்பெண் பற்றிய கவலை போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. யோகா இந்த பிரச்சனைகளை குறைத்து மனதை அமைதிப்படுத்துகிறது, படிப்பில் கவனம் செலுத்த உதவுகிறது. யோகா உடலுக்கு மட்டுமல்ல, நமது குணநலன்களுக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தினமும் யோகா செய்வோர் அதிக பொறுமையுடனும் அமைதியுடனும் இருப்பார்கள், பிறரிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். இன்று உலகம் முழுவதும் யோகாவின் சிறப்பை உணர்ந்து கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் June 21 இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இது யோகாவின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. நாம் தினமும் குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் யோகாவிற்காக ஒதுக்க வேண்டும். அதிகாலை நேரத்தில் தூய காற்றில் யோகா செய்வது சிறந்தது. ஆசனங்களை சரியான முறையில் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம். எனவே நாம் அனைவரும் யோகாவை நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஊக்கமுடன் வாழ்வோம். யோகா செய்வோம், உடலை காப்போம், மனதை வளர்ப்போம், வெற்றியை அடைவோம். ஊக்கத்துடன் வாழ்வோம், உயர்வுடன் விளங்குவோம்.
1: மன மகிழ்ச்சிக்கு யோகா தேவை அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா ஊக்கமாய் வாழ்ந்திட உதவும் யோகாசனங்கள் அப்படிங்கிற தலைப்புல சௌபர்ணிகா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
2: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பலர் மன அழுத்தம், பதட்டம், சோர்வு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிறந்த வழிகளில் ஒன்று யோகாசனமாகும். யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு கலையாகும். யோகாசனங்கள் நமது உடலுக்கு வலிமையையும் மனதிற்கு அமைதியையும் அளிக்கிறது. தினமும் சில நிமிடம் யோகா செய்வதன் மூலம் உடல் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது, இரத்த ஓட்டம் சீராகுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுகிறது, மன அமைதி கிடைக்கிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, கவனிக்கும் திறன் வளர்கிறது, மன அழுத்தம் குறைகிறது மற்றும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. மாணவர்களாகிய நமக்கு யோகா மிகவும் பயனுள்ளதாகும். இது நினைவாற்றலை வளர்க்கிறது, படிப்பில் கவனம் செலுத்த உதவுகிறது, தேர்வு பயத்தை குறைக்கிறது, மேலும் தன்னம்பிக்கையையும் நேர்மறை சிந்தனையையும் வளர்க்கிறது. ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் வாழும் என்ற பழமொழிக்கேற்ப நாம் அனைவரும் தினமும் யோகாவை பயிற்சி செய்து ஆரோக்கியமான மற்றும் ஊக்கமிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும். நான் இப்போது சில முக்கியமான யோகாசனங்களை பற்றி கூறுகிறேன். முதலாவது தடாசனம். இந்த ஆசனம் உடலை நேராக வைத்து கொண்டு செய்யப்படுகிறது. இது உடலில் சமநிலையை மேம்படுத்துகிறது, முதுகெலும்பை வலுப்படுத்துகிறது, உடல் தோற்றத்தை மேம்படுத்துகிறது. இரண்டாவது விருக்ஷாசனம். ஒரு காலில் நின்று

என்று செய்யப்படும் இந்த ஆசனம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது, கவனத்தை அதிகரிக்கிறது, உடலில் சமநிலையை பேண உதவுகிறது. மூன்றாவது புஜங்காசனம். இந்த ஆசனம் முதுகு தசையை வலுப்படுத்துகிறது, மார்பகத்தை விரிவுபடுத்துகிறது, சுவாசத்தை சீராக்குகிறது. நான்காவது வஜ்ராசனம். உணவிற்கு பிறகு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனமாகும். இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது, மன அமைதியையும் வழங்குகிறது. ஐந்தாவது பத்மாசனம். தினமும் செய்வதற்கு ஏற்ற ஆசனம் இது. மனதை ஒருமுகப்படுத்துகிறது, கவலைகளை குறைக்கிறது. ஆறாவது சவாசனம். உடலையும் மனதையும் முழுமையாக ஓய்வடைய செய்யும் ஆசனம். மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சியை அளிக்கிறது. யோகா என்றால் என்ன? யோகா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் உள்ள யூஜ் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. இதன் பொருள் இணைத்தல் அல்லது ஒன்றிணைத்தல் என்பதாகும். உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து முழுமையான நலனை பெற உதவும் பயிற்சியே யோகாவாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒழுக்கம், கட்டுப்பாடு, கவனம் மற்றும் மன அமைதியை வளர்க்கும் வாழ்க்கை முறையாகும். மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் மிகப்பெரிய செல்வமாகும்.

0: அரிய கலையாக யோகா திகழ்கிறது.
1: நினைவாற்றலை அதிகரிக்க செய்ய யோகா மிக அவசியம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா பிரிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் உற்சாகமாக இருக்கும். மனம் உற்சாகமாக இருந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். இந்த உண்மையை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதமான கலைதான் யோகாசனம். இன்றைய காலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். படிப்பு சுமை, வேலைப்பழு, குடும்ப பொறுப்புகள், எதிர்காலம் பற்றிய பயம், மன அழுத்தம் போன்றவை நம் வாழ்க்கையை சோர்வடைய செய்கின்றன. சில நேரங்களில் என்னால் முடியாது என்ற எண்ணம் கூட நம் மனதில் தோன்றுகிறது. ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றி என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை விதைப்பதற்கு யோகாசனம் என்பது பெரிதும் உதவுகிறது. யோகாசனம் என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்வதால் நம் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது, மனம் அமைதியாகிறது, கோபம் குறைகிறது, சிந்தனை தெளிவடைகிறது. இன்று பல இளைஞர்கள் மன அழுத்தம் காரணமாக தங்கள் கனவுகளை இழந்து விடுகிறார்கள். சிலர் தோல்வியை கண்டு துவண்டு போகிறார்கள். ஆனால் யோகாசனம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அது என்னவென்றால், விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான். மரத்தின் வேர் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த மரம் அவ்வளவு உறுதியாக இருக்கும். அதுபோல் நமது மனம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு யோகா போன்ற நல்ல பழக்கங்கள் பெரிதும் தேவை. தினமும் செய்யக்கூடிய சில எளிய யோகாசனங்கள் நமக்கு அதிக நன்மைகளை தருகின்றன. தாடாசனம் உடலை நேராக வைத்துக் கொள்ள உதவுகிறது. வஜ்ராசனம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. புஜங்சானம் முதுகெலும்பை வலிமையாக்குகிறது. விருட்சாசனம் மன ஒருமைப்பாட்டையும் கவனத்தையும் அதிகரிக்கிறது. அதேபோல் பிராணயாமம் என்ற மூச்சு பயிற்சி மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கிறது. நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறோம். ஆனால் வெற்றி என்பது பணம் அல்லது பதவி மட்டுமல்ல. நல்ல ஆரோக்கியம், அமைதியான மனம், மகிழ்ச்சியான குடும்பம், பிறருக்கு உதவும் நல்ல குணம் ஆகியவையும் உண்மையான வெற்றியே. ஒரு நோயாளி மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது அவர் நினைப்பது பெரிய வீடு அல்லது அதிக பணத்தை பற்றியல்ல. நான் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் என்பதை தான் நினைப்பார். அந்த ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாத்து தரும் ஒரு அரிய பரிசுதான் இந்த யோகாசனம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்தார்கள். அதனால் அவர்கள் உடலாலும் மனதாலும் வலிமையாக இருந்தார்கள். இன்று நாம் செல்போன், கணினி, தொலைக்காட்சி போன்றவற்றோடு அதிக நேரம் செலவிடுகிறோம். இதனால் உடல் சோர்வு, மனசோர்வு அதிகரிக்கிறது. இதை மாற்ற வேண்டுமென்றால் தினமும் குறைந்தது 20 நிமிடங்களாவது யோகாசனத்திற்காக ஒதுக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கு அதை அகற்றிவிடும். அதுபோல் மனதில் இருக்கும் பயத்தையும் சோர்வையும் எதிர்மறை எண்ணங்களையும் அகற்றும் ஒரு ஒளி விளக்குதான் யோகாசனம். யோகா நமக்கு உடல் வலிமையை மட்டுமல்ல

0: மன வலிமையும் தருகிறது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, பொறுமையை கற்றுத்தருகிறது, வாழ்க்கையை நேசிக்க செய்கிறது. எனவே நாம் அனைவரும் தினமும் யோகாசனம் செய்து ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், ஊக்கமான வாழ்க்கை ஆகியவற்றை பெற்று நம்மையும் நம் சமூகத்தையும் முன்னேற்றுவோம். யோகா செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், ஊக்கத்துடன் உயர்வோம், வெற்றி பாதையில் பயணிப்போம்.
1: மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கும் சக்தி யோகாவிற்கு உண்டு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியோட நிறைவா ஜெசிகா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
2: ஒரு மனிதனுக்கு உண்மையான அழியாத செல்வம் என்பது அவனது நெஞ்சில் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் ஊக்கமும் உத்வேகமும் தான். மற்ற உலகப் பொருட்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நிலைக்காமல் நம்மை விட்டு அழிந்துவிடும். ஆனால் இன்றைய நவீன இயந்திர உலகத்தில் காலையில் விழித்தெழும் போது சுறுசுறுப்புக்கு பதிலாக சோம்பலும் இனம் புரியாத ஒருவித மன அழுத்தமும் தான் நம்மை அறியாமலேயே முதலில் தொற்றிக் கொள்கிறது. நாம் பெரும்பாலும் நமது அன்றாட உற்சாகத்தை வெளி உலகத்தில் தேநீர் கோப்பைகளிலும் அல்லது சமூக ஊடகங்களின் தற்காலிக பதிவுகளிலும் தேடி அலைகிறோம். ஆனால் உண்மையான நிலையான ஊக்கம் நமக்குள்ளேதான் ஒரு மாபெரும் எரிமலையாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அசாத்திய ஆற்றலை, நமது உள்ளத்து செல்வத்தை தட்டி எழுப்பி நமக்கே அடையாளம் காட்டும் ஒரு உன்னதமான அறிவியல் பூர்வமான கலைதான் யோகா ஆகும். தினமும் வெறும் 10 நிமிடங்கள் உங்கள் யோகா மேட்டில் நீங்கள் விழிப்புணர்வோடு செலவழித்தால் உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு மாபெரும் ஆரோக்கிய புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும். முதலாவதாக 12 நிலைகளை கொண்ட சூரிய நமஸ்காரம் நமது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இரத்த ஓட்டத்தை மிக சீராக மாற்றி என்டோர்பின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை மூளையில் சுரக்க செய்து காலை நேரத்து சோம்பலை மின்னல் வேகத்தில் உடலை விட்டு விரட்டி அடிக்கிறது. இரண்டாவதாக ஒரு போர்க்கள வீரன் போல கம்பீரமாக நிற்கும் வீர பத்ராசனம் நமது நெஞ்சை நிமிர்த்தி ஆழமாக சுவாசிக்க உதவுவதுடன் வாழ்க்கையின் எந்த ஒரு சவாலையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் அசாத்திய துணிச்சலையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையையும் நமக்குள்ளே ஆழமாக விதைக்கிறது. மூன்றாவதாக ஒரு மரத்தை போல ஒற்றை காலில் உடலை சமநிலைப்படுத்தும் விருட்சாக்ஷனம் நம்முடைய கவன சிதறல்களை முற்றிலுமாக மாற்றி சிதறும் மனதை ஒரு நேர்கோட்டு புள்ளிக்கு கொண்டு வந்து தீர்க்கமான இலக்கை நோக்கி நம்மை ஓட வைக்கிறது. நான்காவதாக உடம்பை வில் போல வளைக்கும் தனுராசனம் அன்றாட கவலைகளாலும் கோபத்தாலும் நமது முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் தேங்கியிருக்கும் நச்சு மன அழுத்தங்களை உடைத்தெறிந்து உடலின் உள் உறுப்புகளுக்கு புதிய புத்துணர்ச்சியை பாய்ச்சுகிறது. ஐந்தாவதாக மயூராசனம் மற்றும் சர்வாங்காசனம் போன்ற உடலை தலைகீழாக மாற்றும் ஆசனங்கள் நமது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை உடனடியாக அதிகரித்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி அசராத மன தைரியத்தை நமக்கு தருகின்றன. ஆறாவதாக பிராணாயாமம் மற்றும் தியானம் மூலமாக மூளைக்கு செல்லும் பிராணவாயுடன் அளவை அதிகரித்து தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை நீக்கும் போது நம் மனம் மாசு இல்லாத கண்ணாடி போல தெளிவாகிறது. ஏனெனில் தெளிவான சிந்தனையே வெற்றிக்கான முதல் படியாகும். அறிவியல் பூர்வமாக முறையான யோகா பயிற்சி நமது உடலில் உள்ள கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை குறைத்து மூளையின் சிந்திக்கும் திறனை பலப்படுத்துகிறது என்று நவீன மருத்துவ உலகம் மிக தெளிவாக நிரூபித்துள்ளது. நமது ஸ்மார்ட் போனுக்கு எப்படி தினமும் சார்ஜ் போடுவது அவசியமோ அதைவிட 1000 மடங்கு அவசியம் நமது உடலுக்கும் மனதுக்கும் சார்ஜ் போடுவது. அந்த தினசரி 10 நிமிட ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீசார்ஜ் தான் யோகா, சுறுசுறுப்பான உடலும் தெளிவான மனமும் உங்களிடம் இருந்தால் உலகத்தில் உங்களை எந்த ஒரு சவாலும் வெல்ல முடியாது. உலகிற்கு யோகாவை கொடையாக கொடுத்த

0: இந்த உன்னத திருநாட்டில் பிறந்துவிட்டு நாம் சோம்பலுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. காலம் நமக்காக காத்திருக்காது, ஆனால் நாம் செய்யும் யோகா காலத்தையும் வெல்லும் ஆற்றலை நமக்கு தரும். சோம்பலை வேரோடு விரட்டி யோகாவை நம் அன்றாட வாழ்வின் மூச்சுக்காற்றாக மாற்றி எப்போதும் ஊக்கமாய் வாழ்ந்து சரித்திர பக்கங்களில் சாதனை படைப்போம் என்று இன்றைய நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம். சோர்வை துறப்போம், யோகாவால் உலகை வெல்வோம்.
1: எதிர்மறை எண்ணங்களை நீக்கும் சக்தி யோகாவிற்கு உண்டு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.
1: மன மகிழ்ச்சிக்கு யோகா தேவை அப்படின்னும், மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கும் சக்தி யோகாவிற்கு உண்டு அப்படின்னும் கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு GM தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இளஞ்சாரல்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை மணி 5:10 நடைபெறவிருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்டரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:31. மீனாட்சி விலாசம், குடும்பத்தொடர். கேட்பதற்கு முன்,
8: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டில்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
13: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
14: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
15: நேஷ் கன்னியாகுமரி.
16: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
17: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
18: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
19: மீனாட்சி விழா.

0: ரசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக இ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
1: என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த சங்கரவாணிகிட்ட கைவரிசை
2: காட்டிட்டாங்களே. மாப்பிள்ள என்னடா இது, அருவாள் எடுத்து என்னைய போட்டுட்டு இருக்க?
1: நீ சும்மா இருக்கா மாப்பிள்ள, ஆறுமா என்கிட்ட கைவரிசை காட்டிட்டாங்க. நான் யாரு, எப்ப ஏற்பட்ட ஆளு?
2: அதானே
1: என் மூஞ்ச பார்த்தா அப்பேற்பட்ட இழுச்சா மாதிரியா தெரியுது.
3: மகனே சங்கரா, ஏப்பா இப்படி கொதிச்சு போயிருக்க? என்னாச்சு, ஏன் இப்படி நெருப்புல போட்ட உப்புகள் மாதிரி பொறிஞ்சு தள்ளுற?
1: நீ சும்மா ராத்தா, என்னோட பாக்கெட்ல கை வைக்கிற அளவுக்கு இந்த மருத சில்லாவில அம்புட்டு போய் ஆள் இருக்கானா?
4: கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதிலே திறமைய காட்டு.
2: மாமா பாட்டுக்கார பாகவதர் மாமா, கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு நல்லா பாருங்க. மாப்பிள்ள சங்கர பாண்டி அருவாளை தீட்டல, அருவாளுக்கு என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறேன்?
4: புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
5: கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஆஜிங்கு ஆஜிங்குன்னு ஆடிக்கிட்டே வந்துச்சான். இப்பெல்லாம் கோயில் குளத்துக்கு அப்ராணிக போகவே கூடாது போல இருக்கே.
2: அப்படி வாங்க பழமொழி, அலங்காம குழுங்காம பழமொழி. என்ன விசேஷம், பட்டு போடுவோம் நகை ரெண்டு காலங்காலத்துல அந்த காலத்து பத்மினி மாதிரி சொல்லிச்சிட்டு வர்றீங்களே.
5: ஆட சும்மா ஆறுமுக பாண்டி, ஆள கொஞ்சம் நல்ல துணிமணி உடுத்த விட மாட்டீங்களே.
1: டேய் மாப்ள ஆறுமுக பாண்டி,
2: என்னடா
1: அந்த விளக்கண பட்டல எடுத்துட்டு வா.
2: எதுக்குடா?
1: இன்னும் கொஞ்சம் அருவாள பழபழம் ஆக்கி போடுறேன்.
5: இது என்ன சங்கர பாண்டி, காலையிலேயே கருப்பண்ண சாமி மாதிரி அருவாளம் கையுமா நிக்கிற?
3: வாங்க பாக்கியத்தம்மா, கடலே என்ன இன்னைக்கு பட்டு நகையுமா பழபழன்னு வந்திருக்கீங்க?
2: அக்கா பழமொழி கிட்ட இதெல்லாம் கேட்காத வள்ளுன்னு விழுந்துடாமா.
1: டேய் மாப்பிள, விளக்கெண்ணை எடுத்துட்டு வரானா, அங்க என்ன வளவளன்னு பேசிட்டு
2: இருக்க?
5: விளக்கெண்ணை எதுக்கு சங்கர பாண்டி, கோயிலுக்கு போய் சாமிக்கு விளக்கு போடவா?
4: பழமொழி, அவன் விளக்கெண்ணை கேக்குறது கோயிலுக்கு இல்ல, அருவாளுக்கு. கோயிலுக்கு போய் பழகிருந்தான்னா அருவாளை சாமியில கொடுத்துட்டு இவன் அப்ராணியா வளர்ந்துருப்பானே.
1: பழமொழி, விளக்கெண்ணை கோயிலுக்கு இல்ல, சினிமா தியேட்டருக்கு. ஒரே போடு, டிக்கெட் கிழிக்கிற மாதிரி கைய தனியா கிழிக்க போறேன்.
3: டேய் சங்கரா, விடிஞ்சு விடியாதமா பேசுற பேச்சாடா இது, ஏன் இப்படி துள்ளி குதிக்கிற? என்னாச்சு உனக்கு?
4: ஏ மீனாச்சி, துள்ளி குதிக்கிறேன்னு சொல்லி உன் மகன் அருவா மேல ஏறி நின்று ஆடிட போறான் கருப்பணசாமி ஆட்டம் சொல்லி வையி.
2: டேய் மாப்ள சங்கர பாண்டி, இந்தாட விளக்கண டின்னு அப்படியே ஊத்தி அருவாள குளிப்பாட்டு.
5: அறுக்க மாட்டாதவன் இடுப்ப சுத்தி 52 அருவான்னு சொல்லுவாங்க. ஆமா சங்கர பாண்டி, அருவாளுக்கு ஏன் நீ விளக்கெண்ணை போடுற?
1: விளக்கெண்ணைய ஊத்தி ஊத்தி அப்படியே அருவாளை பதமா ஆக்க போறேன். தொட்டா அப்படியே ரத்தம் பொத்துக்கிட்டு ஊத்தணும்.
2: மாப்பிள்ள நீ எதுல வித்தியாசமானோண்டா, எல்லாரும் அருவாளை கல்லுல தான் வச்சு தீட்டு வாங்கி நீ விளக்கெண்ணைய ஊத்தி தீட்ட போறேங்கிறிய. உன்னோட ஸ்டைலுக்கு பேர் என்ன விளக்கெண்ண ஸ்டைலா?
3: சங்கரவண்டி, முதல்ல அந்த அருவாள் எங்கிட்டு குடு, ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தந்துடுறேன், இட்லிக்கு சட்னி அரைக்கணும்.
1: அத்தா இது தேங்காய் உடைக்கிற அருவா இல்லாத்தா, ரத்த பழிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ரத்த காட்டேரி. ஒரே இழுவையில 1 லிட்டர் ரத்தம் சாப்பிட்டுக்கணும்.
5: கத்திய தீட்டாத புத்திய தீட்டுன்னு சுந்தர பாகவதர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு.
1: யாரு எங்க அப்பா இப்ப பாண்டதானே சொல்றீங்க, புத்திய தீட்டதுனாலதான் இப்ப அருவாளை தீட்டாம எண்ணெய் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
4: டைட்டா இருக்கிறத லூசாக்கணும்னா தான் எண்ணெய் போடணும்.
2: இந்த வீட்டுல நான் ஒருத்தன் தான் டைட்டா இருக்க போல இருக்கு. மாப்பிள்ள சங்கர மாண்டி, எதுக்குடா எண்ணெய் இப்படி ஊத்துற?
1: மாப்பிள, அருவாளை கல்லுல வச்சு தீட்டுறது, சாணம் பிடிக்கிறது, இதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல். அப்படி தீட்டின அருவாளை வெட்டினா சதக்குன்னு சத்தம் தான் கேக்கும்.
2: எண்ணெய் போட்டு அருவாளை வெட்டினா வழுக்குன்னு கேக்குமாக்கும்,
1: சத்தமே கேட்காது. இதுதான் சங்கரமண்டியோட ஸ்டைல். இப்ப எல்லாம் சைலன்சர் துப்பாக்கி வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி இது புது மாதிரி. என்ன போட்டு இழுத்தா சத்தம் இல்லாம வெட்டிப்படும். என்னோட ஆராய்ச்சியில நானே கண்டுபிடிச்சது.
3: என்னது, என்ன போட்டு வெட்டுனா சத்தமே கேட்காதா? பாக்கியத்தம்மா, இப்படி ஒரு முட்டாள என்னோட வயித்துல எப்படித்தான் பெத்தேனோ தெரியல.
5: கூறு கெட்ட மாடு 7 கட்டு புல்லு தின்னுச்சான். சங்கர பாண்டி, அருவாள்ல எண்ணெய் ஊத்துனா முதல்ல அது உன்னோட கையிலேயே நிக்காது, கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஓடி போயிடும்.
1: என் கையில எதுக்கு நிக்கணும், அந்த திருட்டு போய் கையில போய் பதம் பார்த்து நின்னா போதுமே.
4: மீனாச்சி, இதுக்கு மேலயும் உன்னோட பிள்ளையோட முட்டாத்தனத்தை பொறுக்க முடியாது. அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி சொல்லு, இல்லைன்னா
3: அப்பா கேக்குறாருல. உன்னோட அருவா ஆராய்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுப்பிடு, இப்ப எதுக்காக அருவாள் எடுத்துட்டு சினிமா தியேட்டர் பக்கம் போற?
2: எல்லாம் ஒரு தற்காப்பு நடவடிக்கை தாக்கா. படத்துல யாராவது அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாப்பிள்ள தனக்குத்தானே இந்த அருவாளை வச்சாரு.

0: பாண்டி, என்னோட கோவத்தை கிளறாத. நேத்து ராத்திரி சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்காம திரும்பி வந்திருக்கேன்டா. அதுல இருந்து ஒரே கோவமா இருக்கேன்.
1: ஏன் சங்கர பாண்டி, நான் இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாம திரும்பி வந்தது மாதிரி நீ நேத்து ராத்திரி சினிமாவுக்கு போய் படம் பார்க்காம திரும்பி வந்துட்டியாக்கோ.
2: ஏன் பாக்கியம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாம திரும்பி வந்துட்டீங்களா? கோயில் என்ன அம்புட்டு கூட்டமா?
1: கூட்டம் தான் பாகவதரே. இப்ப எதுக்கு கூட்டம் கூடாம இருக்கு? கூட்டம் கூட்டம் கூட்டம் கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம் தான்.
3: மாமா, பழமொழி இன்னைக்கு என்னைக்கு இல்லாத திருநாளா? அம்புட்டு நகையை அள்ளி போட்டுருக்குல்ல, யாராவது கூட்டத்துல அபேஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு சாமியை பார்க்காம வந்திருக்கும்.
0: எந்த பாக்கியத்தம்மா, இன்னைக்கு உங்ககிட்ட யாராவது திருட்டு போய் கைவரிசையா காட்டிட்டாங்களா?
1: யாரு இந்த பழமொழி பாக்கியத்தம்மா கிட்ட கைவரிசையா? வெச்ச கைய வெட்டி எடுத்து வயல்ல நாத்தா இல்ல நட்டு
2: போடுவேன். பழமொழியா கொக்கா?
4: சரி, அப்புறம் ஏன் திரும்பி வந்துட்டீங்க பாக்கியத்தம்மா?
1: அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, கோயில்ல ஒரே கூட்டம். புதுசா பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போனானா?
3: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், என்னது நகை நட்டா? நகை சரி, நட்டுனா என்ன?
1: ஆறுமுகம், அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதுப்பா. நகை நட்டு பேச்சு கீச்சு சாப்பாடு கீப்பாடு கடை கண்ணி அப்படியே.
4: தம்பி, நகைன்னா நெக்லஸ், சங்கிலி இது மாதிரி, நட்டுன்னா அந்த திருகாணி போட்டு திருகிற மாதிரி தோடு முகுத்தி இதுக. இதுதான் நகை நட்டுக்கு அர்த்தம்.
2: மீனாட்சி மீனாட்சி, அருமை அருமை. ஒழுங்கா சமையல்ல உப்பு உரப்ப சரியா போடுறியோ இல்லையோ, இந்த நகை நட்டு விஷயத்த மட்டும் எப்படி இம்புட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க?
4: நீங்க தான் ஒரு மாசத்துக்கு 45 தோடு 35 நெக்லஸ் வாங்கி தர்றீங்களே, அத வச்சுதான்.
0: தாத்தா, உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க சண்டை போட்டுட்டே இருங்க, நான் தேட்டர் வரைக்கும் போயிட்டு வரேன்.
1: சுண்டக்காயனுக்கும் மண்டக்காயனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அண்டக்காரனுக்கு என்ன வந்துச்சு? சங்கரபாண்டி, என்னோட விஷயத்த நான் அப்புறமா சொல்றேன்.
3: சரி,
1: முதல்ல அருவாளை தூக்கிட்டு நீ ஏன் தியேட்டருக்கு போற அத சொல்லு முதல்ல.
3: சொல்ற மாப்பிள்ளே, சீக்கிரமா சொல்லி துளடா. உங்களோட நொம்பளத்தால எனக்கு தாண்ட கால சாப்பாடு லேட் ஆகி துளையுது.
0: என்னோட பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டவனோட கை விரலை கொண்டுட்டு வந்தா தான் எனக்கு சாப்பாடு.
2: சரியான நரமாமிச குடும்பமாவுல நம்ம குடும்பம் மாறிக்கிட்டு இருக்கு.
4: சங்கர, அடுப்புல இட்லி பானையை வச்சுட்டு வந்திருக்கேன்டா, சீக்கிரமா சொல்லுடா. நேத்து ஏன் சினிமாவுக்கு போய் படம் பார்க்காம திரும்பி வந்த?
0: அத்தா, தியேட்டருக்கு போனா ஒரே கூட்டம். நமக்கு பிளாக்ல டிக்கெட் எல்லாம் வாங்கி படம் பார்த்து பழக்கம் இல்ல.
3: டிக்கெட் வாங்குற பழக்கமாவது இருக்காடா?
0: போய் வரிசையில நின்னேன்.
3: இது
0: தாப்புல ஒருத்தன் திடீர்னு வந்து நெஞ்ச காட்டி மோதனான். ஏண்டா மோதுற அப்படின்னு கேட்டேன். நீ என்ன பொம்பளையா மோதுறதுக்கு அப்படின்ட்டு போயிட்டான்.
1: அவன் மோதனதுனால சகுனம் சரியில்லைன்னு திரும்பி வந்துட்டியாக்கும்.
0: அப்புறம் வரிசையில போய் கவுண்டர்கிட்ட போய் சட்ட பாக்கெட்ல பணத்தை எடுத்தா பணத்தை காணும்.
3: மோதிரவன் சுட்டு போயிருப்பேன்.
0: சுடுவான் சுடுவான். இன்னைக்கு அங்க வேற யாராவது மோதுறதுக்கு மாப்பிள அங்க வருவான் இல்ல, சுட்டுற போது வெட்டி போடுறேன்.
1: எண்ணி சுட்ட பணியாரம் எடுத்து சாப்பிடு மருமகனேங்கிற கதை மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன் அருமுக பாண்டி, நீயும் என்ன மாதிரி தான் போல இருக்கு.
2: ஏன் பாக்கியா, நீங்களும் கோயில்ல எதையாவது திட்டு கொடுத்துட்டீங்களா?
1: பாகவதரே, ஏமாறதுக்கு நான் என்ன சங்கர பாண்டியா?
0: பழமொழி இது ஓவர்.
4: அப்புறம் எப்படி பாக்கியத்தம்மா நீங்களே என் மகனும் ஒன்னாக முடியும்?
1: மீனாட்சி, கோயில்ல ஒரே கூட்டம்.
4: சரி,
1: கட்டி இருக்கிற பட்டு புடவை கசங்கனாலும் பரவாயில்லன்னு கருவற வரைக்கும் போயிட்டேன். அப்பதான் அது நடந்துச்சு.
3: ஏது சாமி தரிசனமா?
1: திடீர்னு கழுத்துல போட்டிருந்த பதைக்கும் சங்கிலி படார்னு அவுந்து நழுவுற மாதிரி இருந்துச்சு. படக்குன்னு சங்கிலி பிடிச்சுக்கிட்டேன். திரும்பி பார்த்தா டீசண்டா ஒரு பொண்ணு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற. படக்குன்னு அவ கைய புடிச்சு அங்க நின்ன சப் இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு தினசரி இதேதான் வேலைன்னு.
4: என்னது, பொம்பளைங்களே திருடுறாங்களா? அதுவும் கோயில்லையா? நம்பவே முடியலையே.
2: காலம் கலிகாலம் மீனாச்சி, கோயில்ல மட்டும் இல்ல, பஸ்ல தியேட்டர்ல எல்லா இடத்துலயும் இது நடக்குது.
1: திருட்டுக்கு இருட்டு ஏது மீனாச்சி?
3: மாப்பிள்ள சங்கரபாண்டி, பழமொழிக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்லையடா?
4: கிளம்பின ஜோர்லயே உன்னோட பணம் காணாம போகுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
0: அதான் எப்படி வர கிளம்பிட்டியா? பிள்ளையோட பணத்தை ஆலோசி திருடுற
3: மாப்பிள்ள, வெள்ள வெள்ளு பாலிசி சட்டையை போட்டுட்டு எங்கிட்ட பணம் இருக்குன்னு ஊருக்கே தெரியற மாதிரி பாக்கெட்ல 20 நோட்டை பளிச்சுன்னு வச்சிருந்தீல.
0: பணம் சட்டையில இருக்கிற மாதிரி வச்சிருந்தா தானே பாக்குறவங்க 4 பேரும் ஏன் இவன் பணக்காரன் அப்படின்னு மதிப்பாங்க?
2: மதிப்பான் மதிப்பான், நல்லா மதிப்பான். அதான் இடிக்கிற மாதிரி இடிச்சு எடுத்துட்டு போயிட்டான்.
1: திருட்டு கொடுத்ததும் இல்லாம பைத்தியக்கார பட்ட வேற அப்படிம்பாங்க. ஏன் பாகவதர, எல்லாரும் சேர்ந்து ஏன் பாவம் சங்கரபாண்டிய திட்டுறீங்க?
3: சங்கரபாண்டிய மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துத்தான்.
1: என்னையே வம்புக்கு இழுக்கிறீங்க?

0: பாக்கெட்ல பணம் இருக்கிறது வெளியில தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா?
1: அதே மாதிரி ஊருக்கு தெரியற மாதிரி அம்புட்டு நகையும் அள்ளி கழுத்துல போட்டுட்டு போறது எம்புட்டு பெரிய தப்பு தெரியுமா?
2: இதுல என்ன இருக்கு? என்னோட காசு, என்னோட சட்டை, எப்படி வேணாலும் வச்சுக்கிருவேன்.
3: அப்படி சொல்லு சங்கரபாண்டி. என்னோட நகை, என்னோட கழுத்து, எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுட்டு போவேன்.
4: பாக்கியத்தம்மா, திருடுறது குத்தம்னா திருட தூண்டி விடுறது அதை விட பெரிய குத்தம்.
1: என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட நகை இருக்கிறது, திருடுறவங்களே ஏன் சும்மா போறீங்க, வந்து திருடிக்கீங்க அப்படின்னு தூண்டுறது குத்தம் இல்லையாக்கும்.
3: அப்படி போடு சபாஷ். ஆறுமுக பாண்டி, இப்ப நீ கூட கொஞ்சம் தேறிட்டிய.
2: திருடனை திருட தூண்டுறது குத்தம் தான். அப்ப திருடனை விட அவனை தூண்டன நான் தான் பெரிய குத்தவாளி.
1: அக்கா, எப்பவும் புரியாத மாப்பிள்ளைக்கே புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ள, அந்த அருவாளை கொடுங்க. இப்படி அக்காவுக்கு தேங்காய் உடச்சு கொடுப்போம். அக்கா சட்னி அரைக்கணும், நம்மளா சாப்பிடணும்ல.
5: மீனாட்சி விலாசம், குடும்ப தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: மாமா, என்னாச்சு?
14: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
13: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
15: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:46. திரை இசை நிகழ்ச்சி தொடக்கமாக வரும் பாடல் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் பாடியது. இளையராஜாவின் இசையில் பாடலுக்கு வரிகள் வாலி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
3: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
2: மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
4: மேஷ் கன்னியாகுமரி.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
11: உடலின் பலமே மனதின் பலம்.
12: செய்யலாம் யோகா தினம் தினம்.
11: வாழ்வின் வரமாய் இதோ சுவாச கலை.
12: June 21 சர்வதேச யோகா தினம்.
11: ஒன்றாய் இணைந்து செய்திடுவோம் யோகா.
12: நோயில்லா உலகை படைத்து வாழ்வோம் ஆரோக்கியமாய்.
0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: திரைசில் அடுத்து வரும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜான்ஹி பாடியது. பாடலுக்கு வரிகள் வாலி.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி AGN CHN

0: 1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5-2 முல்லைச் சரம்,
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லைச் சரம்.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம் இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் ஒரு எண் 2907722, அலைபேசி எண் 8903257309. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்

0: மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்து செப்பேடுகள் வழங்குபவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, வழக்கமா நம்ம இலக்கிய பாடல்கள் இல்லை என்றால் இலக்கிய நூல்கள் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்ததாகவே நம்ம வந்து நிகழ்ச்சி அமைச்சிருப்போம், அல்லது ஒரு எழுத்தாளரோ அவர்களுடைய படைப்புகளோ சார்ந்து இருக்கும். ஆனா இன்று கொஞ்சம் சிறப்பாக அமையவிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இலக்கியத்திற்கு தொல்லியல் அகழாய்வுகள் சான்றா இருக்கு. அதுல செப்பேடுகள் அப்படின்னு கூறப்படுகிற குறிப்பேடுகள் நம்மளுக்கு வந்து காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமா இருக்கிறது. அதுவும் முக்கியமா சமீபத்துல பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சோழர் காலத்து ஆனைமங்கல செப்பேடுகளை பெற்றிருக்கார். அதை நம் நாட்டிற்கு சிறிது காலத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால இன்றைய நிகழ்ச்சி அந்த சோழர் கால செப்பேடுகள் பற்றி தான். அதை பற்றி நம்முடன் விவாதிக்க, நம்முடன் நிறைய தகவல்களை அளிக்க, சென்னை தரமணியில் உள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள முனைவர் இ ஜீவா அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணியின் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்துள்ளார். அவரோட தான் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார்
4: சார் வணக்கம்.
3: இது நம்மளுடைய இரண்டாவது சந்திப்பு.
4: மிக்க மகிழ்ச்சி. இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
3: தொல்லியல் அகழாய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பல விஷயங்கள் இருக்கு. அதுல நாம் கடந்த முறை பேசும்போது அது என்ன என்று விரிவாக பார்த்து விட்டோம். அதற்குள் இப்போது செல்ல வேண்டாம். அந்த தொல்லியல் அகழாய்வுகளுக்கு உள்ள வருகின்ற செப்பேடுகள் அப்படின்னா என்ன?
4: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே நம்ம இலக்கியம் தொடர்பான தொல்லியல் சான்றுகள் குறித்து நிறைய தகவல்களை பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்லியல்ல மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அப்படின்னு சொன்னா நம்ம செப்பேடுகளை தவிர்த்து விட்டு இன்றைய வரலாற்றை நம்மால எழுத முடியாது. அந்த வகையில செப்பேடுகள் என்பவை வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிக ஒரு முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கல்வெட்டுக்களை விட செப்பேடுகளில் ஒரு அரச மரபினரை பற்றிய செய்திகள் மிக கூடுதலாக இடம்பெற்றிருக்கும். ஆகையால் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அல்லது ஒரு அரச வம்சத்தினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அதற்கு செப்பேடுகள் மிக அவசியமான ஒரு சான்று என்று குறிப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய சோழர்கள், நம்முடைய தமிழக வரலாற்றில் பொற்காலம் என்று சொல்வோம் சோழர்களுடைய ஆட்சி காலத்தை, அப்படிப்பட்ட அந்த சோழ மரபினரை பற்றிய வரலாற்று தரவுகளை நமக்கு மிக தெளிவாக காட்டுவதில் செப்பேடுகளின் பங்கு மிக மிக முக்கியமானது. சோழர்களுடைய செப்பேடுகளை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அவ்வளவு தகவல்கள் உள்ளன.
3: இப்போ செப்பேடுகள் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் விரிவா நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். செப்பேடுகள் அப்படின்றது எந்த உலோகத்துல செய்யப்பட்டது?
4: செப்பேடுகள் அப்படின்றது என்ன உலோகத்துல செய்யப்படுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, தாமிரத்துல செய்யக்கூடிய வழக்கம் அதிகமாக உண்டு. அதனாலதான் நம்ம அந்த செப்புல அதை வந்து செய்யப்படுறதால செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவோம். செப்பேடுகள் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடைகள் கொடுத்துருப்பாங்க தானங்களை பதிவு செய்யறதுக்கு. நம்ம இன்னைக்கு வந்து டீடு இருக்குல்ல, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு ஆவணங்களை பதிவு செய்யறதுக்கு பதிவு அலுவலகத்துல அந்த ஆவணங்களை பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அந்த ஆவணங்கள் இருந்தாதான் அது நம்முடையது. ஏதோனும் ஒரு குறிப்புகளை வந்து நம்ம பதிவு செய்வதற்காக ஆவணங்களை பயன்படுத்துற மாதிரி, அன்றைய காலகட்டத்துல காலத்தால் அழியாமல் அந்த ஆவணங்களை வந்து நிலைத்து வைத்திருப்பதற்காக பின்பற்றிய ஒரு முறை தான் இந்த மாதிரியான செப்பு தகடுகள்ல பொறித்து வைக்கக்கூடிய முறை. சுவடிகள்ல ஓலையில எழுதி கொடுக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல் அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைப்பது என்பது சாத்தியம் இல்லாதது. ஆகையால காலத்தால் அழியாம அந்த ஆணையோ அல்லது அந்த கொடையோ நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா அதற்கு செப்பேடுகள் காலத்தால் நிலைத்திருக்கக்கூடியவையா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தாமிரத்தால் ஆன ஏடுகள் நிறைய கிடைக்குது. இன்னும் ஒருபடி மேல போனீங்கன்னா சில ஏடுகள் நமக்கு பொன்னாலான ஏடுகள் கூட கிடைக்குது. பொன்னிலும் கூட ஏடுகளை வந்து செய்து எழுதி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. என்ன காரணம்னா, காலத்தால் அழியாமல் இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக பின்பற்றப்பட்டிருக்கு.
3: செப்பேடுகள் கொடுக்கறாங்க அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சேல் டீடு அப்படின்ற அந்த ஒரு வகையமேலே வச்சுக்கலாமா, இல்ல வேற வகையா கூட அதுக்கு பயன்கள் உண்டா? ஏன் இந்த கேள்வி நான் குறிப்பா கேக்குறேன் அப்படின்னா, செப்பேடுகள் கொடுக்கிற இடத்துல ஒரு கல்வெட்டு கொடுக்கலாம்.

0: ஒரு சின்ன ஒரு கல்லில் பொறித்து கொடுக்கலாமே, ஏன் செப்பேடுகளுக்கு சென்றார்கள், அந்த ஒரு விஷயம் என்னென்று
1: சொல்லுங்க. முக்கியமான ஒரு தகவல், இது கல்லிலேயே வெட்டி வச்சுக்கலாமே, கல்லில் வெட்டி வச்சாலே நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு நிலைத்திருக்கோம், செப்பேட்டை விட கூட ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க குறிப்பிடுவது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் ஏதாவது ஒரு கொடை கொடுக்கும் போதோ இல்ல ஏதாவது இரு தரப்பிற்கு இடையில நம்ம சோழர்களை பத்தி பேசுறோம்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், சோழர்களுடைய காலத்துல இந்த வலங்கை இடங்கை பிரிவினருக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதை பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அரசர்கள் நேரடியா தலையிட்டு அவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது உங்களுக்கு சொந்தம், இது உங்களுக்கு சொந்தம், இல்ல இந்த நாட்கள்ல நீங்க இந்த உபயங்களை செய்து கொள்ளலாம், இந்த நாட்கள்ல நீங்க இந்த விழாக்கள்ல நீங்க தலைமை இருக்கலாம், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து அரசன் வாய் வழியா சொல்லிட்டு போயிடுவாரு, அதை வந்து ஓலையில கொடுத்துருவாங்க. கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படின்னு இறுதியா வந்து குறிப்பிட்டுருவாங்க. அப்ப நீங்க கேட்கிற மாதிரி கல்லுல மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டா போதுமே அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட, இப்ப செப்பேட்ல வெட்டி வைக்கிற ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து சாட்சிக்காக நம்ம கொண்டு போய் காமிக்க முடியாது. மீண்டும் அந்த பிரச்சனை வருகின்ற போது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வழங்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது, மீண்டும் அதை நம்ம வந்து ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல காண்பிக்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அப்ப அது செப்பு பட்டயங்களா இருக்கும் போது, அந்த பட்டயங்களை நம்ம எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆவணத்தை நம்ம சமர்ப்பிப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும்.
0: அருமையா சொன்னீங்க. செப்பேடுனா என்ன, செப்பேடு அப்படின்றது ஏன் கொடுக்கறாங்க அப்படின்றது சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய தமிழகத்தின் மிக பழமையான செப்பேடு அப்படின்னா எதை சொல்லலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப சமீபத்துல நம்ம நிறைய செப்பேடுகள் குறித்த செய்திகள்லாம் பார்த்திருப்போம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய காலத்தால் தொன்மை வாய்ந்த செப்பேடு அப்படின்னா எந்த செப்பேடு அப்படின்னு ஒரு வினா கேட்டா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரிய ஒரு வினாதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப காலத்தால் பழமை வாய்ந்த செப்பேடு அப்படின்னு சொன்னா, பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த பல்லன் கோயில் அப்படின்ற ஊர்ல கிடைச்ச செப்பேடு தான் காலத்தால் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு செப்பேடு. ஏனென்று சொன்னால், அதனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுக்கு முந்தைய ஒரு காலகட்டம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் பல்லவர்கள் என்றால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலம் தொட்டு தெரியும். ஆனால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பாட்டனார் அவருடைய காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு செப்பேடு. அந்த பல்லன் கோயில் செப்பேடு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் தொன்மையான செப்பேடு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
0: அருமையா சொன்னீங்க, பழமையான செப்பேடு, அந்த செப்பேடு என்னன்றதையும் சொன்னீங்க. இதுல சோழர் கால முக்கிய செப்பேடுகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பல்லவர்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நமக்கு பாண்டியர்களை நிச்சயமா நம்ம பேசணும். ஏன்னா பாண்டியர்களுடைய காலத்திலும் நமக்கு ஏராளமான பழமை வாய்ந்த செப்பேடுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா வந்து வேள்வி குடி செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு இருக்கு, பாண்டியர்களுடைய செப்பேடு. அதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடு. அதற்கு அடுத்ததாக நம் சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏராளமான செப்பேடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலும் குறிப்பாக சோழர்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் அந்த செப்பேடுகளுடைய பங்களிப்பு அளப்பரியது என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். சோழர்களுடைய செப்பேடுகளை பொறுத்த மட்டில் நம்ம கொஞ்சம் காலத்தால் முந்தையதா கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு விஜயாலய சோழனுடைய காலம் தொட்டு ஆதித்ய சோழன், பராந்தக சோழன் இவருடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் ஏராளமா நமக்கு கிடைக்குது. குறிப்பா நான் சில செப்பேடுகளுடைய பெயரை இங்க பதிவு செஞ்சே ஆகணும். நமக்கு வந்து அன்பில் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, எசாலம் செப்பேடு, நம்ம சமீபத்துல இப்ப ரொம்ப பேசுபொருளா இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு, திரு இந்தலூர் செப்பேடு, இப்படி நம்ம ஏராளமா சோழர்களுடைய செப்பேடு அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அத்தனை செப்பேடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம மெட்ராஸ் மியூசியம் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த செப்பேடுகளுக்கு பேர் எதன் அடிப்படையில் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த செப்பேடு எந்த இடத்துல கிடைக்குதோ, எந்த ஊர்ல கிடைக்குதோ, அதன் அடிப்படையில் அந்த செப்பேடுக்கு பேர் வச்சிருவாங்க. அந்த வகையில நமக்கு ஒரு சோழர்கால செப்பேடுக்கு அது எங்க கிடைச்சதுன்னு தெரியாத காரணத்தால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் மியூசியம் காப்பர் பிளேட்னே பேர் வச்சிருக்கோம். பிகாஸ் அது எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்றத நம்ம பதிவு செய்யாம விட்டதால சென்னை மியூசியம் செப்பேடுனு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த மாதிரி சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த ஏராளமான செப்பேடுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு.
0: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியோடைய தலைப்புக்குள்ள வந்துருவோம். தலைப்புக்குள்ள தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஆணைமங்கலம் செப்பேடு. இன்று அனைவராலும் அது பேசக்கூடியதா இருக்கிறது. நிறைய ஆர்வலர்கள் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணைமங்கலம் செப்பேடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: உண்மையிலே தலைப்புக்குள்ள அப்படின்றத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் இன்னைக்கு தமிழ் ஆர்வலர்களும் தமிழனுடைய தொன்மை மீதும் தமிழனுடைய வரலாற்றின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆணைமங்கலம் செப்பேடு அப்படின்றத பத்தி, இந்த ஆணைமங்கலம் செப்பேடு இதை பத்தின செய்திகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக இந்த செப்பேடு நம்மிடத்தில் இல்லை. நம்ம இந்தியாலேயே இல்லை இந்த செப்பேடு. ஆணைமங்கலம் அப்படின்ற இடத்துல வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த செப்பேடு எங்க இருந்துச்சுன்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த செப்பேடினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்பேடு யார் வழங்கினா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பௌத்த பள்ளிக்காக, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் சார்ந்த கோயில்களை நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய சைவ வைணவம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் ஏராளமா இருக்கிறது நமக்கு தெரியும். அரசர்களும் அதுக்கு நிறைய கொடைகள் கொடுத்தாங்க, நிறைய கோயில்கள் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல ஒரு படி மேலே சென்று நம்முடைய நாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் அமைந்திருந்தது. அந்த பௌத்த விகாரத்திற்காக முதலாம் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு கொடையை சமய புறையோடு வழங்கி இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றுதான் நம்முடைய இந்த ஆணைமங்கலம் செப்பேடு.
0: இந்த செப்பேட்டை வழங்கியவர் யார்?
1: இப்ப ஆணைமங்கலம் செப்பேடு யார் வழங்கினது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. முதல்ல இந்த ஆணைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ விஜயம் அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கடாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடாரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இந்தோனேஷியா பகுதியை நம்ம குறிப்பிடலாம். இந்த பகுதியை

வந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து ஸ்ரீ விஜய பேரரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல குறிப்பா வந்து ஸ்ரீ மார விஜயதுங்கவர்மன் அப்படின்ற ஒரு ஸ்ரீ விஜய பேரரசன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பகுதியில ஒரு பெரிய புத்த விகாரத்தை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் இடத்துல வந்து ஒரு அனுமதியை கோருறாரு. அங்கிருந்து அதிகாரிகளை

0: அனுமதியை கோருறார். அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பி இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வணிக நகரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுக பகுதினே சொல்லலாம். நிறைய அயல் நாட்டுவர்கள் வந்துட்டும் போயிட்டுமா இருக்கு மாதிரியான ஒரு துறைமுக பகுதி அப்படின்னு குறிப்பிடலாம். அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய புத்த விகாரத்தை கட்டுவதற்காக ஒரு அனுமதியை கேட்கிறாங்க. அப்ப முதலாம் ராஜராஜன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய 21வது ஆட்சி ஆண்டுல, சரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1005 முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 985 இருந்து 1014 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும். அதுல அவருடைய 21வது ஆட்சி ஆண்டு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 1005 இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்ப பெரிய ஒரு புத்த விகாரம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல உற்று நோக்கினீங்கன்னா நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படல. ஒருவேளை பணி நடந்துட்டு இருக்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி முடிக்கப்படாத ஒரு காலகட்டம். ஆனா ஒரு பெரிய சைவ சமயம் சார்ந்த ஒரு அரசன் முதலாம் ராஜராஜன் மிகப்பெரிய சைவத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு மன்னன். நம்ம எல்லாருக்கும் ஆணித்தனமா நம்ம சொல்லலாம், நிறைய சைவம் சார்ந்த கோயில்களை கட்டியிருக்காரு. இப்ப இவர்கிட்ட கேட்கும் போது என்ன பண்றாருன்னா அந்த மன்னன் கேட்கும் போது அவர் என்ன கேக்குறாருன்னா அவருடைய தந்தை நினைவா வந்து சூளாமணிவர்மனோட நினைவா நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரத்தை கட்ட போறோம் அப்படின்னு அனுமதி கேட்கும் போது நம்ம முதலாம் ராஜராஜ சோழர் என்ன பண்றாருன்னா அந்த புத்த விகாரத்திற்காக ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை, கிட்டத்தட்ட ஒரு 26 ஊர்களை உள்ளடக்கிய ஆனைமங்கலம் என்ற ஒரு பெரிய ஊரையே என்ன பண்றாருன்னா கொடையாக வழங்குறாரு. அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய வருவாய் அத்தனையும், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அத்தனையும் என்ன பண்றாருன்னா அந்த புத்த விகாரத்திற்காக கொடுக்கும்படி ஒரு பெரிய ஆணையை வந்து நிறைவேற்றுறாரு. இதுதான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடுடைய ஒரு மைய கருத்து, மைய செய்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம் உண்டு. மங்களம் அப்படின்னு சொல்லும் போது அது பிராமணர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது. இப்ப சதுர்வேதி மங்கலம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்படி இருக்கும்போது ஒரு ஆணை மங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரத்துக்கு கொடுக்கறாங்க அப்படின்றப்போ அது அந்த காலத்துல வந்து சமய ஒற்றுமை இருந்ததா தானே காட்டுறது அப்படின்னு எனக்கு தோணுது. அது சரிதானா?
0: நிச்சயமாக நம்ம முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல வந்து எந்த விதமான சமய பூசல்களும் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றுதான் இந்த ஆனைமங்கலம் செப்பிடும் கூட. இன்னொரு சான்று நான் சொல்லி ஆகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய தமக்கை குந்தவை நாச்சியார் மீது மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டவர், மிகுந்த மரியாதையும் கொண்டவர். அதே போன்று குந்தவை அவர்களும் அவருடைய சகோதரர் அருள்மொழிவர்மன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம திண்டிவனம் பக்கத்துல ஒரு ஊரையே நிர்மாணிக்கிறாங்க. ராஜராஜ சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஊர் வந்து தாதாபுரம் என்ற பெயர்ல அழைக்கப்படுது. ராஜராஜ சோழபுரம் எப்படி தாதாபுரமா மாறுச்சுன்றது தெரியல. அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தம்பியனுடைய ஆட்சி காலம் எந்த விதமான சமய பூசல்களும் இல்லாம ஒரு சமய பொறையோடு இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அம்மா 3 கோயில்களை கட்டுறாங்க அந்த ஊர்ல. ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரம்னு ஒரு கோயிலும், குந்தவை ஜினாலயம் அப்படின்ற ஒரு கோயிலையும், குந்தவை விண்ணகர் ஆழ்வார் அப்படின்ற ஒரு வைணவம் சார்ந்த ஒரு கோயிலையும், அதாவது சைவம் வைணவம் சமணம் சார்ந்த 3 கோயில்களுக்கும் ஒரே மாதிரி சமமா கோயில்களை கட்டி ஒரே மாதிரியான நிபந்தனைகளை கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா என் தம்பியுடைய ஆட்சி காலம் எந்த சமய பூசல்களும் இல்லாம இருந்துச்சு அப்படின்றத பறைசாற்றும் விதமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதேதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடும் வந்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது.
1: ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பெயர் இருக்கும்போது இது லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு தான் வந்து அறியப்படுது, லீடன் செப்பேடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு பெயர் வர என்ன காரணம்? ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாண்ட்ஸ் என்றது எப்படி? அதுவும் அந்த ஒரு கதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக இந்த ஆனைமங்கலம் செப்பேடு நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் குறிப்பிட மறந்துட்டேன். இந்த செய்திகளை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனைமங்கலம் செப்பேடு. நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரை வந்து பள்ளிச்சந்தமாக, அதாவது நம்ம கோயில்களுக்கு கொடையா கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதானம் அப்படின்னு கல்வெட்டுகள்ல குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயர்ல குறிப்பிடுவாங்க. இதுவே வந்து ஒரு சமண கோயில்களுக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ தானம் வழங்கும் போது அதை என்ன பெயர்ல அழைப்பாங்க அப்படின்னா பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நம்ம நிறைய தமிழ்நாட்டுல ஊர்கள்ல பள்ளிச்சந்தல் அப்படின்ற ஊரையே பார்க்கலாம். பள்ளிச்சந்தல் அப்படின்ற பெயர்ல இருந்தாலே அது ஏதோ ஒரு சமண பள்ளிக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொடையை வழங்கியவர் எனவோ முதலாம் ராஜராஜ சோழர் தான். அதிலும் குறிப்பா வந்து குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய 21வது ஆட்சி ஆண்டுல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையுடைய அந்த தெற்கு மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது தன்னுடைய 96வது நாள்ல இந்த கொடையை கொடுத்தேன் அப்படின்றது ரொம்ப அழகா செப்பேர்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. கொடையை கொடுத்தது என்னவோ முதலாம் ராஜராஜ சோழன் தான். ஆனால் இந்த கொடைக்கு உரிய செப்பு பட்டயத்தை வழங்கியது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். நம்ம இதுதான் கவனிக்க வேண்டிய

0: விஷயம். அந்த தானத்தை வந்து அப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுத்ததோடு அந்த ஓலையில மட்டும் இல்லாம அதை என்ன பண்றாருன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்தான் என்ன பண்றாருன்னா, இதை வந்து அந்த ஓலையில இருந்த செய்திகளை செப்பேட்டில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பு தகட்டில் பொறித்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பட்டயத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அவர் அதை குறிப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏடுகள்ல வந்து பொருத்தி அதுல ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது. என்ன குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜத் ராஜன்ய மகுட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் இதி ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அந்த செப்பேடு இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரு வளையத்தை பொருத்தி அதுல அரச முத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த அரச முத்திரையில என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய புலி இருக்கும், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் பாண்டியர்கள், அதுக்கு கீழே சேரர்களுடைய வில் சின்னம் இருக்கும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு வெண்குடை இருக்கும். அப்ப இந்த மூவேந்தர்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த பெருமை ராஜேந்திர சோழனுடைய காலத்தில இருந்து உண்டு. அப்ப அவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்கன்னு. இப்ப இதுல ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு இல்லையா, ராஜேந்திர சோழன் என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்பேட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்தை, அதாவது சோழ அரசர்களுடைய இந்த மணி முடி இருக்கு இல்லையா, அந்த முடியோடைய வரிசையில ஒரு ரத்தினம் போன்று திகழக்கூடியதுதான் இந்த ராஜேந்திரவர்மனுடைய காலத்துல வெளியிடப்பட்ட இந்த செப்பேடு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியா பதிவு செய்யறாரு. அப்ப அப்பா தானம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த செப்பேட்டாக இதை மாற்றி கொடுத்த பெருமை யார சாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முதலாம் ராஜேந்திர சோழரையே தான் சாரும்.
1: இந்த செப்பேடு நெதர்லாந்து சென்றது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்க.
0: இந்த செப்பேடு நெதர்லாந்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது, நம்முடைய பெரிய புத்த விகாரம் நாகப்பட்டினத்துல இருக்கு. நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அந்த புத்த விகாரத்துக்கு நம்ம ராஜேந்திர சோழர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆணைமங்கலத்தை கொடையா கொடுக்கிறாரு. அதற்கான பட்டயம் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, மிக வியப்புக்குள்ளான ஒரு விஷயம். சோழர்களுடைய காலத்துல இதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட, இதுக்கு பின்னாடி இந்த பகுதியை, இந்த நாகப்பட்டினம் உள்ளடக்கிய பகுதியை வந்து டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அப்ப டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புளோரன்சியஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு மத போதகர், அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பகுதியில ஊழியம் செய்வதற்காக வராரு. அப்படி இந்த பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அவரு இந்த பழமையான இந்த ஆணைமங்கலம் செப்பேடுகளை, இதனுடைய பழமை கருதி என்ன பண்றாருன்னா, அவருடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விடுகிறார். அப்படி போகும்போது கொஞ்ச காலம் இந்த பட்டயம் யார்கிட்ட இருக்குன்னா, நெதர்லாந்துல இவருடைய குடும்பத்தார் வசம் இருக்கு. அப்ப இவர்கிட்ட இருந்து எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் வந்து இந்த ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு குடும்பத்தாரோடு மன உறவு கொள்கிறார்கள். அப்ப இவர்கிட்ட இருந்த அந்த பட்டயம் அந்த ஹெமேக்கருடைய குடும்ப வசம் செல்கிறது. அப்ப இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஹெச்ஏ ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு பேராசிரியர், அவரு தான் என்ன பண்றாருன்னா, இந்த ஆணைமங்கலம் செப்பேடுகளை வந்து 1862 நம்ம நெதர்லாந்துல இருக்கக்கூடிய பழமையான ஒரு பல்கலைக்கழகம், அந்த லெய்டன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய வசம் ஒப்படைக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை எல்லாரும் பாக்குற மாதிரி அருங்காட்சியகத்துல மியூசியத்துல காட்சிப்படுத்திலாம் வைக்கல. இவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான புராதன சின்னங்களுடைய பட்டியல் இதை வச்சுக்கிட்டு இதை வந்து பாதுகாப்பு கருதி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கணும்னு முயற்சி பண்ணி போனாலும் அவ்வளவு எளிதாக இதை நம்ம பார்க்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் யாரும் எளிமையா பார்க்கும்படியாக அந்த செப்பேடு பார்வைக்கு வைக்கப்படவில்லை. நம்ம ஏதாவது இது குறித்த ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம் ஆய்வாளர்கள் அப்படின்னா மட்டும்தான், ரொம்ப கடுமையான விதிகளுக்கு பிறகுதான் அதை பார்க்கவே அனுமதிச்சாங்க. சோ இப்படிதான் ஆணைமங்கலம் செப்பேடு லெய்டன் செப்பேடுகளாக மாறுச்சு, லெய்டன் பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் சேர்ந்துச்சு.
1: ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மன உறவு மூலம் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தராங்க. இது எல்லாம் சரிதான். இதனோட முக்கியத்துவம் வந்து இதை படித்து பார்த்தால் தான் தெரிய போகுது. என்ன, எதற்காக, யாருக்கு கொடுத்தது, என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சு பார்க்கணும். எப்ப இதை படிச்சு பார்த்தாங்க, இதன் முக்கியத்துவத்தை எப்ப அறிஞ்சுக்கிட்டாங்க, யார் பண்ணாங்க,
0: இது முக்கியமான விஷயம். நீங்க கேட்ட மாதிரி இந்த செப்பேடுகள் இங்கிருந்து என்னன்னே தெரியாம 1700 காலகட்டங்கள்ல, அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதிகளை ஆட்சி செய்த காலகட்டங்கள்ல இங்கிருந்து நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றது. நெதர்லாந்து நாட்டுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட அப்படின்னு கைமாறி இறுதியாக இது என்ன பண்றதுன்னு தெரியாம இதனுடைய இது ஒரு பழமையான காப்பர் பிளேட்டா இருக்கு அப்படின்றதால அந்த நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அந்த லெய்டன் பல்கலைக்கழகம் வசம் கொண்டு சேர்த்து விட்டார்கள். இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத வந்து நமக்கு எப்ப கண்டறிந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டரா தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய செய்திகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடுகள் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆனைமங்கலம் செப்பேடு, அதே மாதிரி நம்ம திருவாலங்காடு செப்பேடியும் சொல்லலாம். ஏன்னா இந்த செப்பேடுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய வம்சம், எப்படிப்பட்ட வம்சம், சோழர்களை பத்தின நிறைய வரலாற்று பூர்வமான சான்றுகளை இந்த செப்பேடுகள் வழங்குது. இதை

0: பழுத்தறியப்பட்டதுக்கு பின்னாடிதான் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சோழர்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று நூல் நமக்கு தெரியும். சோழர்களுடைய வரலாறு சார்ந்த செய்திகள் வந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுல இந்த செப்பேடுகளுடைய பங்கு அளப்பரியது. இது ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இங்கிருந்து யாரும் நெதர்லாந்து போய் படிக்க முயற்சி செய்யல, அங்கிருந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு. அங்கிருந்து நெதர்லாந்துல இருந்து அந்த செப்பேடினுடைய செய்திகள் வந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு, அதை வச்சு இங்க படிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எபிகிராபி செக்ஷன்ல வந்து ஹூல்ஸ் அப்படின்ற ஒரு முதல் கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தாரு, அவருடைய காலங்கள்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நடீச சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இணைந்து ஒரு காலகட்டங்கள்ல படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா முழுமையா இந்த செப்பேடு வந்து பதிவு செய்யப்பட்டு வெளியுலகிற்கு முழுமையாக வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் கே வி சுப்பிரமணிய ஐயருடைய நிறைய வரலாறு சார்ந்த நூல்கள் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதலாக 1933 ஆனைமங்கலம் செப்பேடுகளில் உள்ள செய்திகளை முழுமையாக பதிவு செய்து எபிகிராபியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட கல்வெட்டு பிரிவுல ஒவ்வொரு ஆண்டும் கல்வெட்டுகளை பதிவு செய்து வால்யூம்ஸா வெளியிடுவாங்க. அதுல வந்து ஆனைமங்கலம் செப்பேட்டுடைய செய்திகளை முழுமையா பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர்.
1: அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து முனைவர் இ ஜீவா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆனைமங்கலம் செப்பேடு குறிப்பிடுகின்ற இந்த சூடாமணி விகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆனைமங்கலம் செப்பேடு பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த செப்பேடு இங்கிருந்து எப்படி நெதர்லாந்துக்கு சென்றது, ஆனைமங்கலம் செப்பேடு எப்படி லைடன் செப்பேடாக பெயர் மாற்றம் பெற்றது, இதை பத்திலாம் நிறைய நம்ம பேசிட்டு இருந்தாலும் கூட இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துல இருந்த அந்த சூடாமணி விகாரம் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பௌத்தம் தொடர்பான சான்றுகள் எதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதா நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் பல்லவர்களுடைய காலம் தொட்டே நம்முடைய தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம் பெரிய அளவில் இருந்த ஒரு பகுதி. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய அயல்நாட்டவர்களுடைய வருகையெல்லாம் பாத்தீங்கன்னா பௌத்தம் தொடர்பான ஆய்வுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வகையில நம்முடைய தமிழக பகுதியிலும் பௌத்தம் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்துச்சு அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தை வந்து நம்ம நான்கு பகுதிகளா பிரிக்கலாம். நமக்கு வந்து காஞ்சிபுரத்தையே வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்த காஞ்சி, சமண காஞ்சி, அதே மாதிரி வைணவ காஞ்சி, சைவ காஞ்சி என்றெல்லாம் வந்து நமக்கு பிரித்தறியப்பட்ட சான்றுகள் நமக்கு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பௌத்த மத துறவிகள் காஞ்சியில் வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் நம்மிடையே உண்டு. அந்த வகையில முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்துல பௌத்தத்திற்காக நாகப்பட்டினம் பகுதியில இந்த சூளாமணி விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு பௌத்தம் சார்ந்த தரவுகள் ஏராளமா இருக்கு. பௌத்தம் இங்க பெரிய அளவுல பரவி இருந்திருக்கு. பின்னால கொஞ்சம் பௌத்தம் வந்து நமக்கு இங்க சான்றுகள் கிடைக்காம போயிருக்கு. இன்னைக்கு அந்த விகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய பெரிய அளவுல சைவத்தை பின்பற்றக்கூடிய அரசனாக இருந்தாலும் கூட முதலாம் ராஜேந்திர சோழர் அளித்திருக்கக்கூடிய கொடை என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு பௌத்தம் சார்ந்த விகாரத்திற்கு கிட்டத்தட்ட 26 ஊர்களை சேர்த்து ஒரு அரசுக்கு வருவாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த செப்பேட்ல குறிப்பிடும் போது அவங்களுடைய எவ்வளவு வருவாய் என்பதை வந்து இந்த ஆனைமங்கலம் பகுதியில வழங்கப்பட்ட அந்த கொடை, அந்த நிலத்தினுடைய அளவு என்ன, அதுல இருந்து எவ்வளவு வருவாய் அரசிற்கு வர வேண்டி இருக்கிறதோ அந்த வருவாயை அப்படியே அந்த விகாரத்தினுடைய பயன்பாட்டிற்காக வழங்கும்படி தெளிவாக கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்பேட்ல குறிப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஆனைமங்கலத்துக்கு அரசர் ஓலை கொடுத்துருவாரு. ஓலை கொடுத்துட்டாருன்னா இந்த ஓலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசர் வாய்மொழியா சொல்லிடுவாரு ஒரு செய்தியை. சரிப்பா, நீங்க வந்திருக்கீங்க, நான் வந்து இந்த புத்த விகாரத்திற்காக இந்த பகுதியை கொடையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை ஓலையில பதிவு செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு. திருமந்திர ஓலைன்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓலை நாயகம்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எழுதுவாங்க. அப்புறம் இதை வந்து கரும ஆராயும் அதிகாரம்னு ஒருத்தர் இருப்பாரு. அரசன் சொன்னது அப்படியே இவங்க பதிவு செஞ்சிருக்காங்களா, இல்ல அதுக்கும் இதுக்கும் ஏதாவது முன்னுக்கு முரணா இருக்கா அப்படின்றத நிறைய அதிகாரிகள் இதெல்லாத்தையும் மேலாய்வு செய்து, ஓலை நாயகம் இருப்பாரு, அப்புறம் வந்து வரி புத்தகம் இருப்பாரு, விடையிலி அதிகாரம் ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஓலையை விடுவிக்கக்கூடிய இடத்துல இருப்பாரு. இப்படி பல அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓலையை எந்த பகுதிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கோ அந்த ஊர் சபை வசம் அனுப்பி வைப்பாங்க. இப்ப இப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து அரசன் கொடை கொடுத்ததை வந்து கொண்டாட்டமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. செப்பேட்ல பதிவு செஞ்சிருக்காங்க, அரசன் வந்து ஓலை வந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதும் அந்த ஊர் சபை ஒரு பெண் யானையை வச்சு மகிழ்ச்சியோடு அந்த ஓலையை வரவேற்று என்ன பண்றாங்கன்னா, அந்த எல்லைகளை அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் யானையை நடக்க விட்டு அது நடக்கக்கூடிய அந்த பாதம் பதியக்கூடிய இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நடக்க விட்டு அந்த எல்லையை வந்து வரையறை செய்யும் போது பாத்தீங்கன்னா, கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க. நம்ம இன்னைக்கு வந்து ஃபென்சிங் போடுறோம் இல்லையா, ஒரு நிலத்தை அளந்து நம்ம எல்லை கல்கள் அமைக்கிற மாதிரி, அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் செப்பேட்ல இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து அற ஓலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பெண் யானையை வச்சு நடக்க வச்சு அந்த பெரிய அளவுல நிலப்பரப்பை வந்து கல்லையும் கல்லியும் ஊனி அந்த நிலங்கள் வந்து அளந்து அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தி சொல்றாங்க. இது அப்படியே நம்மளுடைய ராஜேந்திர சோழன் மிக அழகாக செப்பேடாக செய்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதி அன்றைக்கு நிறைய புத்த துறவிகள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும், மிகப்பெரிய அளவுல வெவ்வேறு நாடுகளோடு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் விளங்கியிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா இதுல இருந்து புலப்படுகிறது.
0: நல்ல விரிவான தகவல்களா சொன்னீங்க. அது மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு தான் கிடைக்குதா, இல்ல வேறு ஏதேனும் செப்பேடுகள் கிடைச்சிருக்கா?
1: ஆனைமங்கலம் அப்படின்னால எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஆனைமங்கலம் செப்பேடுனா ஏதோ ஒரு செப்பேடு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல, ஆனைமங்கலத்தில் இரண்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இதான் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய லைடன் செப்பேடு, சிறிய லைடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக இந்த பெரிய லைடன் செப்பேடுன்னு சொல்றதா என்னன்னா, ஆனைமங்கலத்துடைய செப்பேடு. இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழர் வெட்டி கொடுத்த செப்பேடு. இந்த ஏடுகளோட அமைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஏடுகள். இதோட வயிற்று மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ அளவுக்கு எடை கொண்ட ஒரு தாமிரத்தகடு. இது மிகப்பெரிய ஒரு 30 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு. நான் 21 ஏடுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 21 ஏடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 ஏடுகள் சமஸ்கிருத பகுதியாகவும்,

0: எஞ்சியிருக்கக்கூடிய 16 ஏடுகள் தமிழிலும் பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லா செப்பேடுகளுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேடுகளோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய பிரதிஸ்தியை சொல்லுவாங்க, அரசர்களுடைய குலப்பெருமையை சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து நாங்கள் சூரிய குலத்தில் உதித்தவர்கள், இவங்களுடைய அரச மரபு வந்து சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும், அதே மாதிரி கைலாயத்தில் வந்து சிவனும் பார்வதியும் உள்ளவரை நிலைத்திருக்கும், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளும் எவ்வளவு நிலைத்திருக்குமோ அதே போல இந்த சோழ மரபு நிலைத்திருக்கும் அப்படின்னு அவங்களோட குலப்பெருமையை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட வழி வந்த அரசர்களோட பெருமைகளையும் கூட குறிப்பிடுவாங்க. இந்த செப்பேடில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிபி சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்றாங்க, கரிகால் பெருவளத்தரை பத்தி சொல்றாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செப்பேட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நிறைய இலக்கியங்கள்ல சான்றிருக்கும். இந்த காவிரி கரையோரங்கள்ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான சைவ கோயில்களை எடுப்பித்த கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ அரசனை பத்தின குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அவரை பத்தின ஒரு குறிப்பும் வருது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பெருக்காறு சடைகணைந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் 78 வகையான கோயில்கள் இருந்துச்சுன்னு அப்புறம் திருத்தண்டல சொல்ற நமக்கு அப்படி அத்தனை வகையான கோயில்கள் இருப்பதற்கான சான்றுகள் இன்னைக்கு பெருசா கிடைக்கல. ஆனா அதை இந்த செப்பேடு பதிவு செய்து, நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதை காலத்திலாம் பேசுறாங்க இல்லையா, விஜயாலய சோழனை பத்தி குறிப்புகள் இருக்கு, ஆதித்ய சோழனை பத்தி குறிப்பு இருக்கு, பராந்தக சோழனை பத்தி இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய சோழ அரசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரை பத்தின, அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தகருடைய மகன்களா இருக்கும்போது நம்ம வந்து ஆனை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பத்தின குறிப்புகளும் கூட இருக்கு. அவர் வந்து ராஷ்டிரகுடர்களுக்கு எதிரான அந்த போர்க்களத்துல யானை மீது அமர்ந்திருந்து வீர மார்பிட்டு அவர் ஈட்டி எப்படி துளைத்து இறந்து போனார், அதெல்லாம் பெருமையா பேசுறாங்க. நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதை காலத்திலாம் பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு சோழ அரசர்களை முறைப்படுத்தி எழுதுவதற்கு ஒரு முக்கியமான சான்றாக விளங்கக்கூடியது நம்ம இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்றே நம்ம சொல்லலாம். இப்படி அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத தமிழ் பகுதியில சொல்றாங்க. என்னென்ன ஊர்ல அது ரொம்ப துல்லியமா சொல்லுவாங்க. செப்பேடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுகளை மிக துல்லியமா, இத்தனை வேலி, இத்தனை குழி நிலம், இத்தனை மாநிலம், அதுல இருந்து இவ்வளவு அளவுல இத்தனை தூணி நெல் வழங்கப்பட்டிருக்கு, இத்தனை பதக்கு அப்படின்னு அளவுகளை எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்காங்க. இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செப்பேடு. நீங்க கேட்ட மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்களா, இன்னொரு செப்பேடும் இருக்கு. அதை என்ன சொல்றாங்கன்னா ஆனைமங்கலத்துல கிடைச்சதா சிறிய செப்பேடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த செப்பேடுகள் எத்தனை இதழ்களை கொண்டது அப்படின்னா, இந்த இரண்டாவதான செப்பேடு வந்து 3 இதழ்களை கொண்ட ஒரு செப்பேடு, சிறிய அளவிலான செப்பேடு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்துல வழங்கப்பட்ட அந்த செப்பேட்ல வழங்கப்பட்ட அந்த செய்திகளை அந்த கொடையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய பேரன் முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்துல மீண்டும் ஒரு செப்பேடு கொடுக்கிறார். எப்ப இங்க சோழருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த கொடைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, இது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றத உறுதிப்படுத்தும்படியாக முதலாம் குலோத்துங்க சோழருடைய காலத்துல ஒரு செப்பேடை வழங்குறாங்க. அதே சமயம் வந்து அவர் இன்னும் சில நிபந்தனைகளை கூடுதலாக அந்த புத்த விகாரத்திற்கு கொடுத்ததையும் அந்த குலோத்துங்க சோழனுடைய செப்பேட்ல பதிவு செய்யறாரு. சோ இப்ப ஆனைமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வரலாற்றுல மிக முக்கியமான செப்பேடுகளாக அறியப்படுகிறது.
1: அருமையா சொன்னீங்க. இதுல நீங்க பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை பத்தி கொண்டு வந்ததுனால நேயர்களுக்கு இது ஒரு கூடுதல் தகவலா சொல்றேன். பொன்னியின் செல்வன் புதினத்தை சார்ந்து நாம் ஒரு நிகழ்ச்சியை ஒலிபரப்பு கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் நவம்பர் 1 ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பொன்னியின் செல்வங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதுல முதலில் பொன்னியின் செல்வன் புதினத்திலிருந்து சிறிய பகுதி ஒரு 10 வாசிக்கப்படும். அதன் பின் அந்த பகுதியில் இருக்கும் அருஞ்சொற்பொருட்கள், நிலம் சார்ந்த விளக்கங்கள், வார்த்தைகளின் அர்த்தங்கள், இதையெல்லாம் வந்து ஐங்கரன் அவர்கள் வழங்குகிறார். இது 102.3 விவித் பாரதி தமிழ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது தினமும் 9:00. அதுபோக இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆப்பிலும் கேட்கலாம். இது ஒரு கூடுதல் தகவலா என் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு மட்டும் இல்ல, பல செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. பெரிய லீடன் பிளேட்ஸ், அப்புறம் வந்து சிறிய லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த தகவல்கள் வந்து புதிய தகவல் தான், எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புவோம்.
0: நிச்சயமா சார், நம்ம இனிமே அதை லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா லீடன் பல்கலைக்கழகம் மனம் உவந்து அந்த பட்டயத்தை நம்மகிட்ட திரும்ப கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதனால நம்ம இனி அதை ஆனைமங்கலம் செப்பேடு என்று ஆணித்தனமாக சொல்லலாம்.
1: அதோட உரிய பெயரே நம்ம அதுக்கு வந்து அளித்து விட்டோம். பெருமை நமது பாரத பிரதமரை தான் சாரும்.
0: நிச்சயமா, நிச்சயமா சார்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த ஆணைமங்கலம் செப்பேட்டின் முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சூடாமணி விகாரம் தான். இத்தகைய புகழ்பெற்ற இந்த சூடாமணி விகாரம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. அதன் தற்போதைய நிலை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணைமங்கலம் செப்பேடு. அந்த ஆணைமங்கலம் செப்பேடு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த நாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்ட அந்த சூளாமணி விகாரம் என்ற ஒரு பெரிய பௌத்த விகாரத்திற்காக வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் கேட்குற மாதிரி அத்தனை பெரிய கொடைகளை பெற்று மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்த அந்த பௌத்த விகாரத்தினுடைய

0: தற்போதைய நிலை என்ன, இத்தனை பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட அந்த பௌத்த விகாரம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ஐயம் எல்லாரிடத்துலயும் இருக்கும். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியின் பின்னாடி இங்க வந்த ஆங்கிலேய மத போதகர்கள், அதே மாதிரி அவங்களை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியாளர்கள் இந்த காலகட்டம் அந்த பகுதிகள் கைப்பற்றப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதியில் அமைந்திருந்த அந்த பௌத்த விகாரத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு அப்போதைய கலெக்டருக்கு பரிந்துரை செய்தாங்க. ஆனா அவங்க வந்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக குழுக்கள் எல்லாம் அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமாக இருக்கு, இதை இடிக்க வேணாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருந்த இயேசு சங்கம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரொம்ப இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்கு, ஆகையால இதை வந்து இடிப்பதற்கு அனுமதி கேட்டு தொடர்ந்து முறையிட்டாங்க. அதன் அடிப்படையில் அப்போதைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேய ஆட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அதை இடிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 1700 காலகட்டங்கள்ல வந்த ஆங்கிலேயர்கள் இந்த புத்த விகாரத்தை பத்தி நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க, நிறைய புத்தகங்கள்ல அதனுடைய படமும் கூட இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 தளமாக இருந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கட்டிடமா இருக்கு. அந்த பகுதி மீனவர்கள் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமாகவே அதை வந்து பார்த்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல அதை வந்து சீனா கோயில் அப்படின்னு சொல்றாங்க, சைனா கோயில் இங்க இருந்துச்சு அப்படின்லாம் வந்து அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு பழம்பெரும் கட்டிடம் வந்து 1867 ஆகஸ்ட் 26 இடிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு, அதை இடிப்பதற்கான அந்த அனுமதியும் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினம் பகுதியில் இருந்த சென்ட் ஜோசப் கல்லூரி அங்க இயங்கி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திற்கு அவங்க தான் அதை இடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவர்களிடத்திலேயே அந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த அனுமதியும் வழங்கினாங்க. கூடுதலா வந்து அந்த கட்டிடத்தை இடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி கல்லூரி புதிதாக கட்ட இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில அவங்க அந்த பௌத்த விகாரத்தை இடித்து அங்கிருந்த அந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கல்லூரிகளாகவும் கட்டிக்கிட்டாங்க. அதற்கு பின்னர் அந்த பகுதியில மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுல பாத்தீங்கன்னா, முக்கியமா இதை நம்ம சொல்லியாகணும், எண்ணிக்கையிலான 350 மேற்பட்ட புத்த விகாரங்கள் மண்ணுக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது. இப்ப எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பௌத்த விகாரமாக அது செயல்பட்டு இருக்க கூடும் என்பதை வந்து நம்மளால புரிய முடியுது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களும் அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் அதை இடிப்பதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துக்கல. அவங்க அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அந்த பௌத்த விகாரம் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இந்த நேரத்துல நிச்சயம் பதிவு செய்யணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாகை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்க பகுதி தான் அந்த பௌத்த விகாரம் அமைந்திருந்த இடமாக அறியப்படுகிறது.
1: பௌத்தம் சமயத்திற்கு இந்தியா தான் பிறப்பிடம். இன்று இந்தியாவில் அதன் தாக்கம் மிக குறைந்து உலக நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்காசிய நாடுகள், சீனா போன்ற நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பௌத்தம் சார்ந்த சான்றுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தால் அழிக்கப்பட்டு, இன்று நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் சான்றான இந்த சூடாமணி விகாரம் நமக்கு கிடைக்காம போனது மிகப்பெரிய வருத்தம் தான். அதை நீங்கள் ஆணித்தரமாகவே பதிவு செஞ்சிருக்கீங்க,
0: மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏனென்று சொன்னால், இத்தனை பெரிய ஒரு அடையாளமாக நின்றிருந்த அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குள்ளான ஒரு செய்தி தான். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சான்று அது. அதுவும் நீங்கள் குறிப்பிடுவது போல, பௌத்தம் தோன்றிய இடம் இந்தியாவாக இருந்தாலும் கூட அந்த பௌத்த விகாரத்தை இங்கே அமைத்தவர்கள் யார் என்று பார்த்தால், தென்கிழக்கு ஆசிய பகுதியை ஆண்ட ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற அந்த அரசனுடைய முயற்சியில் தான் இங்கே பெரிய ஒரு பௌத்த விகாரமே அமைக்கப்பட்டிருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆனிமங்கலம் சிப்பீடு தற்பொழுது நெதர்லாந்து நாட்டில் தான் இருக்கிறது. நமக்கு வழங்கிவிட்டார்கள், ஆனால் இன்னும் வந்து சேரவில்லை. இது இங்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் மக்களின் பார்வைக்காக எங்க வைப்பாங்க?
0: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்க இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, தொல்லியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இதை வந்து எப்படியாவது நம்ம அந்த நெதர்லாந்து இருக்கக்கூடிய லீடன் பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த அமைப்புகளும் அரசு ரீதியாகவும், நடுவன் அரசனுடைய தொல்லியல் துறை சார்பாகவும் ஏராளமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனா இறுதியாக சென்ற மாதம் மே மாதம் 16 நம்முடைய இந்திய பாரத பிரதமர் அவர்களுடைய கரங்களில் அந்த தொன்மை சிறப்பு வாய்ந்த சோழர்களுடைய அந்த பொக்கிஷம் ஆனைமங்கலம் செப்பேடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது இந்தியாவிற்கு வருவது மகிழ்ச்சியான ஒரு தகவல். இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் அது எங்கு காட்சிப்படுத்தப்படும், இத்தனை ஆண்டு காலம் யாரும் பார்க்க இயலாத ஒரு இடத்தில் இருந்த அந்த தொட்டு பார்த்து அந்த பழம்பெருமையை உணர முடியாமல்

0: இருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு எங்கு வைக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில், அது தஞ்சையிலோ அல்லது கங்கை கொண்ட சோழபுரமோ கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனால் இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அதை சென்னை அரசு அருங்காட்சியகத்திடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாகையால் நம் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக மீண்டும் அந்த ஆனைமங்கலம் செப்பேடு நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் வந்து சேரும். அத்தனை பேரும் சென்று பாருங்கள். நம்முடைய சோழரின் பெருமையை அறிவோம். நம்முடைய அந்த சோழரனுடைய பெருமையை நம் கைகளால் தொட்டு உணரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் சந்திக்கலாம், அந்த செப்பேட்டை தொட்டு உணரலாம்.
1: அருமையா சொன்னீங்க. அது 30 கிலோ எடை உள்ளது அப்படின்னு சொன்னோனே அது எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது நம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அனைவரும் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா சார்.
1: நிகழ்ச்சி நிறைவா இந்த கேள்வி வச்சுக்கலாம். நம்ம நிறைய துல்லியல் அகலாய்வுகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் அப்படி நிறைய பேசிட்டோம். இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது படிக்கணும்னு கூட ஆர்வம் இந்த நேரத்தில் ஏற்படும். நீங்கள் பணியாற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ், தரமணியில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நிறைய படிப்புகள் வந்து வழங்குறீங்க. இந்த தொல்லியல் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வகையில் அவர்கள் அதை ஆரம்பிக்கலாம், அந்த படிப்புகளை எங்கெங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
0: நிச்சயமா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இந்த நேரத்துல உங்கள் எல்லோரிடத்துல இந்த மாதிரி தொல்லியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தொல்லியல் நம்முடைய பழமை என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற, அகழாய்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லோருடைய மத்தியிலும் உண்டு. ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான நேரமும் எல்லோருக்கும் அமைவதில்லை. நம்ம பலதரப்பட்ட சூழல்கள் பணிச்சுமை காரணமாக நம்ம ஏதோ ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான வாய்ப்பை தமிழ்நாடு அரசினுடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழியாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு வகுப்புகள் ஞாயிறு தோறும், அதாவது வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஓராண்டு ஒரு பட்டய வகுப்பாகவே வழங்கப்படுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள், நீங்க கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க நிச்சயமாக அந்த விடுமுறை நாள செலவழித்து கத்துக்க முடியும்னா, நீங்க நிச்சயமாக இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துல இந்த கல்வெட்டு தொல்லியல் இந்த மாதிரியான அகழாய்வுகள் குறித்த ஒரு வகுப்பினை நீங்க வந்து பயன்பெறலாம். அதோடு இல்லாம நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலும் கூட தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலையும் கூட இந்த மாதிரி தொல்லியல் குறித்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. இன்னைக்கு நிறைய தனியார் கல்வி நிறுவனங்களும் கூட முன் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகளை வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில கூட இன்னைக்கு வந்து தொல்லியல் கல்வெட்டு சார்ந்த ஒரு வகுப்பை வந்து பட்டப்படிப்பையே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு முன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சை பகுதியில வந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் கூட இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருது. ஆர்வம் உள்ளவங்க நிச்சயமா நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த படிப்புகள் நீங்க படிக்கிறதால உங்களுக்கு நிறைய வந்து பணி வாய்ப்புகளும் இருக்கு. அரசு துறைகள்ல பணி வாய்ப்புகளும் இருக்கு. மியூசியத்துல, கல்வெட்டு துறையில, தொழில் அகழாய்வு துறையில ஏராளமான பணி வாய்ப்புகளும் இருக்கு. நிச்சயமா பயன்பெறுங்க.
1: இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பட்டய படிப்பு சொன்னீங்கல்ல, அது வேலைக்கு செல்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த படிப்பு சேர்க்கைக்கான அறிவிக்கை எப்போ வரும்? இதற்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கும்?
0: ரொம்பவே குறைவான ஒரு கட்டணத்துல ஒரு நிறைவான வகுப்பை வந்து இந்த உலக தமிழாட்சி நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு வார பயிற்சி, ஒரு மாத பயிற்சின்னு போனாலே நிறைய ஏராளமான பணங்களை நம்ம செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனா வெறும் ஒரு 3000 ரூபாய் கட்டணத்துல ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு கல்வியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தகுதியா வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்று நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், கல்வெட்டு, தொல்லியல், இது சார்ந்த அகழாய்வு சார்ந்த விஷயங்களை எளிமையா கற்றுக்கொள்ள முடியும்.
1: இதற்கான அறிவிக்கை எப்போ வரும்?
0: இதற்கான அறிவிக்கை வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுடைய இறுதியில டிசம்பர் மாதத்துல இதற்கான அறிவிக்கை வரும். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலான ஓராண்டு காலம் முழுவதுமாக இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8வது ஆண்டாக தற்போது நடந்து கொண்டு வருகிறது.
1: அருமையா சொன்னீங்க. முனைவர் ஜீவா அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒதுக்கி சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த ஒரு அருமையான உரையாடலில் பங்கு கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், இந்த வானொலி நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சோழர் காலத்து செப்பேடுகள். பங்கேற்றவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்லே இன்று மாலை மணி 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி விக்யான் பவனில் நடைபெறவிருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி ஏனைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பகால யோகாசனங்களும் இயற்கை மருத்துவமும் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். 12:55 திரை இசை வலம் வரும். இன்று பகல் 1 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு, அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம். 1:55 திரை இசை, 2:15 மத்திய அரசின் மக்கள் நலனுக்கான திட்டங்களில் முத்ரா யோஜனா திட்டத்தில் பயன்பெற்ற ஆட்டோ ஓட்டுநர் ஸ்ரீ மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து திரை இசை வலம் வரும். இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேனிய நேரத்தில் வாராய் தோழி, இதில் மனதோடு மழைக்கால நினைவுகள் நேரலை நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 3:30 சர்வதேச பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் சட்ட விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் மற்றும் தலைவர் மூத்த வழக்குரைஞர் ஜி ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள்.

0: இன்று மாலை மணி 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. சம்பங்கி பூ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வெள்ளமடம் சி பொன்மலர் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபியில் பி எம் கிசான் திட்டம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம். இதில் வெற்றி என்ற தலைப்பில் வெட்டூர் நிமிடம் பிரதிஷா தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள். 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசமயங்கும் திரை இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has said India is emerging as a trusted partner to the world, addressing the Indian diaspora in Paris last night. Mr. Modi said there was a time when relations between countries were determined solely by trade, but today trust has become just as important alongside trade.
2: Har desh reliable supply chain chahta hai. Har desh stable partnership chahta hai. Har desh aise saathiyon ki talash mein hai jin par लंबे समय तक भरोसा किया जा सके और ऐसे समय में भारत विश्व में एक ट्रस्टेड पार्टनर के रूप में उभर रहा है.
1: President Draupadi Murmu today attended a program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. The president, addressing the event, said the national mission was launched in 2023 and the state achieved the target ahead of schedule. She commended the state government for its significant achievement. She said it reflects the government's commitment to strengthening healthcare services and timely intervention for better healthcare outcomes.
3: राष्ट्रीय सिकल सेल एनीमिया उन्मूलन मिशन के अंतर्गत मध्य प्रदेश ने जो बहुआयामी उपलब्धियां हासिल की है इसके लिए मैं राज्य सरकार की सराहना करती हूँ. ये संतोष की बात है कि वर्ष 2023 में राष्ट्रीय मिशन का शुभारंभ करते समय जो अनेक बड़े लक्ष्य देश के सामने रखा गए थे उनमें से स्क्रीनिंग का लक्ष्य समय से पहले ही पूरा हो गया है. मुझे बताया गया है कि 9000 शिशुओं से लेकर 40 वर्षों की आयु तक के 7 करोड़ से ज्यादा लोगों की स्क्रीनिंग का लक्ष्य पूरा हो चुका है. ये कोई छोटी उपलब्धि नहीं है.
1: After concluding her visit to Madhya Pradesh, President Murmu will arrive in Odisha this afternoon on a 2-day visit to her home state. Prime Minister Narendra Modi will disburse incentives worth 2,400 crore rupees under the Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana PMVBRY in New Delhi today. This incentive has supported the creation of 15 lakh employment opportunities across the country. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has approved large-scale procurement of pulses and oilseeds at the minimum support price for 4 states. The ministry said the procurement will be undertaken under the price support scheme in Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. India has strongly criticized Pakistan at the United Nations Human Rights Council, UNHRC, and called the Indus Waters Treaty outdated and unsustainable.

0: suited to present-day realities. Speaking at the 62nd session of the UNHRC, First Secretary at the Permanent Mission of India to the United Nations, Anupama Singh said, a state which exports terror as an instrument of policy continues to demand the privileges of cooperation predicated on goodwill and friendship.
1: Our position on Indus Water Treaty is well known. It defies logic that a state which exports terror as an instrument of policy continues to demand the privileges of cooperation predicated on goodwill and friendship. It is equally undeniable that the treaty is now outdated. No technical arrangement can remain frozen in time while the world around it is transformed. A treaty negotiated in 1960 cannot be treated as a perpetual entitlement, which is insulated from accountability, detached from present-day realities, and untouched by the profound changes of the past 6 decades.
0: India's LNG tanker Disha has successfully arrived at the Dahej port in Gujarat after crossing the strategically important Strait of Hormuz. It is carrying 62,370 metric tons of liquefied natural gas from Qatar's Ras Laffan terminal. The cargo is expected to strengthen LNG availability and support stable energy supplies across the country amid geopolitical tensions in West Asia. In the FIFA World Cup, Mexico defeated South Korea 1-0 at the Guadalajara Stadium, Mexico, to become the first country to qualify for the knockout round of 32 today. In hockey, India defeated Uruguay 3-2, registering their third consecutive win in the FIH Women's Nations Cup in New Zealand yesterday. Benchmark domestic equity indices were trading around 1% lower in a forenoon session today. Sensex tumbled 790 points to 76,620, while the Nifty shed 210 points to 23,960 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமழையில முதல் பாடல் கே.வி. மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய அன்னை இல்லம் திரைப்பட பாடல். பெண்ணவள் வெக்கத்துடன் கடந்து செல்கையில் உடன் வந்து நடைபழகுகிறது காதலுடன் இவரின் கானம்.

0: கிளி போற தைய தக்க தைய தக்க உய்யா.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: நேரம் சரியாக 12:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. ஒரு முறை வரும், எதையும் எதிர்பார்க்காது. எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கும், ஆனால் எதற்காகவும் அதை விட்டுக் கொடுக்காது. அற்புதமான உணர்வு அது. அதில் எனக்கு நீ, உனக்கு நான். கேட்கவிருப்பது கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய சாரதா திரைப்பட பாடல்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வாழ்வின் வழிகாட்டி போல என்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 12:20. காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காற்றுக்கும் காதலுக்கும் ஏதோ சம்பந்தம். காற்று வந்தால் மரம் செடி கொடிகள் அசைவது போல காதல் வந்தால் இரு மனங்கள் இசைகின்றன. கேட்கவிருப்பது MS விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், பி சுஷீலா மற்றும் பி வி ஸ்ரீனிவாஸ் பாடிய காத்திருந்த கண்கள் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் புதுடெல்லி விக்யான் பவனில் இன்று மாலை மணி 5:10 நடைபெறவிருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்டரங்கில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது.

சரியாக 12:25:30 கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா பாடிய இதய கமலம் திரைப்பட பாடல். காற்றுக்கில்லை வேலி, காதலுக்கும் இல்லை வேலி. காதல் கொண்ட கண்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளவும் பேசிக்கொள்ளவும் எண்ணவும் என்ன தடை?

நேர்களே, இன்னைக்கு மதியத்துக்கு மேல நம்ம குமரி பண்பலை நூற்றோன்ல என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் வலம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தோழியருக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம். இந்த தலைப்புல தான் தோழியர் பங்கேற்று பேச போறீங்க. இன்னைக்கு பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரத்தில் வருது வாராய் தோழி, இதுவும் பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தோழியருக்கான தலைப்பு மனதோடு மழைக்கால நினைவுகள். சூப்பரா இருக்கு இல்லையா தலைப்பு? இந்த தலைப்புல சூப்பரா பேசிடலாம். நேர்லை நிகழ்ச்சி தவிர்த்து இன்னைக்கு இரவு 8:05 சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியும் வலம் வர இருக்கு, பட்டாம் பூச்சிகள் இரவு 8:05. அதுக்கப்புறமா இரவு மணி 10:05 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சியும் உங்கள் அனைவருக்காகவும் காத்துட்டு இருக்கு. இந்த நேர்லை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-722. இதற்கான இணைப்பு எண் 04652. மேலும் அலைபேசி எண் 890-325-7039. நமது குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 12:30. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. விழித்திருந்தும் தொடர்கிறது ஒரு அழகான கனவு, உன்னை சந்தித்த ஒரே முறை, கடந்து போன அந்த நொடி இதயத்தின் சுவடுகளில் என்றென்றும் பதிந்துவிட்டது. கேட்கவிருப்பது கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய தனிப்பிறவி திரைப்பட பாடல்.

நேர்களே, இன்று மாலை மணி 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி விக்யான் பவனில் நடைபெறவிருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் நிறைவாக சாந்தி நிலையம் திரைப்பட பாடல். துணையை எண்ணி ஏங்கும் இவள் பொன்னிற மேனி கொண்டு முத்துக்கள் சிதற சிரிக்கும் இளைய கன்னி. கேட்கவிருக்கும் பாடலின் இசை MS விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன், பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷீலா.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதிச் சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா

0: தடை உத்தரவை செயல்படுத்தும்போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால்

0: காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வறிவுகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்,
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: நலமாய் வாழ்வோம்.
7: கர்ப்பகால யோகாசனங்களும் இயற்கை மருத்துவமும் தகவல்களை தருகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
8: கர்ப்பகாலம் என்பது ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையிலும் மிக முக்கியமான மற்றும் பல மாற்றங்களுக்குரிய காலமாகும். அதே நேரத்துல ஆரோக்கியமான கர்ப்பகாலம் மற்றும் பாதுகாப்பான பிரசவத்தை உறுதிப்படுத்த உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு தேவையான கவனத்தை செலுத்துவது முக்கியம். இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கரு உறுதலை மேம்படுத்தவும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் சில யோகா ஆசனங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது இடுப்பு பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் மன அழுத்தத்தை நம்ம குறைக்கலாம். இப்படி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையறப்போ இயற்கையா நமக்கு கருத்தரிக்க வாய்ப்பு வந்து அதிகமா கிடைக்குது. கருத்தரிக்க உதவும் எளிய யோகாசனங்கள் மற்றும் அதனோட நன்மைகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இடுப்பு பகுதி தளர்வு, அதாவது இடுப்பு தசைகளை வந்து நெகிழ்வாக்கி கருப்பை மற்றும் ஓவரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த யோகாசனம் பண்றதுனால ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குது. நாளமில்லா சுரப்பிகளை தூண்டி ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்துது. மன அழுத்தத்தை வந்து குறைக்குது, அதாவது கிட்னில இருந்து நம்ம கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சுரக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹார்மோனோட லெவலை கம்மி பண்ணி நம்மளோட மன அழுத்தத்தை வந்து குறைக்குது. படிப்படியா உடல் வலிமைய பெற செய்யுது. தினமும் யோகா பண்றது மூலமா தசை இறுக்கங்களை தளர்வடைய உதவுகிறது. முதுகு வலியில இருந்து நிவாரணம் கிடைக்குது. இடுப்பு தசைகளை நல்லா வலுவூட்டுது. பிரசவத்துக்கு தேவையான ஆற்றலையும் வழங்குது. என்னென்ன ஆசனா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பச்சை முத்தாசனா வயிற்று பகுதியையும் இடுப்பு உறுப்புகளையும் தூண்டுது. பத்த கோணாசனம் இடுப்பு மற்றும் தொடை பகுதிகளை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. விபரீத கரணி கால்களை சுவர்ல உயர்த்தி பிடிக்கும் இந்த ஆசனம் வந்து கருப்பைக்கு புத்துயிர் அளிக்குது. சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் நம்ம வந்து டெய்லியும் பிராக்டிஸ் பண்றது மூலமா உடல்ல உள்ள ஒட்டுமொத்த ஆற்றலையும் இயக்கத்தையும் நமக்கு சீராக்குது. முக்கியமா மெட்டபாலிசத்தை எல்லாம் பேலன்ஸா வச்சுக்கிறது. எப்பெல்லாம் நம்ம பயிற்சி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் அதிகாலையில அல்லது மாலை வேளையில நம்ம பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது. முதல் 3 மாதங்கள் வந்து கர்ப்பிணிகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தரையில அல்லது நாற்காலியில அமர்ந்த நிலையில ஏதாவது ஆசனங்கள் நம்ம வந்து செய்யலாம். இப்ப நாற்காலியில உட்காந்துக்கிட்டு நம்ம கால்களை மேல தூக்குறது, கீழே வைக்கிறது, அந்த மாதிரி கால்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் வந்து கொடுக்கலாம். தோள் பட்டையில அசைவு கொடுக்கலாம். இந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து நிறைய

0: பயிற்சிகள் செய்யலாம். ஆழமான சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சியும் நம்ம வந்து செய்யலாம். இரண்டாம் மூன்று மாதங்களுக்கான யோகாசனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 13 to 28 வாரங்கள், அப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கன்னா, நம்ம ஸ்டாண்டிங்ல பண்ணலாம், நின்னுகிட்டே நம்ம நிறைய யோகாசனாஸ் பண்ணலாம். அதாவது இந்த சுவர் மேல தள்ளும் பயிற்சின்னு சொல்லுவாங்க, சுவர்ல ரெண்டு கைகளை வச்சுட்டு நம்ம அப்படியே புஷ் பண்ற மாதிரி, வால் புஷ் அப் மாதிரி பண்ணலாம். ஹிப் ரொட்டேஷன், நின்னுகிட்டு இடுப்ப நல்லா சுத்தலாம், காலை மேல தூக்கலாம், இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் பண்ணலாம். கடைசி மூன்று மாதங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 29 to 40 வாரங்கள், அந்த வாரங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாலாசனம், அதாவது நம்ம இந்தியன் டாய்லெட் போவோம் இல்லையா, அந்த பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து கைகளை இப்படி கும்பிட்டு அதுல ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணலாம். பட்டர்ஃபிளை ஸ்ட்ரெச்சிங் கடைசி வாரங்கள்ல தினமும் பண்றது ரொம்ப அவசியம்.
1: கர்ப்பகால யோகாசனங்களும் இயற்கை மருத்துவமும். தகவல்களை தந்தவர் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: காற்றாலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பிச்சைக்காரன் திரைப்படத்திற்காக சுப்ரியா ஜோஷி பாடியது அண்ணாமலையின் பாடல் வரிகளில், விஜய் ஆண்டனியின் இசையில்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்,
3: இன்றைய
2: செய்தி தெரியுமா நிகழ்ச்சி வாழ்விற்கு நலம் தரும் யோகா. இது குறித்த தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக நிலைய அரங்கிற்கு வருகை தந்துள்ளார் யோகா ஆசிரியர் எஸ் சங்கர நாராயணன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
2: வருகிற 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகாவினுடைய பலன்கள் என்ன சார்?
4: பொதுவாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியமான உடலும் ஆனந்தமான மனமும், இந்த ரெண்டும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில ஓரளவுக்கு நிறைவு
2: ஆனந்தம்
4: சொல்லலாம். ஆமா, நிச்சயமா இந்த ரெண்டையும் தருவதுதான் யோகா. இன்னும் சொல்ல போனா உடலையும் மனதையும் ஒன்றிணைப்பது யோகா என்று கூட சொல்லலாம். இந்த யோகா தினந்தோறும் பண்ணக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஆனந்தமும் ஆரோக்கியமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுலயும் சின்ன வயசுலயே அவங்க அதை பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நல்ல ஒரு இது வரும்.
2: யோகாவினுடைய நியமங்கள் அப்படின்னு என்ன
4: சார்? நீங்க நியமங்கள்னு கேட்கும்போது அது கொஞ்சம் விரிவா வருது. ஏன்னா சாதாரணமா யோகா அப்படின்னு சொல்லும்போது அதுல மேஜர் பாத், முக்கிய வழிகள் அப்படின்னு சொல்றத பார்த்தா பக்தி யோகா, கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, ஹட யோகா அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து மேஜர் பாத்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லலாம். பக்தி யோகான்னா டிவோஷன், செல்ஃப்லெஸ் சர்வீஸ், நாலேஜ், மென்டல் டிசிப்ளின், இப்படி ஒரு நிலைகள் அதுல இருக்குது. அதுல நீங்க கேட்ட கேள்வி வரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்றோம். இதுல 8, அஷ்டம்னாலே 8 இல்லையா? அந்த அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து 8 நிலைகள் இருக்கு. இந்த 8 நிலைகள்ல நீங்க கேட்ட கேள்வி வந்து 2வது நிலை அல்லது உறுப்புன்னு கூட சொல்லலாம். இந்த அஷ்டாங்க யோகா பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல முதல்ல வரக்கூடியது வந்து இயமம், யாமான்னு சொல்லுவோம். இது எதை பத்தி சொல்றது அப்படின்னு சொன்னா சுய கட்டுப்பாடு, அதாவது அஹிம்சை, மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறது, சத்தியம், உண்மையே பேசுறது, அஸ்தேயம்னு சொல்லுவோம், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, அப்புறம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னு சொன்னா அது கொஞ்சம் உள்ள போனா புலனடக்கம், வெளி புலன்களை அடக்கி, ஐம்புலன்களை அடக்கி இருக்கக்கூடியது. அபரிக்கிரகம்னு சொல்றோம், அதாவது தேவைக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளாமல் இருத்தல்,
2: ஆசைப்படக்கூடாது.
4: இதெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் இயமம் அப்படின்னு சொல்றோம். நீங்க கேட்ட கேள்வி இருக்க நியமம்னு சொன்னீங்களா, அது வந்து 2வது நிலையா வருது. இதுல அஷ்டாங்க யோகத்துல வருது. அது வந்து எதை பத்தி சொல்றது அப்படின்னு சொன்னா நற்பழக்கங்கள் பத்தி சொல்றாங்க. அதாவது முதல்ல என்ன சொல்றாங்கன்னா உடல் தூய்மை, அத சான்ஸ்கிரிட் இதுல வந்து சௌச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்பவுமே உடல் தூய்மையா இருக்கணும். அப்புறம் மனசு சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா மன நிறைவு, அதான் சந்தோஷம்னு சொல்றோம். அப்புறம் தவம், தவம்ங்கிறது உடல் மற்றும் மன உறுதியோடு இருக்கக்கூடியது. அந்த உடல் உறுதிக்கு தான் யோகா நிச்சயமா தேவை.
2: உடல் உறுதியா இருக்கணும்னா மனம் சரியா இருக்கணும்,
4: சரியா இருக்கணும், மன சந்தோஷமா இருக்கணும் இல்லையா.

0: சாதாரணமாகவே சொல்லுவோம், மனசு சந்தோஷமா இருந்த அப்புறம் உடலுக்கே ஒரு தெம்பு வந்தது மாதிரி இருக்கும். உடல் வந்து சோர்ந்து போகணும்னா மனசும் சோர்ந்து போனாதான் அந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்த நிலை என்ன சொல்றாங்கன்னா சுவாத்தியாயம், அதாவது சுய பரிசோதனை, ஆன்மீக விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் ஈஸ்வர பிரணிதம், நீங்க கேட்ட அந்த நியமத்துல வரக்கூடியதெல்லாம் இதுதான், சௌச்சம், சந்தோஷம், தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதம். ஈஸ்வர பிரணிதம்னு சொன்னா சரணாகதி ஆகுதல் அர்த்தம். அதாவது ஒண்ணுமே நம்ம கையில இல்லை, எல்லாமே அப்படி சரணாகதியும் வரக்கூடியதான் அந்த நியமம். நீங்க கேட்ட கேள்வியில பின் அது ஆரம்பிச்சனால அதை கம்ப்ளீட்டாவே சொல்லிடலாம். இயமம் சொன்னோம், நியமம் பார்த்தோம் இல்லையா. இனி ஆசனம், ஆசனம் வந்து இந்த யோகால உள்ள ஒரு பிரிவுன்னு கூட சொல்லலாம். இந்த ஆசனம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உடலை வந்து பல்வேறு போஸ்டர்னு சொல்லுவோம், பொசிஷன். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லுதா இருந்தா விபரீத சலபாசன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விபரீத சலபாசன் வந்து போஸ்டர்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் மேன் போஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கையும் காலு தலையெல்லாம் மேல தூக்கி அடிவயிற்று போதி மட்டும் தரையை தொட்டு பறந்து போனது மாதிரி இருக்கும்.
1: அதனால
0: சூப்பர் மேன் போஸ்டர்னு சொல்றோம். ரெண்டு புஜத்தையும் ரெண்டு உள்ளங்கையும் தரையில ஊனி இடுப்பு பகுதிக்கு மேல அப்படியே மேல தூக்கி மேல பார்த்தா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்தது மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு புஜங்காசனம். ஆனா சொல்றது என்ன சொல்லுவோம், கோப்ரா போஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆசனங்கள் நிறைய இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வருஷங்களுக்கு முன்னாலேயே இதெல்லாம் நம்ம பாரதத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. ஆசனம் பார்த்தோம் இல்லையா. இனி அடுத்தது பிராணாயாமம். பிராணாயாமம்ங்கிறது வந்து மூச்சு பயிற்சி. திருமூலர் கூட திருமந்திரத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா மூச்சை எடுத்து அதை உள்ள அடக்கி வச்சு திருப்பி வெளிவிடணும், அப்ப வாழ்நாள் அதிகரிக்கும், நோய் தீரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிராணாயாமமே நிறைய சுவாசத்தை கட்டுப்படுத்துதல் மூலமாக உயிர் சக்தின்னு சொல்லுவோம், பிராணசக்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பிரத்யாகாரம், புலனடக்கம், அப்புறம் தாரணைன்னு சொல்ல மன ஒருமைப்பாடு, தியானம், இதுதான் அடுத்தது வருது. இப்போ அந்த தியானம் வந்து இந்த அஷ்டாங்கத்துல 7வது நிலையா வருது. தாரணை மன ஒருமைப்பாடுனுடைய நீட்சி தான் தியானம்னு சொல்லலாம். தியானத்துக்கு அப்புறம் கவனச்சிதறல் இல்லாம இருக்கக்கூடியது பேர் தான் தியானம். அதுக்கப்புறம் சமாதி நிலை, தியானத்தினுடைய நீட்சி வந்து சமாதி. தியானம் செய்பவரும் யாரை நினைச்சு தியானம் பண்றாங்களோ அவங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் இது. இந்த 4 நிலை வந்து வெளிப்புற உடலை சிமைப்படுத்தினால பகிரங்க யோகம்னு சொல்றாங்க. பின்னால வரக்கூடிய 4 வந்து அந்தரங்க யோகம், உள்ளே வச்சு பண்ணனால.
1: இப்போ தியானம் யோகா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்களே சார், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: அதுதான் இப்போ பார்த்தோமே அஷ்டாங்க யோகா, அதுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் தியானம்.
1: ஓ சரி சரி.
0: தியானம்ங்கிறது அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா எதுவுமே செய்யாமல் இருத்தல் தான் குருதேவர் சொல்லுவாங்க. எதுவுமே செய்யாமல் இருத்தல், டூயிங் நத்திங், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எதுவும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கு முதல் நிலை தியானம். அதுக்கப்புறம் தியானத்துல பல படிமங்கள் நிறைய இருக்கு. மன அமைதிக்காக இந்த தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தியானம்ங்கிறது அஷ்டாங்க யோகத்துல ஒரு விஷயம்தான் தியானம். இப்ப இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா தியானத்தினுடைய அடுத்த நிலை சமாதின்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த சமாதி நிலைன்னு சொல்லக்கூடியது வந்து தியானத்தினுடைய நீட்சின்னு மட்டும் இல்ல, தியானத்தை வந்து எதை நோக்கி தியானம் செய்யறாங்களோ அவங்களும், யாரு தியானம் செய்யறாங்களோ அவங்களும் ஒன்னு சேரக்கூடிய அந்த நிலை தான் சமாதி நிலை, எதுவும் அற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப தியானம்ங்கிறது இந்த அஷ்டாங்க யோகத்துல உள்ள ஒரு பிரிவு தான் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய அஷ்டாங்க யோகத்துல வந்து 4 யோகங்கள் முதல்ல பார்த்தோம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இதெல்லாம் வெளிப்புற உடலை சுத்தப்படுத்தக்கூடியது. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலைங்கிறது வந்து அந்தரங்க யோகத்தை சொல்லக்கூடும்.
1: சரிங்க சார், இப்ப நிறைவான செய்தியை என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நிறைவான செய்தின்னு சொல்லும் போது மன அமைதிக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நாம தினந்தோறும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது யோகா அப்படின்னு சொல்லலாம். அத ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் தான் எல்லாருமே விரும்புவாங்க. அப்படி எல்லாரும் விரும்பக்கூடியதுக்கு வழி செய்யக்கூடிய யோகாவை கடைபிடிச்சா நிச்சயமா ஆரோக்கியமான உடலும் ஆனந்தமான மனமும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை.
1: சரிங்க சார், வாழ்விற்கு நலம் தரும் யோகா அப்படிங்கிறத அழகா இந்த தெளிவா நேயர்களுக்கு சொன்னீங்க சார். உங்களுக்கு குமரி பண்பலை 101 சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வான் அலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம், இது குறித்து தோழியர்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2909722. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257309.

போக்குவரத்து வாகனங்களிலோ சில இடங்களிலேயோ புத்தகங்களிலேயோ பார்த்து படித்து ரசித்த நல்லதொரு வாசகத்தை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு தோழியர்களே,

0: அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம், இது குறித்து தோழியர்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். இணைப்பில் ஒரு முதல் தோழி யார், எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது நான் அண்மையில வந்து எனக்கு ஒரு பேப்பர்ல படிக்கும்போது பிடிச்சி நான் எழுதி எடுத்துக்கிட்டேன்.
0: சத்தமா பேசலாமா? சத்தமா பேசுங்களேன்.
1: சரி சார். படிப்பு என்பது ஆர்வம், வேலை என்பது முயற்சி அப்படிங்கிற வாசகத்தை எடுத்துக்கிட்டு என்ன ஒண்ணு இருக்கு சார், அதுல வந்து நான் படிச்சதுல அது எனக்கு நாள்பட வாட்டே அது மனசுக்குள்ள இருக்குது. அதாவது கப்பலை ஓட்டி கடும் கவதற்கு ஆளாகி உப்பில்லா கோள் உண்டு உடல் மறிந்தோன் உப்பில்லா தென்னாட்டு வீரத்திலகன் சிதம்பரத்தின் நல்லாமம் வாழ்த்துகவை என்ன அப்படி நம்ம கவிமணி ஐயா பாடிச்சாரு. அந்த பாரதி அந்த இதுல நம்ம சிதம்பரம் அவங்க இதை படிக்கும் போது இந்த ஒரு பாட்டு எனக்கு மறக்காது சார். அந்த வீரத்தோட இது வந்து அவரு அந்த சூழல்ல அனுபவிச்சத ஒரு பாட்டுக்குள்ளே அவங்க கொண்டு வந்திருக்கத நினைக்கும் போது இந்த சும்மா இது வந்து மைண்ட்ல நிற்கும் அந்த மாதிரி உணர்வு.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய முதல் தோழியா வந்து அழகா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
3: செல்
5: 7305365016.
0: ஹாய் ஸ்நேதி, நிகழ்ச்சியினையும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: நான் கோச்சல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
6: ஆமா சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: தலைப்பு கேட்டேன். தலைப்பு சென்னாரி வாங்க அறிவை பற்றி ஒரு இது சொல்லியிருந்தான. ஒரு சமயத்துல சுகாதாரம் நினைக்கல ஒரு அவனுக்கு ஒரு புரோகிதர் வந்து
0: ஏமாற்றி
6: போவான் அவ்வளவுதான் சார்.

0: சரிங்கம்மா, நன்றி நன்றிம்மா.
1: நன்றி.
2: அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
4: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
4: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
0: நேரம் 1:15. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலகம் ஒன்றில் இருந்து ஹாய் ஸ்நேதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம் இது குறித்து தோழியெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். என்ன வாசகத்தோடு வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, நேரலில் வந்தோடனே நீங்க பேசிடலாம். இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: வணக்கம் சார், வடக்குமா சொல்லுங்கம்மா. எனக்கு திருக்குறள் பிடிச்சது. அப்ப நம்ம வாயினால் வருடைய வார்த்தைகள், நம்ம நாவினால் பேசக்கூடியது, எவ்வளவு அன்பா பேசணும், அடுத்தவங்க மனது காயப்படுத்தளவுக்கு பேசணும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தது மாதிரி இருக்கு சார். எப்பவுமே அதை நான் யோசிச்சுதான் இருப்பேன்.
0: அன்பு அப்படிங்கறது அம்பை விட வலிமையானது, அப்படிதானே?
7: நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
0: இணைப்பில் ஒரு அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குமா? வடசேல இருந்து யார் பேசுறீங்கன்னு
9: சொல்லலாமா?
0: சொல்லுங்கம்மா.
9: நல்லதை நான் ஒரு பார்த்தவன், நான் பார்த்தது நல்லதை பேசு, நல்லதை பார், தீயவற்றுக்கு செவி கொடாதே, தீயதை பேசாதே, பொறுமையாயிரு.
0: சரி, அழகா சொல்லிட்டீங்க, சுருக்கமா அழகா சொல்லிட்டீங்கம்மா. நன்றிம்மா, நன்றி.
9: தேங்க்யூ சார்.
10: மாமா, என்னாச்சு?
11: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
10: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: இணைப்பில் ஒரு அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். இணைப்பு இருக்கீங்க, பேசலாம்.
14: சார் வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
14: தனிச்சமுத்துல இருந்து ஷர்லி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
14: அன்பினை பற்றி சொல்ல படிச்சது, சமீபத்துல படிச்சது. அன்பு என்பது வார்த்தைகளில் சொல்வதல்ல, மென்மை தருணங்களில் ஒருவர் மனதை முழுமையாய் புரிந்து கொள்வது.
0: பாடல் கேட்போம். ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மனோ பாடியது இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில்.
15: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்ற

0: நேரம் 1:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இது அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம், இது குறித்து தோழியர்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மதுரையிலிருந்து பொன்மலர்
0: சார். மதுரையிலிருந்து நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைப்பு கேட்டீங்களா? அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம்.
1: வாசகம் சமீபத்தில் ஆட்டோக்கு பின்னால எழுதியிருந்தது சார். முதியோர் இல்லத்திற்கு பொன் கொடுங்கள், பொருள் கொடுங்கள், உங்கள் தாய் தந்தையை கொடுத்து விடாதீர்கள்.
0: சரிங்கம்மா,
1: நல்லா இருந்துச்சு சார். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நிறைய பேர் அப்படிதான் சார் பண்றாங்க, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: சரி, அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த ஒரு நல்லது ஒரு வாசகம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சார் நன்றிமா, மதுரையிலிருந்து வந்து நிகழ்ச்சிகளை பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி சார்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: நான் சிந்தாதல இருந்து ராதா மனோகரன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புறோம். தலைப்பு கேட்டீங்களா? அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம்.
1: நல்லதா? எல்லாரோட அன்பா இருக்கணும். அன்போடும் பண்போடும் பழகினாலும் எந்த ஒரு பிரச்சனை.
0: நீங்க பார்த்து பார்த்துருப்பீங்க, சில இடங்கள் எழுதியிருக்கும் பார்த்துருப்பீங்க, இல்ல சில இடத்துல படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நல்லதொரு வாசகத்தை தான் அன்னைக்கு தலைப்பா கொடுத்துருக்கோம்.
1: எது நடந்ததோ அது நன்றாகவே இருக்கிறது.
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேரம் 1:25. ஹாய் ஸ்நேதி, நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் வரும் அடுத்த தோழி வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: ரேணுகா காளியான்விளை.
0: சொல்லுங்கம்மா.
3: ஒரு துளி மை ஒரு கோடி மக்களை சிந்திக்க வைக்கிறது. அண்மையில் படித்தது சார். அப்புறம் அண்மையில பார்த்தது வந்து வலிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கைதான் வலிகளையும் மிஞ்சுகிற வலிமையை தருகிறது. பார்த்தது
0: வலி நிறைந்த வாழ்க்கை தான் சில நேரம் நல்ல வலிகளையும் தரும் இல்லையா?
3: ஆமா சார்.
0: அனுபவம் அனுபவ பாடம் தானே பெருசு இல்லையா?
3: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
3: நன்றி சார். நன்றி.
4: இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற முதுமையிலும் இளமையாக உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா, அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் வாரத்தோழி நிகழ்ச்சியில் மனதோடு மழைக்கால நினைவுகள் இதுகுறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2972722 அலைபேசி எண் 8903257039. நிரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பல் 101 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம், இந்த வாசகத்தோடு வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? எந்த ஊருமா? சொல்லுங்கம்மா. அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம்.
1: ஆசையே துன்பத்திற்கு காரணம், துன்பங்களுக்கு ஒரு காரணம். வாழ்க்கை என்பது ஒரு குழப்பி. பிறப்பு இறப்பு செல்வம் வறுமை மகிழ்ச்சி துக்கம் நிறைந்தது. இது மனது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுதான் வாழ்வின் நியதி. அமைதியாய் இருக்க வேண்டும், அளவாய் பேச வேண்டும், நிறைய நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும். கெட்ட சகவாசம் வேண்டாம். படித்ததில்
0: அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம், அப்படிதானே? வாசகங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. இணைப்பில் ஒரு அடுத்த தோழி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா, எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: வணக்கம், காவல் கணக்கில்.
0: என்ன பேருமா?
2: சுபா.
0: சொல்லுங்கம்மா.
2: அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி.

0: சரிம்மா. சரி.
1: அதாவது யோகா தினம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு நான் இதை பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்ம வந்து ஆள் மட்டும் வளர்ந்தாலும் தானாது, அறிவே வளர்க்கணும். அதே சமயத்துல அறிவை மட்டும் வளர்த்துக்கிட்டு பணம் சம்பாதிச்சுட்டே இருந்தாலும் பட்டாது, நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். அத ஆப்பிள் இருவர் இருக்கார் இல்லையா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள், அவர் வந்து இறக்கும் தன்மை சொன்னாராம். நான் வந்து நிறைய படிச்சேன், பார்க்கவே இல்லை.
0: நீங்க பேசுறது எங்களை விட்டு விட்டு கேக்குது.
1: அப்படியா? அதனால
0: சரிங்கம்மா, சரிம்மா, நன்றி, நன்றிம்மா, நன்றி.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேரம் 1:30. ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், நீங்க பேசலாம்.
5: ஒரே ஒரு வாசகம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லிரலாமா?
5: ஸ்ருதி பார்த்திவளையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
5: எதற்கும் கலங்காத நம்பிக்கை, எதற்கும் தளராத தன்னம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தருடைய.
0: அழகா சொன்னீங்கம்மா, நன்றி, நன்றி,
5: நன்றி.
0: இணைப்பிலோரும் அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டறலாம். வணக்கம், வணக்கம், இணைப்பில இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா.
6: விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததும் இல்லை. இந்த வாசகம் ஒரு ஹோட்டல்ல நான் பார்த்தது
0: இல்ல, பார்த்து ரசித்தது இல்லாமா,
6: பல புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் இதே கதையினாலதான் பிரச்சனையும் வந்திருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது.
0: சரி, விட்டு கொடுத்து போறது நல்லது அப்படிங்கறீங்க.
6: ஆமா ஆமா
0: ஆமா. சரிங்கம்மா.
6: ரொம்ப பலருக்குமே இந்த பிரச்சனை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே உலகத்திலே நிகழாது.
0: சரி, சரிங்கம்மா, நன்றி, நன்றிம்மா,
6: நன்றி சார்.
0: நேரம் 1:32. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரல நிகழ்ச்சி இது. அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம். இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் வருஷம் 16 திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது வாலியின் பாடல் வரிகளில். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகம் இணைப்பிலோரும் அடுத்த தோழி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: புட்டேரி கணேஷ் நகர்ல இருந்து அஜிதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: படிப்பு, படிப்பின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தால் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்தும் கேட்டும் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முஜர். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லுவரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்துக்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை விடுத்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அருண் சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. பயணத்தின் போதெல்லாம் படிப்பதையே வழக்கமாக கொண்டிருப்பவர் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தன் தூக்கத்தையே மறந்தார் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்ன மகா மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம்.
0: படிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வாசகத்தை அழகா அடிக்கடிக்கு சொன்னீங்கம்மா. நன்றி நன்றிமா நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு.

நிகழ்ச்சியில் அண்மையில் நீங்கள் பார்த்த படித்த நல்லதொரு வாசகத்தை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இன்று புதுடில்லி திரும்பினார். இப்பயணத்தின்போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 17 உயர்ந்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாணிக்கம் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47200

0: ₹170,000,000-க்கும் அதிகமான நிதி செலவுபட்டு 46,290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 4,170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவாக உருவெடுத்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்த இயலாது என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்.
3: காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ள கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது.
1: இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சிக் குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் 2வது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தருமபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்க செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார்.
4: வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: தென்காசியில் அடவிநெனார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1,397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி

0: நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:56. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். அன்புல ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில்

திரைசை கேட்டோம். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Prime Minister Modi to disburse incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana in New Delhi today. President Draupadi Murmu says India on track to eliminate sickle cell disease well before 2047 target. Delhi High Court upholds centre's temporary curbs on Telegram ahead of NEET UG 2026 re-examination. India calls Indus Waters Treaty outdated at UN Human Rights Council, also slams Pakistan for sponsoring terrorism. And Mexico becomes first team to qualify for FIFA World Cup round of 32, defeating South Korea 1-0. With that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. இனி கேட்கலாம்

0: மத்திய அரசின் மக்கள் நலனுக்கான திட்டங்களில் முத்ரா யோஜனா திட்டத்தில் பயன்பெற்ற ஆட்டோ ஓட்டுநர் டி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்னைக்கு குமரி பண்பலை 101 வழியா நம்ம யார சந்திக்க போறோம் அப்படின்னா, சரலூர்ல இருந்து மணிகண்டன் அப்படிங்கிற ஒருவரை தான். அவங்க பிரதம மந்திரி முத்ரா திட்டத்தில இருந்து கடன் உதவி பெற்று இன்னைக்கு ஒரு சொந்த தொழில் முனைவராக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: எத்தனை வருடங்கள் நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுற இதுல இருக்கீங்க? எப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் பத்தின இதெல்லாம் தெரிஞ்சது? முதல்ல உங்களை பத்தி ஒரு சுய விளக்கம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம நேயர்களுக்கு. முதல்ல
2: என் அப்பா பேரு தங்கராஜன், அம்மா பேரு சிவகாமி, எனக்கு ஊர் வந்து சரல். நான் ஒரு 20 வருஷமா வாகனம் தான் ஓட்டிட்டு இருக்கோம். அப்ப ஹெவி டிரைவர், ஹெவி டிரைவர்னா பஸ் எல்லாம் ஓட்டுற மாதிரி. அப்ப இதுவரை நம்ம வாழ்க்கையில சொந்தமா ஒரு வாகனம் எடுக்கக்கூடிய அளவு ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு சரியா அமையல. அப்ப கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு ஒரு சகோதரர் சொன்னாங்க, தம்பி இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, முத்ரா லோன் திட்டத்துல இதை முயற்சி பண்ணி பார்க்க கூடாதா, நம்ம பிரதம மந்திரி எல்லா மக்களுக்கும் வழிவகை செஞ்சு சப்போர்ட் பண்றாரு, சரிசமமா முறையில ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாரு, அதனால ஒண்ணு முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட தகவல் கொடுத்தாங்க. அப்ப அந்த தகவலை நான் கேட்டு, நான் கோணம் தொழில் மையம் பக்கத்துல டிக்குனி ஒண்ணு இருக்குது, அதுல போய் நான் ஆரம்பத்துல ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்துருந்தோம், அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்ன தொழில் செய்யறோம், அந்த தொழிலுக்கு எவ்வளவு தூரம் காசு தேவைப்படும், அந்த தொழில் சம்பந்தமான உள்ள டீட்டெயில மட்டும்தான் என்கிட்ட எடுத்து கேட்டாங்க. அப்ப அந்த டீட்டெயில் எப்படின்னா, நம்ம வாகனம் வாங்குறோம்னா அந்த வாகனம் வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபா தேவைப்படும், அப்ப நம்ம அந்த வாகனம் வாங்கினா நம்ம திருப்பி ஒரு அந்த தொழில நம்ம திறம்பட நடத்த முடியுமா, இதுதான் அங்க நம்மகிட்ட கேட்டது.
1: இப்போ உங்ககிட்ட வந்து தொழில திறம்பட நடத்த முடியுமானா ஆட்டோ ஓட்டுறத பத்தி நல்லா விசாரிச்சிருப்பாங்க இல்லையா?
2: கண்டிப்பா.
1: அப்ப நீங்க எதுக்கு முன்னாடி ஹெவி டிரைவர்ன்னு சொல்றீங்க, எந்த வாகனங்கள் எல்லாம் ஓட்டி உங்களுக்கு பழக்கம் இருக்குது?
2: சிறிய வாகனத்துல இருந்து பெரிய நம்ம அரசாங்க வாகனம் பஸ் பேருந்து வரைக்கும், அரசு பேருந்து வரைக்கும் ஓடி இருக்கும். கான்ட்ராக்ட்ல தினசரி சம்பளத்துக்கு அரசாங்க பேருந்து வரைக்கும் ஓடி இருக்கும். இப்ப முதல்ல பெரிய வாகனம் எடுக்கக்கூடிய அளவு நமக்கு வாய்ப்புகள் இல்ல. இதுவுமே பிரதம மந்திரி எல்லா மக்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணனால நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு முதலாளி ஆயிட்டோம்.
1: இப்ப முத்ரா திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு நண்பர் மூலமாக தெரிய வந்ததுன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து இங்க டிக்ல வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப அவங்க வந்து என்ன வேற என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும் போது? உங்களுக்கான சுய விளக்கத்துக்கு என்னெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அதை பத்தி? ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் இது மூலமா நம்மளும் இத மாதிரி ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம தொழில் மையத்துக்கு வரும்போது அவங்க என்னெல்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லலாமே.
2: கண்டிப்பா சொல்லலாம்.
1: சொல்லுங்க தம்பி.
2: அதாவது நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தா பேன் கார்டு வச்சிடலாம், என்ன இருப்பிட சான்றிதழ் தெளிவா வச்சிருக்கணும், நம்ம சர்டிபிகேட்லயும் சரி மற்றபடி நம்ம ஆதார் அந்த மாதிரி சம்பந்தமா இருந்தாலும் நம்மளுடைய இருப்பிட சர்டிபிகேட் முறையா இருக்கணும். பிறகு கல்வி சான்றிதழ் இருந்தா அது வச்சுக்கிட்ட ரொம்ப சேஃபா இருக்கும். பிறகு என்னன்னா, நம்ம வாகனம், அதாவது இப்ப நான் என்னுடைய தொழில் வாகனம் எடுக்கிற சம்பந்தமா இருந்ததுனால நான் அந்த கொட்டேஷன் மட்டும் வாங்கியிருந்தேன். அப்ப நம்ம அவரவர் ஒவ்வொரு வேலைக்கும் இந்த

0: நடக்குது மட்டும் இல்ல, எல்லா தொழிலுக்குமே நம்ம பிரதமர் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நம்ம நீங்க என்ன தொழில் செலக்ட் பண்றீங்களோ அந்த தொழில் சம்பந்தமான டீட்டெயில் புற கொட்டேஷன் இவ்வளவு ஆகும், அந்த மாதிரி ஒரு உத்தேச கொட்டேஷன், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம முதல்ல வச்சுக்கிட்டா நம்ம ரெண்டாவது கொஞ்சம் பெரிய அளவு சிரமங்கள் இருக்காது. ஆனா எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பிரதமர் செஞ்சிருக்காரு.
1: கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க இதை கொண்டு கொடுத்துட்டீங்க, எவ்வளவு கால இடைவெளிக்கு அப்புறமா உங்களை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அதை சொல்லுங்களேன்.
0: இது நான் அப்ளிகேஷன் கொடுத்தால எனக்கு கால இடைவெளியே உடையல, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு உள்ளாடி எனக்கு நம்ம இந்த முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிட்டு. அது எல்லா மக்களுக்கும், அதாவது நம்மளுடைய சான்றிதழ் முறையா கரெக்டா இருந்தா கண்டிப்பா ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதம், அதுக்கு மேல எந்த காரணம் கொண்டும் ஆகாது. ஆனா நம்ம சான்றிதழ் சரியா இருக்கணும்.
1: இப்ப நீங்க போய் அதாவது வங்கி வேணும் இல்லையா, வங்கி வழியாக தான் நம்ம பண பரிவர்த்தனை பண்றோம்.

0: அதாவது வங்கி வேணும் இல்லையா,
1: ஆமா
0: வங்கி வழியாக தான் நம்ம பண பரிவர்த்தனை
1: ஆமா.
0: பண்றோம். இனிமே அதுதான் ரொம்ப நம்ம இன்னைக்கு வந்து பயனாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம கையில வந்து பணமா கொடுக்காம அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்முடைய அரசாங்கம் நம்ம எல்லாமே வங்கி கணக்கு வழியாகவே நடத்துறத கொண்டு வந்துட்டாங்க பணப்பரிவர்த்தனையை. அப்ப நம்ம நீங்க உங்களுடைய வங்கி கணக்கு இதை எல்லாமே அங்க கொடுத்துருந்தீங்களா? அப்புறம் வாங்க போயிருப்பீங்க இல்லையா, ஆட்டோ ஷோரூம் போயிருப்பீங்க, அவங்க கிட்ட வந்து இத பத்தி எப்படி சொல்லி நான் வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி அவங்களுக்கு வந்து அந்த கேஷ் டிரான்ஸ்பர் அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இந்த நம்ம ஒரு வங்கி கணக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவரவர் இருப்பிடம் பக்கத்துல உள்ள ஒரு வங்கியில இருந்தா கொஞ்சம் அதிக அரசு இந்த லோன் பெறதுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கும். அப்ப இந்த நம்ம வீட்டு பக்கத்துல அதாவது நம்ம இடம் பக்கத்துல உள்ள பேங்கா இருக்கும் போது நம்ம ஒரு பண டிரான்ஸ்பர் வந்து எல்லா மக்களும் போட்டு செயல்படுத்தியிருக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி சிரமங்கள் மக்களுக்கு இருக்கனாலதான் நம்ம பிரதமர் இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்புல பண்ணிருக்காங்க. அப்ப நான் இப்ப ஒரு வாகனம் எடுக்க ஒரு ஷோரூம் போகும்போது அப்ப நான் அங்க போய் இந்த தகவலை சொன்ன உடனே அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க. பின்ன என்னன்னா அந்த இந்த லோன் சாங்ஷன் ஆகுது வரை நம்ம ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய இருந்தது. ஆனா இங்க இருந்து இந்த முத்ரா லோன் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம நேரா ஷோரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் முன்பணமா நம்ம அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் ஒரு என்னுடைய லோன் இப்ப ஒரு 4 லட்சம் ரூபாய் என்னுடைய லோன். அப்ப எனக்கு வந்து ஒரு 50,000 உள்ள கொஞ்சம் அக்கௌண்ட் சேவிங்ஸ் மட்டும் வைங்க. அப்ப அவ்வளவு அவங்க எடுக்கல இருந்தாலும் என்னுடைய முன்பணமா ஒரு 20,000 இருந்து ஒரு 50,000 வரைக்கும் வச்சிடுங்க, தேவைக்கு எடுத்துடலாம், பாக்கி 3,50,000 அங்க நம்ம ஷோரூமுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு நேரடியா அவங்களே டிரான்ஸ்பர் ஆயிட்டு.
0: திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட பணம் அப்படியே உங்களுக்கு ஆட்டோ ஷோரூமுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. சரி, இப்ப ஆட்டோ உங்க கையில உங்க பேரோட பதிவாகி வந்தாச்சு, அப்படிதானா? எப்படி இருந்தது மனசுக்கு?
1: அதாவது எனக்கு ஒரு மிகப்பெரிய எவ்வளவுதான் கடுமையா வாழ்க்கையில உழைச்சாலும் எனக்கு ஒரு வாகனம் தூவல அதாவது உண்மையா சொல்லணும்னா ஒரு 2 சக்கர வாகனம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய அளவு சூழ்நிலைகள் இல்ல. கடுமையா உழைக்கிறோம், ஆனா காசு வருது, ஆனா காசை பிடிச்சு வைக்கக்கூடிய அளவு வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் அமையல. வீட்டுல வயசானவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நான் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு பிரதமர் தந்தது எனக்கு அதிகமான சந்தோஷம்.
0: சரி, இப்ப எத்தனை மாசம் ஆச்சு ஆட்டோ வாங்கி? இந்த ஆட்டோ வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி மாறி இருக்கு? அப்புறம் இதை வந்து நீங்க எப்படி எப்பல இருந்து எப்படி கட்டணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம நிகழ்ச்சியில கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னமா ஒரு திட்டத்தின் மூலமாக நம்ம பயனடைந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி திரும்ப செலுத்தணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அதை பத்தியும் சொல்லுங்க.
1: இது வந்து நமக்கு 4 லட்சம் ரூபாய் முத்ரா லோன் வாங்கியிருக்கோம்னா அது உடனே மொத்தமா செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு மாதமும் ஒரு தவணை முறையில் செலுத்தினா போதும். ஒரு 5 வருஷம் நமக்கு சமயம் தந்திருக்காங்க. நம்ம அதுக்கடையில நம்ம வாங்கிய ரூபாயை தான் நம்ம ஷேர் பண்ணி மாசம் இவ்வளவு அப்படி. நான் ஒரு 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன்னா அது 5 வருடங்களுக்கு ஷேரிங்க இவ்வளவு ரூபா வச்சு கட்டினா போதும்.
0: அதுக்கு வட்டியோ வேற எதுவும்
1: வட்டி எதுவுமே இல்ல. நமக்கு அந்த நம்ம ஒழுங்கா முறையா கட்டிட்டோம்னா நம்ம அடுத்த வட்டி இதை விட மேல ஒருபடியான லோன் முத்ரா லோன் வசதிகள் எடுக்கக்கூடிய அளவு சந்தர்ப்பங்கள் நமக்கு பிரதமர் அமைச்சிருந்திருக்காரு. ஆனா முறையா மாசந்தோறும் நம்ம அவங்களுக்கும் சிரமம் இல்லாம நமக்கும் சிரமம் இல்லாம நம்ம கட்டிட்டோம்னா நம்ம இதை விட ஒருபடி மேல முன்னேறக்கூடிய அளவு வாய்ப்புகள் நம்ம பிரதமர் செஞ்சிருக்காரு.
0: இப்ப எப்படி இருக்கு, நீங்க ஆட்டோ வாங்கி உங்களுடைய சொந்த ஆட்டோல நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த வருமானம் வந்து கூடி இருக்குதா? எப்படி இருக்கு அந்த சூழல் எப்படி இருக்கு?
1: நான் இப்ப சொந்த ஆட்டோ வச்சிருக்கனால ஒருபடி நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஏன்னா இதற்கு முந்தைய வேலை செஞ்சாலும் அந்த காசு வந்து நம்ம இன்னொரு ஆளுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அது என்ன நமக்கும் ஒரு முறையா காசு கிடைக்கும். சில இடங்கள் கிடைக்கும், சில இடங்கள் கிடைக்காது. இதை போல 10 ரூபா கூட கிடைச்சாலும் குறைவா கிடைச்சாலும் நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் தனியா வர மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட நம்ம வேலை செஞ்சுட்டு காசுக்கு எதிர்பார்க்கும் போது அவங்க முறையா நமக்கு காசு கிடைக்குமா கிடைக்காதானே அப்படி ஒரு எல்லாம் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா நம்ம பல இடங்கள் வேலை செஞ்சிருக்கோம், பல வேலைகள் செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப ஒரு சொந்தமா ஒரு ஆட்டோ வாகனம்னு எடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு மக்களுக்கு தகுந்தப்பல மக்கள் சிலவங்க இருப்பாங்க, சிலவங்க இருக்காது. நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்தப்பல நம்மளும் போயிடுவோம். இருந்தாலும் அது மிந்தி இருந்தாக்கு இப்ப கொஞ்சம் நல்லவே தான் இருக்குது.
0: பல வேலைகள் செய்திருக்கோம்னு சொல்றீங்களே மணிகண்டன், வேற எங்கேயும் நம்ம போய் வேலை செஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு அந்த?
1: நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அனைத்து ஊர்களிலும் ஒரு நாள் நாளும் போய் வேலை செஞ்சிருப்போம். இனிமே சவுதி அரேபியால ஒரு 5 வருடங்கள் வேலை செஞ்சிருக்கோம் டிரைவர் ஆட்டு.
0: என்ன காரணத்தினால அங்க இருந்து நீங்க இங்க திரும்பி வந்தீங்க?
1: என்ன காரணத்தினாலன்னா எனக்கு காலில் ஒரு 50 கிலோ வெள்தராக்கல், அங்க வெள்தராக்கல்லும் பாங்க, அப்போ ஒரு 40 கிலோ 50 கிலோ தோராயமா இருக்கும். அந்த கல் வந்து காலில் நம்ம வலது காலில் விழுந்துட்டு. அப்போ வலது காலில் விழுந்துட்டேன்னா அது நான் என்னுடைய

0: வாழ்க்கை அதோட தொலைஞ்சிட்டு அந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்ல நினைச்சிருந்தோம். இருந்தாலும் நம்ம உழைப்பு நம்ம கடவுள் நம்மளை கைவிடல. அப்ப பிறகு நம்ம அங்கே ஒரு 10 நாள் போல மருந்து வாங்கிட்டு திருப்பி இங்க நம்ம ஊர்ல தான் வந்து வைத்தியத்தை வந்து மருந்து வச்சிருந்து, அப்ப நம்ம ஊர்ல வந்து மருந்து வச்சனால அது இப்ப தற்சமயம் பரவாயில்ல, எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நம்ம வாகனம் ஓட்டுறதுக்கு மெயின் ஆக்சிலேட்டர் கொடுக்க வலது கால் பயன்படுறதுனால அது கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் சிரமமா இருந்து இப்ப பரவாயில்ல, நல்லாவே தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இப்ப திட்டத்துல நானும் ஒரு பயனாளியா பயனடைஞ்சிட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள எல்லாம் எல்லாம் சந்தோஷம் தான்.
1: தம்பி, இப்ப முத்ரா திட்டத்துல வந்து நீங்க லோன் வாங்கிட்டீங்க, ஆட்டோ வாங்கி ஓட்டிட்டு இருக்கீங்க, 5 வருடங்கள்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? அதாவது கொடுத்த கடன் தொகையை மட்டும்தான் நம்ம திரும்ப கட்ட போறோம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டீங்க. இதுல ஏதாவது சப்சிடி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்களா உண்டா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இந்த முத்ரா லோன் திட்டத்துல நமக்கு மாதந்தோறும் நமக்கு கரெக்டா தவணை முறைக்கு நம்ம 5 வருடத்துக்குள்ள நம்ம இந்த லோனை அடைச்சிட்டோம்னா நமக்கு நம்ம வாங்கிய தொகையில இருந்து 1/4 பங்கு 1/4% நமக்கு சப்சிடி பண்றாங்க. நமக்கு அது வந்து என்னன்னா முதல்ல நமக்கு தரமாட்டாங்க, நமக்கு லோன் முழுவதுமா நம்ம கட்டி முடிஞ்ச உடனே நம்ம அக்கௌண்ட்ல சப்சிடி அமௌண்ட் ஆட்டு வந்து சேர்ந்துரும். அதனால நம்பிக்கையோட அனைத்து மக்களும் முயற்சி பண்ணி பயன்பெறலாம்.
1: சரிப்பா, இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரி இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞர்களுக்கு நீங்க நம்ம சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்ன சொல்றதுக்கு ஆசைப்படுறீங்க தம்பி?
0: ஒரு இளைஞருக்கு சொல்லக்கூடிய அளவு நாம் பெரிய ஆள் இல்ல. பிரதம மந்திரி திட்டங்கள்ல நம்ம முயற்சி பண்ணுங்க, திட்டங்களை அவங்க நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. முத்ரா லோன் திட்டம் மூலமா பல வகையா பல பிரிவா பல வேலைகளுக்கு பண்ணி தந்திருக்காங்க. அதனால நம்ம முயற்சி பண்ணி அதுல வெற்றியும் காணலாம், நான் அதுதான் சொல்ல விரும்புறேன். ஆனா நம்பிக்கையோட முத்ரா லோன் திட்டத்துல செயல்படுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் வெற்றி தான்.
1: சரிப்பா, நிலையத்திற்கு வந்து பிரதம மந்திரியினுடைய முத்ரா திட்டத்தின் வழியா பயனடைந்த விதத்தையும் சொல்லி மத்தவங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியா நீங்க அமைஞ்சிருக்கீங்க மணிகண்டன், மிக்க நன்றி.
0: நானும் மீண்டும் ஒரு முறை முதல்ல எனக்கு இந்த திட்டத்துல பயனடைய வாய்ப்பு இருந்த பிரதமருக்கு முக்கியமா நன்றியை சொல்லிக்கிட்டு, நிலையத்தாருக்கும் நன்றியை சொல்லிட்டு, எல்லா மக்களுக்கும் பயன்படுங்கன்னு அவங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். நன்றி.
2: இதுவரை மத்திய அரசின் மக்கள் நலனுக்கான திட்டங்களில் முத்ரா யோஜனா திட்டத்தில் பயன்பெற்ற ஆட்டோ ஓட்டுநர் டி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஒய் கிருபாகணேஷ். நிகழ்ச்சி தொகுப்பு PS சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு S நவரத்தினா.

நீரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இனி திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. கண்களை மூடினேன் விழிக்குள் உன்முகம், இமைகள் திறக்க மறிக்கிறது உன்னை விழிக்குள்ளே வைத்திருக்க. கண்ணே, நீ என் இதயத்துக்குள் இருப்பது இந்த இமைகளுக்கு தெரியாதோ.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.
3: நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறவிருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலையினை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 2:34 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. தொடரும் பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது கண்ணதாசனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். மண்ணழகின் மகத்துவத்தை பெண் அழகோடு பொருத்தி சொன்னால் ஒப்பில்லா தன்னழகை அள்ளித் தெளிப்பாள் இயற்கை அன்னை.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: திரைசில் அடுத்து வரும் பாடல் ஆனந்த ராகத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. கடலோடு அலையாடும், கரையோடு விளையாடும், மலரோடு தென்றல் உறவாடும், ராகத்தில் தாளத்தில் கவிதந்த மயக்கத்தில் மனதோடு பாடல் இசையாடும், நினைவோடு நிலைத்து நின்றாடும், கனவோடும் ஆனந்த கூத்தாடும்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:30 சர்வதேச பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் சட்ட விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் மற்றும் தலைவர் மூத்த வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் விலீஜின் அவர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பு.

காலை நூற்று ஒன்றிலிருந்து திரை இசை. பாதைகள் வேறானாலும் பயணம் ஒன்றுதான், விழிகள் வேறானாலும் பார்வை ஒன்றுதான், செடிகள் வேறானாலும் பூ வாசம் ஒன்றுதான், உருவங்கள் வேறானாலும் உள்ளம் ஒன்றுதான், இந்த பறவைகள் இரண்டானாலும் பயண இலக்கு ஒன்றுதான். திரைசில் அடுத்து வரும் பாடல் நிறமாலாத பூக்கள் திரைப்படத்திற்காக ஜென்சி குழுவினரோடு பாடியது, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளில்.

0: மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: சனிக்கிழமை
2: தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
3: திரைசையில் நிறைவாக வரும் பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன். திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில். வண்டு வரும் நேரம் பூச்செண்டு கண் திறக்காதோ, கண்டு 100 கவிதை சொல்ல மனம் லயிக்காதோ, தேனுண்டு சுவைத்திட வண்டு நினைக்காதோ, பூமாலை ஒன்று கொண்டு வா என்று பூக்கள் உரைக்காதோ, வெட்கத்தில் கண்மூடி சிரிக்காதோ.

நேரம் 2:55 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, சேலம் மாவட்டம் காவேரிபுரம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர். காரைக்காலில் 7 சென்டிமீட்டர். அயப்பாக்கம், சென்னை வளசரவாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். விருதுநகர், கொரட்டூர், சாம்ராஜ், சென்னை அண்ணாநகர் மேற்கு, பையூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருவாரூர், செம்பனார் கோவில், தென்கனிக்கோட்டை, நெடுங்கல், பில்லூர் அணை, சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். சிவகங்கை, பாடாலூர், திருமங்கலம், நகுடி, குன்னூர், சின்னக்கல்லாறு, பிளவக்கல் பெரியார் அணை, கேளம்பாக்கம், ஆவடி, கள்ளிக்குடி, மதுரவாயல், செம்பரம்பாக்கம், ஷாலிகிராமம், கிண்ணக்கோரை, திருத்துறைப்பூண்டி, சீர்காழி, மேட்டூர், கோவில்பட்டி, கருமாந்துறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். அவலூர்பேட்டை, கொரட்டூர், மணலி, புதுக்கோட்டை, நெற்குன்றம், தண்டையார்பேட்டை, தாமரப்பாக்கம், சேலம், திருவொற்றியூர், சேத்துப்பட்டு, மாரண்டஹள்ளி, காரியாக்கோவில் அணை, பூண்டி, செங்கம், சென்னை வடபழனி, ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர், ஆலந்தூர், சென்னை, திருமயம், காரையூர், அம்பத்தூர், பேசின்பாலம், கொளத்தூர், மணலி, சென்னை பாரிமுனை, பாலக்கோடு, மேட்டூர், ஆற்காடு, சாத்தூர், பாலக்கோடு, மாதவரம், கேதண்டப்பட்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகள வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், சென்னை விமான நிலையம் ஆகிய இடங்களில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவுகுறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை பலத்த காற்றுடன் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூறலுக்கும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் தாவக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது வாராய் தோழி.

0: வாராய் தோழி, நேர்லை நிகழ்ச்சியில் மனதோடு மழைக்கால நினைவுகள். இது குறித்து தோழியர்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண் 04-652. அலைபேசி எண் 8903-25703-9. மழைக்காலம் எப்போதும் மனித மனதுடன் நெருங்கிய தொடர்புடையது. மழைநீர் மண்ணில் விழுந்தவுடன் வரும் மண் வாசனை, இதமான குளிர்காற்று, மழைக்கேற்ற சூடான தேநீர், ஓடுகிற மழைநீரில் காகித கப்பல் விடுவது, சாரல் மழையில் நனைவது, மழை நேரத்தில் பிறக்கின்ற கவிதை என மழைக்கால நினைவுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் மனதோடு இருக்கும் மழைக்கால நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் குமரி பண்பலை 101. வாருங்கள் அன்பு தோழியர்களே. மழைக்கால நினைவுகளோடு இணைப்பில் வரும் முதல் தோழி யார் எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: வணக்கம் சார், வடக்கு கொண்டாரியம்மா.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய முதல் தோழியா வந்திருக்கீங்க
1: சார். மழைக்காலம் சொன்னாலே நிறைய நினைவுகள் சார். சின்ன பிள்ளைங்களை மழையில குளிச்சு விளையாடுறது,
0: சரி,
1: சப்பல் விட்டதெல்லாம் நிறைய இருக்கு சார். ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்குன்னா, அந்த டைம்ல எங்களுக்கு நிறைய வயல் உண்டு சார் அந்த ஏரியாவில. அப்போ பாத்தீங்கன்னா வக்கீல் எல்லாம் காய போட்டுப்பாங்க. மழைக்கு கருத்த உடனே எல்லாரும் அவங்க சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க பாருங்க, பக்கத்து வீட்டுல எல்லாம் ஓடி வாங்க, மழை வருது மழை வருது, அள்ளி தாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க சார். நாங்களும் ஓடிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணி அந்த வக்கீல் எல்லாம் அள்ளி படம் போல கூட்டிக்கிட்டு

0: சார், பாதியில நினைஞ்சிருவோம். அப்படி எல்லாம் சேர்ந்து ஜாலியா அல்லோம் சார், அதெல்லாம் மறக்க முடியாது.
1: நினைவுகள் எல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்குது?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அந்த மாதிரி இப்ப ஒண்ணுமே இல்ல பாத்தீங்களா, இப்ப வயல் நெல்லு காயப்படுறதும் கிடையாது, வைக்கல் காயப்படுறதும் கிடையாது. அதெல்லாம் நாங்க இருந்த காலத்துல அப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சார்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சி பங்கேற்ற மிக நன்றிம்மா.
0: நன்றி சார்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மழைக்கால நினைவுகளோடு இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
6: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: நேரம் 3:07. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய்த்தோள். இணைப்பிலோரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, நேரலையில் வந்த உடனே நீங்கள் பேசிடலாமே.
8: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-648-458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442-49-648-458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேரம் 3:08. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் ஒரு மடுத்த தோழி, வணக்கம்.
9: ஹலோ,
1: நீங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
9: சொல்லுங்கம்மா. மழை எப்போ எந்த நேரம் மழை ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் மழை பிடிக்குது, சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சிட்டு இருந்து. அது எப்படி நான் நினைவுக்கு வர்றது என்னன்னாக்கா, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது மழை வரக்கூடிய நேரத்துல ஓடும் சார், ஒரு ஒட்டா ஓட்டம்
1: அந்த பையன் தலையில வச்சுட்டு ஓடுவோம்ல.
9: ஆமா, ஓடி போய் தலையில வச்சுட்டு கொண்டு போற பைய கை பக்கம் கூட ஒண்ணு போவோம், பையன் பிடிச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டாடி ஏதாவது ஒரு நினையாத இடம் கிடைச்சா கிடைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நிற்போம். என்னக்கும் இறக்க வாங்கிட்டு மழை எப்பதான் துவரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மழை நினைச்சிட்டு ஓடுவோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு ஓடும்போது அங்க போகும்போது சத்தம் போடும், அங்க மழை நினைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஓடிப்போ, மழை தண்ணியில மட்டும் குடிச்சாச்சுனாக்கா காய்ச்சல் வந்துடும், நல்ல தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அப்பமா வந்து மற்ற பெரியவங்க கூட வரக்கூடிய நேரத்துல வந்து அவங்க நம்மள மழை தண்ணியாம தூக்கி ஒதுக்கி கூட்டிட்டு போவாங்க பாருங்க. அந்த ஒரு பாசம், அந்த அன்பு. இப்போ கூட நம்ம பிள்ளைங்களை படிச்சுட்டு போகும்போது நம்மள பெரியவங்க எப்படி குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த நினைவுகள் வரும் பாருங்க.
1: சரிங்கம்மா, நன்றி. நன்றிம்மா,
9: நன்றி சார்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: மனதோடு மழைக்கால நினைவில் இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: வணக்கம் சார். நான் குளத்திலேருந்து ராஜஸ்ரீ சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: சார், மழைக்காலன்னு சொல்லியது சின்ன வயசுல உள்ள மழைக்காலம் மட்டுமல்ல, இந்த தடவை பெய்த மழையில நாலு தடவை நான் நாலு நாளை குளிச்சுக்கிட்டேன் சார். மழையில ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு மகன் சொல்ல, எம்மா நீங்க இந்த மழையில குளிச்சுக்கல என்று கேட்டேன். அப்ப நான் சொன்னேன்,
0: சரிங்கம்மா, உங்களுடைய சந்தோஷம் புரியுது. அடுத்து வரக்கூடிய தோழிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, நன்றிம்மா.
1: நன்றி சார், நன்றி.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. மனதோடு மழைக்கால நினைவுகள்.
3: நிச்சயமா, அது ரொம்ப சந்தோஷம். அதாவது சின்ன வயசுல நடந்தது எல்லாமே அப்படியே அசை போட்டுட்டே இருக்க வைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான், ஸ்கூல் படிக்கும் போது கொடை இருந்தாலுமே நினைச்சுட்டேதான் வருவோம். அந்த புத்தக பைய சும்மா பயருக்கு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஓடுற ஓட்ட எங்க தண்ணி கிடக்கும் அந்த இடத்துல மட்டும் ஜாடி ஜாடி அப்படி நினைச்சிட்டு, அப்படி வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லா குளிச்சுட்டு, அதே மாதிரி குழந்தைங்க வந்த பிறகுமே குழந்தைங்க கூட இருந்தும் அப்படியே ஆட்டம் போடுறது, பிள்ளைங்க பிள்ளையே இருந்துட்டு, அந்த மழையினாலே ஒரு சந்தோஷம் தான் சார். ரொம்ப நல்ல விதம். அதாவது கோடை காலத்துல வரும் தெரியுமா மழை, அப்ப ஒரு ஸ்மெல் வரும், முதல்
0: மண் வாசனை.
3: ஆனா அந்த மண் வாசனை, ஐயோ அந்த மண் வாசனை, அந்த அந்த அந்த நுகர்தல், அந்த வாசனை, அதுக்கு இணை எந்த இணையும் எந்த பூ வாசனையும் கிடையாது சார். அப்படி ரொம்ப அழகா இருக்கும் அந்த மழை காலங்கள். ரொம்ப நன்றி சார்.
0: மழையில கவிதையும் வருமே.
3: கவிதைக்கு ட்ரை பண்ணேன், சரி மத்தியானமே ட்ரை பண்ணி கிடைக்கல, நிறைய எழுதி வச்சிருந்தேன். அப்ப இதுவும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நான் அந்த
0: பேசிட்டேன். சரிங்க, நன்றிமா,
3: நன்றி.
4: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
5: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் மெக்கானிக்
6: மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
7: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
6: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
7: மற்றும் 04651296483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.

0: ஆரோக்கியமான ஓர் உடல்,
1: ஆரோக்கியமான ஓர் மனம்,
0: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
1: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
0: யோகாவை தொடங்குவோம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் என் சுவாசக்காற்றை திரைப்படத்திற்காக எம் ஜி ஸ்ரீகுமார் பாடியது. வாலியின் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய், வாராய் தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி அறிஞர் கேட்டலாம். வணக்கம்,
1: நான் குமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு மழை காலத்தினால சின்ன வயசுல அம்மா அப்பா கூட இருந்த ஞாபகம் தான் வருது. மழை வந்து நல்லா ஜாலியா இருக்கும், ஊர்ல வெள்ளம் தருவோம். அப்போது குழந்தை
0: சத்தமா பேசலாமா?
1: அப்ப குளம் தருதுமா, அந்த சமயத்துல வந்து நண்டு எல்லாம் பிடிப்போம். அப்ப வந்து ஐரன் பிடிச்சி சூடா குழம்பு தருவாங்க. அப்போ குழம்பு அவிச்சு சாப்பிட்டு தருவாங்க மழை டைம்ல.
0: சரி,
1: அப்புறம் உளுந்து போட்டு
0: இப்படி நினைவுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அப்படிதானே?
1: ஆமா, அப்படி அந்த டைம்ல வந்து எல்லாமே சூடா சமைச்சு கொடுப்பாங்க. உடம்புக்கு இதமா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி குளிர் டைம்ல.
0: சரி சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு
1: நன்றி. மழை டைம்ல குடிக்கிறதுக்கு மழை தண்ணி பிடிச்சு வச்சிருப்பாங்க.
0: சரி சரிங்கம்மா, நன்றி. அடுத்த தொழிலுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிம்மா,
1: நன்றி.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: நிற 3:23 நிரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேனி நேரத்தில் வாராய் தோழி மனதோடு மழைக்கால நினைவுகள். இது குறித்து தோழியர் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நினைப்பு அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறது கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது மழைக்கால நினைவுகள்ங்கிறத விட குறும்புகள் தான் அதிகம் சார் அதுல. சின்ன வயசுல அதாவது வீட்டுல
1: அது ஒரு நினைவு தானே.
2: ஆமா ஆமா, அந்த குறும்புகள் என்னன்னா இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு. ஓட்டு வீடா இருந்தாலும் படபடனி புதுசா மழை வரும்போது ஒழுகும் சார். அதுல சின்ன சின்ன பாத்திரங்களை பிறக்கி வச்சு தண்ணி பெருக்கும். அதுவும் பிறகு அம்மா என்ன செய்வாங்கன்னா மழையில நனையாதுங்கன்னா அந்த ஓவில வடிஞ்சுகிட்டு இருக்க தண்ணிய புடிச்சி அடிச்சு விளையாடுது. அதே போல ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஸ்கூல் திறந்த நேரம் அந்த மழை வரும். அவங்க என்ன செய்யணும், குடலாம் கொடுத்து விட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தங்க வந்து கூப்பிட வருவாங்க. அப்படி வரும்போது அது அவங்கிட்ட வாங்காமலே எடுக்கிற ஓட்டம் தலையில புக்கையும் வச்சுக்கிட்டு நனைச்சுக்கிட்டு வீட்டுல வந்து வாங்கின அடி இருக்குவே. அதுக்கெல்லாம் அளவே இல்ல சார். அது பிறகு ஒரு காலகட்டங்கள் வரும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஓடை ஓடும். அதுல என்னன்னா பெரு வெள்ளம் வரும்போது எனக்கு அந்த மலையோடு
1: ஓட ஓடுமா, ஓடையில தண்ணி ஓடுமா?
2: தண்ணி ஓடும் சார். அப்ப என்னன்னா அந்த இடத்துல தெருவுல இருக்க எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்துருவோம். அது ஆற கிளீன் பண்ணுவோம் பாருங்க. மம்பட்டி இது அருவாலாம் எடுத்துட்டு போய் அவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணுவோம். ஆனா அன்னைக்கு அவ்வளவு மழையில ஆட்டம் போட்டாலும் எந்த ஜாலியும் பிடிக்கல சார்.
1: சரி,
2: அப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அன்னைக்கு இருந்து.
1: சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றி.
2: நன்றி சார். நன்றி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: இது நம்ம கே
10: உலகத்தரத்தில்
11: அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும்

0: வந்துட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 790-447-3872.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
3: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
4: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
3: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
4: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
3: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
3: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
4: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
3: முல்லைச்சரம்.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய்த்தோழி மனதோடு மழைக்கால நினைவுகள் இணைப்போரும் அடுத்த தோழி. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: புதப்பால இருந்து முத்துலட்சுமி பேசுறேன் சார்.
2: சொல்லுங்கம்மா.
5: மழைக்காலம் முடிஞ்சு வர நேரத்துல மழைக்கால நினைவுகள் நல்ல ஒரு தலைப்பு தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
5: சார். மழைக்காலம் சொல்லும் போது பேசாம கதவெல்லாம் அடைச்சு பூட்டிட்டு ஏதாவது உளுந்தங்கஞ்சோ பயிர் கஞ்சோ வச்சு சோமா குடிக்கணும். அடுத்து வடை பச்சி ஏதாவது போட்டு நல்ல சூடா காப்பிய போட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா மற்ற நாட்கள்ல அதெல்லாம் தேட மாட்டோம்மா. எல்லாம் வேலைன்னு சும்மா வெயில அலைஞ்சிட்டு வரோம், வீட்டுக்கு வரோம், வீட்டு வேலையில பார்ப்போம். அடுத்து துணியால துவச்சா துணி காயாது, இங்க இருந்து அங்க எடுத்து போடணும், அங்க இருந்து இங்க எடுத்து போடணும்.
2: இதேதான்
5: சார் வேலை. நம்மளும் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இப்ப எப்பண்டா படுத்து தூங்கலான்னு இருக்கு சார்.
2: சரிங்கம்மா, நன்றி. நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றிமா. நேற்று ஒரு மடுத்த தோழி. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார். நான் மேட்டுக்குடியில இருந்து பகவஜம்மாள் பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
6: நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ளவா, நான் பிறந்த ஊரு.
2: சுருக்கமா சொல்லிரலாமா?
6: மழை காலத்துல கடல்ல சோளம் எல்லாம் எங்களுக்கு விளைஞ்சிருக்கும். அதனால மழை காலத்துல சோள பொறி அல்லது கடலை வறுத்து நல்லா காப்பி போட்டு குடிப்போம் சார். பிற மழை வந்த உடனே எல்லாரும் இந்த எல்லாத்துக்கும் ஸ்லாப் போட்ட வீடு அந்த காலத்துல கிடையாது. யாருக்காவது ஒருத்தருக்குதான் உண்டு. அதுல பைப்ல தண்ணி சாடும் போது அதுல குளிக்கிறதுக்காக ஓட்டி போட்டு அடிச்சு பிறந்து எல்லாரும் ஓடுவோம். அது ரொம்ப சந்தோஷம்.
2: சரிங்கம்மா, உங்களுடைய மழைக்கால நினைவுகளை பகிர்ந்துகிட்டமைக்கு நன்றிமா.
6: சரி சார், சரி.
2: தேனி நேரத்தில் வாராய்த்துளி நிகழ்ச்சி மனதோடு மழைக்கால நினைவுகள் குறித்த அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:30. இனி கேட்கலாம்
3: சர்வதேச பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு தினம். தகவல்களை தருகிறார் சட்ட விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் மற்றும் தலைவர் மூத்த வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் விலீஜின் அவர்கள்.
7: குமரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மனித உரிமை சிக்கலாக கருதக்கூடிய மோதல்களில் பாலியல் வன்முறையை ஒழிக்கும் சர்வதேச தினம், இது குறித்த சட்ட விழிப்புணர்வு உரையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா June 19 இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது போர், ஆயுத மோதல், உள்நாட்டு கலவரம், இன மோதல், தீவிரவாத தாக்குதல்கள், இது போன்ற சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்ப்பதுதான் இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம். இந்த உரையின் மூலமாக நாம் என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தினத்தினுடைய வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் மோதல்களில் பாலியல் வன்முறை அப்படின்னா என்ன, மனித உரிமை பரிமாணம், அந்த பாலியல் வன்முறையால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான என்னென்ன

மனித உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இந்திய சட்டங்கள் வழங்கக்கூடிய பாதுகாப்பு, அதாவது விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்ட நபர்கள் விக்டிம்ஸ் சொல்லுவாங்க, அந்த விக்டிம்ஸுக்கு என்னென்ன இந்திய சட்டங்கள் பாதுகாப்பு வழங்குது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்ட உதவிகள் என்னென்ன, சமூகத்தினுடைய பொறுப்புகள் என்னென்ன, இந்த பாலியல் வன்புணர்வு, அதாவது பாலியல் வன்கொடுமை நடக்காம இருக்கிறதுக்கு அது தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். ஜூன் 19ஆம் தேதி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக அனுசரிக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாட்டு சபை 2015ஆம் வருஷத்துல ஜூன் 19ஆம் தேதியை இன்டர்நேஷனல் டே ஃபார் த இலுமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த நாள் எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2008ல ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. அந்த தீர்மானத்தோட சுருக்கத்தை நான் சொல்றேன். பாலியல் வன்முறை என்பது போர்களின் தவிர்க்க முடியாத விளைவு அல்ல, அது ஒரு போர்க்குற்றம். இதன் மூலம் உலக நாடுகள் பாலியல் வன்முறையை தடுக்க, குற்றவாளிகளை தண்டிக்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க, அவர்களின் மறுவாழ்வை உறுதி செய்ய உறுதி எடுத்துக் கொண்டன. இதுல மோதல்களில் பாலியல் வன்முறை என்றால் என்ன? பாலியல் வன்முறை அப்படின்னா நமக்கு தெரியும், பாலியல் குற்றங்கள் அது சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மோதல்ல ஏற்படக்கூடிய பாலியல் வன்முறை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பாலியல் வன்முறை அப்படிங்கிறது வெறும் பாலியல் பலாத்காரம் இல்ல, அதுல என்னென்ன அடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, வன்புணர்வு, பாலியல் அடிமைத்தனம், கட்டாய கர்ப்பம், கட்டாய விபச்சாரம், பாலியல் சித்திரவதை, பாலுறுப்பு சேதப்படுத்துதல், கட்டாய திருமணம், பாலியல் மிரட்டல், உடலை அவமதிக்கக்கூடிய செயல்கள். இது பெண்களுக்கு மட்டுமில்ல, பாதிக்கப்படுபவர்கள் யார் யார் பாத்தீங்கன்னா, பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ஆண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், அனைவருமே இதுல பாதிக்கப்படுறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் கண்ணியத்துடன் வாழ வேண்டும், அதே மாதிரி சுயமரியாதையோட வாழணும் அப்படிங்கிற உரிமை எல்லாமே நமக்கு எது தந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு தந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் Article 14 என்ன சொல்லுதுன்னா, அனைவரும் சமம், சமத்துவத்தை பத்தி Article 14 வந்து சொல்லுது. அதே மாதிரி Article 15 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாலின அடிப்படையிலான பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு மூன்றாம் பாலினத்தவரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பாலின அடிப்படையிலான ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத Article 15 வந்து சொல்லுது. Article 21 ரைட் ஆஃப் லைஃப் பத்தி சொல்லுது. Article 21 பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஆர்டிகிள். ஒரு நபர் உயிர் வாழக்கூடிய உரிமையை நமக்கு எது தந்திருக்குன்னா, Article 21 தான் நமக்கு தந்திருக்கு. அதே மாதிரி தனி மனித சுதந்திரம் பத்தி சொல்றதும் Article 21 சொல்லுது. நம்ம ஒரு நபரிடம் வந்து இந்த உரிமைகளை பறிப்பதே ஒரு பாலியல் வன்முறை அப்படிங்கறத தான் அந்த Article 21ல மென்ஷன் பண்றாங்க. உடல் சுதந்திரம், மன அமைதி, தனி உரிமை, கண்ணியம் என அனைத்தையும் இது சிதைக்கிறது. அப்புறம் இந்திய சட்டங்கள் வழங்கக்கூடிய பாதுகாப்பு பத்தி நம்ம பார்க்கலாம். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம், இந்திய தண்டனை சட்டம் அதுக்கு மாறாக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குது. அதன்படி பாத்தீங்கன்னா, வன்புணர்வு, பாலியல் துன்புறுத்தல், பெண்ணின் கண்ணியத்தை அவமதித்தல், ஒரு பெண்ணை பின்தொடர்தல், ஆபாச தொந்தரவு கொடுக்குது, இது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி போக்சோ சட்டம், போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் சட்டம். இதோட சிறப்பம்சத்தை பாத்தீங்கன்னா, 18 வயதுக்கு உட்பட்டோர் குழந்தைகளாக கருதப்படுவார் அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி குழந்தையினுடைய வாக்கு மூலம் பாதுகாப்பான ஒரு சூழல்ல பதிவு செய்யப்படணும், ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு வாக்கு மூலத்தை ஒரு பாதுகாப்பான சூழல்ல, அதாவது காவல்துறையினர் யூனிஃபார்ம் அணிஞ்சு அந்த பிள்ளைங்களை ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறையில இருக்கு, சட்டத்துல இருக்கு. அப்ப ஒரு குழந்தைய வாக்கு மூலம் பதிவு செய்ய போனோம் அப்படின்னா, அந்த நபர் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது, ஒரு பாதுகாப்பா அந்த குழந்தை கருதணும், அந்த இடம் வந்து ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது, கண்டிப்பா ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும், அப்படிப்பட்ட இடத்துலதான் அந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு விசாரணை, அதாவது போக்சோ சட்டத்தினுடைய விசாரணை பாத்தீங்கன்னா, விரைவாக முடிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. பாலியல் வன்முறையால பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய அடையாளம் ரகசியமாக பாதுகாக்கணும், அதாவது அந்த குழந்தையுடைய புகைப்படம் வெளியிடக்கூடாது, அந்த குழந்தையினுடைய பெயரோ இல்ல அந்த குழந்தையை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த போக்சோ சட்டம் சொல்லுது. அப்புறம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, இது குழந்தையா இருக்கட்டும், பெரிய ஆட்களா இருக்கட்டும், ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் 1987 ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இலவசமா வழக்கறிஞர் நியமனம் செய்ய வழிவகை செய்யணும்.
அந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி இலவசமா சட்ட ஆலோசனை, நீதிமன்ற உதவி, நீதிமன்றத்தில் ஏதாவது அவங்க வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான உதவிகளை சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து செய்யும். அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நீதிமன்றங்களையும் இருக்கு. இன்னைக்கு மாவட்ட நீதிமன்றங்கள்ல மாவட்ட அளவிலான சட்ட பணிகள் ஆணைக்குழு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வட்டத்துக்குட்பட்ட நீதிமன்றங்கள்ல அந்த வட்டத்துக்குட்பட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்கு.

இருக்கு. அதனால இலவச வழக்கறிஞராக இருக்கட்டும், சட்ட ஆலோசனையா இருக்கட்டும், நீதிமன்ற உதவியா இருக்கட்டும், அனைவருக்குமே இன்னைக்கு எளிமையா கிடைக்கக்கூடியதை இந்த சட்டம் உறுதிப்படுத்து. அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை பெறக்கூடிய உரிமை அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு பாலியல் வன்முறையில் ஆளான நபர்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை பெறலாம், அதுக்கான உரிமை இருக்கு. அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை மறுக்க முடியாது. எந்த அரசு மருத்துவமனையில் நீங்க சிகிச்சைக்கு போனாலும் இல்ல இதுக்கு நாங்க சிகிச்சை பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சிகிச்சை மறுக்க முடியாது. மருத்துவ பரிசோதனை சட்டப்படிதான் நடத்தணும் அப்படிங்கறது, அதுக்கு நாம்ஸ் இருக்கு. ப்ராப்பர் நாம்ஸ் படிதான் மருத்துவ பரிசோதனை நடத்தணும். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு பாக்கலாம். சட்டம் வழங்கக்கூடிய முக்கியமான உரிமைகள் பாத்தீங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுக்கக்கூடிய உரிமை. பாதிக்கப்பட்ட நபர் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நபரா இருக்கலாம். அந்த நபர் சென்னையில வச்சோ இல்லைன்னா வேற வெளியூர்ல வச்சோ பாதிக்கப்படலாம். அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல போய் புகார் மனு கொடுக்கலாம். அது 0 FIR அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. எந்த காவல் நிலையத்துல வேணாலும் புகார் கொடுக்கலாம், அது ஜூரிஸ்டிக்ஷன்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால புகார் அளிக்கக்கூடிய உரிமை கொடுக்கறாங்க. ஒரு குற்றம் நிகழ்ந்த இடம் வேறையா இருக்கலாம், எந்த காவல் நிலையத்துல பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்ப இந்த காலகட்டத்துல இந்த புதிய சட்டத்துல அதுக்கான வழிவகை நிறைய பண்ணியிருக்காங்க. 0 FIR ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நபர் எந்த காவல் நிலையத்துல புகார் மனு கொடுக்குறாங்களோ அவங்க காவல் நிலையத்துல புகார் மனுவை பெற்றுக்கொண்டு அவங்க கன்சன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை அனுப்புவாங்க. அனுப்பி அதை விசாரணை செய்வாங்க. ப்ராப்பரா ப்ரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணணும்னா தேவைப்பட்ட அவங்க பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கன்சன்ஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க. இலவச சட்ட உதவி, அதாவது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தை அணுகலாம் அப்படிங்கறதும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். இது இல்லாம ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இழப்பீடு பெறுவதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்டவர் இழப்பீடு திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறலாம். அவங்களுக்கு உடனே வேலைக்கு போக முடியாது, இல்ல உடனே ஏதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது அப்படிங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இழப்பீட்டு திட்டத்தின் கீழே நிதி உதவி பெறலாம். அதுக்கான வாய்ப்பு நம்ம சட்டம் வழங்கி இருக்கு. அதே மாதிரி மனநல ஆதரவு, பாதிக்கப்பட்ட நபர் ஒரு மனசளவுல நல்லா வந்து உடஞ்சு போயிருப்பாங்க, இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு நம்ம ஆலோசனை மற்றும் உளவியல் சிகிச்சை பெற உரிமை உண்டு. இது கவுன்சிலிங், அதாவது நிறைய நபர்கள் இதுல பாதிக்கப்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாம சூசைட் பண்ணக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்குவதற்கும் சட்டத்துல இடம் இருக்கு. சட்டப்படி அவங்களுக்கு கம்பல்சரி இந்த உளவியல் ஆலோசனை வழங்கணும் அப்படிங்கிறதும் சட்டத்துல இருக்கு. நம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்தோட பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களிடம் வந்து நாம் வந்து என்ன செய்யணும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இது ஒரு விஷயமே இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டையோ அந்த சூழ்நிலையில நீ வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம விதைக்க வேண்டியது நம்ம சமூகத்தினுடைய கடமை. அப்புறமா பாதிக்கப்பட்ட நபரை எப்பவுமே ஒரு குற்றம் சுமத்தக்கூடாது. பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு குற்றம் சுமத்தக்கூடிய வேலையை நம்ம சமூகம் செய்யக்கூடாது. அப்பதான் அவங்களுக்கு மனசளவுல சோர்ந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி சட்ட உதவிக்கு எல்லா நபர்களும், அந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு எங்க இருக்கு அப்படிங்கறது எல்லாமே சட்ட உதவிக்கு ஒரு வழிகாட்டணும் அவங்களுக்கு. அதே மாதிரி மருத்துவ உதவி செய்வதற்கான வழிகளை நம்ம செய்யணும். இப்ப அரசு மருத்துவமனையிலயா இருக்கட்டும், இல்லைன்னா தனியார் மருத்துவமனையா இருக்கட்டும், எதிரே இருந்தாலும் மருத்துவ உதவி அவங்களுக்கு பெறணும், அவங்களுக்கு மருத்துவ உதவி கரெக்டா கிடைக்கணும் அப்படிங்கறத உறுதி செய்யணும். மன உறுதி ஏற்படுத்தணும். மனசளவுல சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க கூடாது. அப்புறம் அவர்களை பழிச்சொல் சொல்லக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது. சம்பவமே நடந்திருக்காது, எந்த சம்பவம் நடந்ததோ அதை நேர மாத்தி வதந்தியை பரப்பக்கூடாது. சமூக ஊடகங்கள்ல எந்த விவரங்களையும் இதுல பகிரக்கூடாது. ஒரு சமூக ஊடகங்கள்ல அந்த பிள்ளையோட முகமா இருக்கட்டும், இல்ல அந்த பிள்ளையோட தகவல்களா இருக்கட்டும், அதை எந்த இடத்துலையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட நபரை எப்பவுமே தனிமைப்படுத்தக்கூடாது. தனிமைப்படுத்தாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். இது சமூகத்தினுடைய முக்கியமான பொறுப்பு. இன்னைக்கு ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பங்கு பாத்தீங்கன்னா, அதாவது சோசியல் மீடியா இருக்கட்டும், ஒரு வானொலியா இருக்கட்டும், தொலைக்காட்சியா இருக்கட்டும், செய்தித்தாள்களா இருக்கட்டும், இது போன்ற எல்லா ஊடகங்களும் இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த விஷயங்கள் பத்தி நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். பாதிக்கப்பட்டவர்களின் தனி உரிமையை பாதுகாக்கணும். அவங்களுக்கு என்னென்ன பிரைவசி இருக்கு, அந்த பிரைவசி எல்லாமே நம்ம பாதுகாக்க வேண்டியது இன்னைக்கு ஊடகத்தினுடைய கடமை. மனித உரிமைகளை வலியுறுத்த வேண்டும். அதாவது எந்தெந்த நபர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குங்கிறதையே நிறைய பேருக்கு தெரியல. அந்த உரிமைகளை நம்ம வந்து வலியுறுத்தி அதை சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பாலின சமத்துவத்தை நம்ம ஊக்குவிக்கணும். எந்த இடத்துலயுமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதை வந்து நம்ம நிறைய ஊக்குவிக்கணும். இதுல நம்ம குமரி பண்பலையை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்ட ஆலோசனைகள் வழங்குறாங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமையில சட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அகில இந்திய வானொலி போன்ற பொது சேவை ஒலிபரப்புகள் மக்களிடையே நிறைய சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இதுல வானொலி வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த பாலியல் வன்முறையை தடுப்பதற்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், அதாவது மனித உரிமை, கல்வி அவசியம். ஒரு மனிதனோட உரிமை பத்தின கல்வி வந்து அனைவருக்கும் அது கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி பாலின சமத்துவம் பத்தி, இப்ப பெண்கள் வந்து ஒரு அடிமையா வாழ்ந்த காலங்கள் போய் இப்ப வந்து பெண்களும் ஆண்களும் சரிசமம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. எல்லா பாலின நபர்களும்

அப்படிங்கிறத நம்ம பொதுமக்களுக்கு வலியுறுத்தணும். அது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு பார்க்காம ரெண்டு பேருக்குமே அதை சொல்லணும். குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம வழங்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல் எதுன்னு தெரியாது. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் பற்றி விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும். சட்ட விழிப்புணர்வு முகாம் வந்து அடிக்கடி நடத்தணும். ஒவ்வொரு ஊர்களிலையும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தணும். பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அமைப்புகள் வலுப்படுத்தப்படணும். நிறைய அமைப்பு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அமைப்பா இருக்கு. அந்த மாதிரி அமைப்புகளை நம்ம வலுப்படுத்தணும்.

ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு இந்த முக்கியமான நாளில் சொல்லலான்னு நினைக்கிறேன். உண்மையான பெயரோ உண்மையான ஊரோ நான் சொல்ல போறதில்ல, ஆனால் அந்த தகவல் உங்க விழிப்புணர்வுக்காக மட்டும். ஒரு ஆசிட் வீச்சால பாதிக்கப்பட்ட ஒரு நபரை நான் சமீபத்தில் சந்திச்சிருந்தேன். அந்த ஆசிட் வீச்சால உடல் முழுவதும் கருகி போய் ஒரு உயிர் வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பொம்பளை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய கதையை சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க இழப்பீட்டு தொகை பெற முடியாம தவிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கான ஒரு சட்ட விழிப்புணர்வு இல்லாததான் அதுக்கு காரணம். ஆசிட் வீச்சால பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க.

0: அந்த ஆசிட் வீச்சால பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் துடியா துடிச்சு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய நபர் முகம் முழுவதுமாக சிதைவு இருக்கு. அந்த முகத்துல எந்த இடமும் மீதி இல்லாம எல்லா இடமும் ஆசிட் வீச்சால பாதிக்கப்பட்டு முகம் முழுவதுமாக சிதைவு இருக்கு. அதே மாதிரி ரெண்டு கண் பார்வையும் இழந்துட்டாங்க. ஒரு 75% கண் பார்வை வந்து இழந்துட்டாங்க. அப்போ நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நம்ம சிகிச்சை எடுத்துட்டு இருந்த நேரத்துல
1: கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து மேல் சிகிச்சைக்காக நீங்க மதுரைக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம், அதனால நீங்க மதுரையில போய் மேல் சிகிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ரெஃபர் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் மூலமா மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருந்து தொடர் சிகிச்சை எடுத்துட்டு இருந்துக்காங்க. தொடர் சிகிச்சை எடுத்துட்டு இருந்த நேரத்துல இவங்க கண் பார்வை ரொம்ப அதிகமா தெரிய மாட்டேங்குது. இந்த கண் பார்வையை சரி செய்வதற்காக என்ன பண்றாங்க, வெளியே பிரைவேட்ல பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களை வந்து பிரைவேட்ல கூப்பிட்டு போய் சிகிச்சை எடுக்கலாம் அப்படிங்கறது மாதிரி பேசி அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மதுரையில இருந்து அவங்க அப்சாண்டாயி வெளியே போறாங்க. அதாவது முறையாக டிஸ்சார்ஜ் ஆகாம மருத்துவமனையினுடைய அட்வைஸை கேட்காம அவங்க அப்சாண்டாயி பிரைவேட்டுக்கு போய் மெடிசன் எடுக்கிறாங்க கண் பார்வைக்காக. இவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், நமக்கு எப்படியாவது கண் பார்வை வந்துட்டா போதும், ரெண்டு கண்ணும் பார்வை கிடைச்சிட்டுன்னா தொடர்ந்து என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி
0: மருத்துவமனையில அப்சாண்டாயி பிரைவேட்ல போய் அந்த கண்ணுக்கான சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முகம் முழுவதுமாக சிதைவுண்ட காரணத்தால அவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு அரசு வேலையும் அறிவிச்சிருந்தாங்க. இவங்க நேரே அங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இழப்பீட்டு தொகைக்காக ஒரு மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்த உடனே ஒரு 3 லட்சம் ரூபாய் முதல் கட்டமாக இழப்பீட்டு தொகை அரசாங்கம் கொடுக்குது. இந்த 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறமா சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழியாக அந்த இழப்பீட்டு தொகைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்கெங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அங்கிருந்து முகம் சிதை உண்டு காணப்பட்டு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபா ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மருத்துவ சான்று இருந்தாதான் அதை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கறதுனால அவங்க அதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அனுப்புறாங்க. இவங்க நேரா என்ன பண்றாங்கன்னா, இவங்க அட்மிட் ஆன அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில போய் மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி ஒரு சான்று அப்ளை பண்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து வந்து நாங்க ரெஃபர் பண்ணி மதுரைக்கு அனுப்பிட்டோம் அப்படிங்கறது மாதிரி சான்று கொடுக்குறாங்க. திரும்ப இவங்க என்ன பண்றாங்க, மதுரையில போய் சான்று அப்ளை பண்றாங்க. அங்க போய் அப்ளை பண்ணும் போது இந்த நபர் வந்து இங்க முழுவதுமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, நாங்க சொன்ன எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணல, இவங்க இங்க இருந்து அப்சாண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க.
1: இவங்க அப்சாண்டான காரணத்தினால இவங்க முகம் சிதைவுண்டு இருந்ததா இல்ல முகம் என்ன கண்டிஷன்ல இருந்துங்கிறத எதுவுமே மருத்துவ கல்லூரியிலிருந்து கொடுத்த சான்றில் மென்ஷன் பண்ணல. அதனாலேயே இவங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய இழப்பீட்டு தொகை பெற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு இன்னைக்கு இருக்காங்க. இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு நபருடைய உண்மை கதை. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நம்ம போனாலும் ரெகுலரா அந்த ட்ரீட்மெண்ட் மருத்துவருடைய ஆலோசனையே நம்ம கரெக்டா கடைபிடிக்கணும். நம்ம விருப்பத்தின் பேர்ல அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லைன்னா அரசு மருத்துவமனை எந்த மருத்துவமனையிலையும் நம்ம வந்து நம்ம விருப்பத்தின் பேர்ல வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. ஒரு மோதல்ல ஏற்பட்ட ஒரு சம்பவத்தினால இந்த ஆசிட் வீச்சு சம்பவம் ஏற்பட்டு இந்த ஆசிட் வீச்சினால பாதிக்கப்பட்ட நபர் இன்றளவும் எந்த விதமான மேல் இழப்பீட்டு தொகை பெற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுதுன்னா, அது அவங்களோட சட்ட விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். அதனால தொடர்ந்து நம்ம சட்டம் பத்தின விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் நம்ம தேவை. அடிப்படையாக நமது தமிழக அரசாங்கமா இருக்கட்டும் இல்லைன்னா மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக குழந்தை பருவம் முதலே சட்டம் பத்தின விழிப்புணர்வு, சட்டம் வந்து ஒரு பாடமா கொண்டு வரணும், பாடத்திட்டத்திலே இந்த சட்டத்தை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அடிப்படையா ஒரு டிராபிக் ரூல்ஸா இருக்கட்டும் இல்ல அடிப்படை சட்டம் பற்றிய புரிதலா இருக்கட்டும் இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலையா இருக்கட்டும், அதே மாதிரி கல்லூரி பாடத்திட்டங்களையா இருக்கட்டும், சட்டம் பற்றிய ஒரு பாடத்திட்டம்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
2: அன்பார்ந்த நேயர்களே, மோதல்களில் நிகழும் பாலியல் வன்முறை அப்படிங்கிறது ஒரு தனிநபருக்கு எதிரான ஒரு குற்றம் மட்டுமல்ல, அது வந்து ஒரு மனித குலத்தினுடைய மனசாட்சிக்கு எதிரான குற்றம். இத மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டம் யாருக்கு வழிவகைச்சதுன்னா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு சட்டம் வந்து ஒரு பாதுகாப்பை வழங்குது. அப்போ நீதியை நாடக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக நாம் வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த குரலை நம்ம வந்து கேட்கணும், தொடர்ந்து அவங்கள தொடர்ந்து குற்றம் சாட்டாம நாம தான் கைகோர்த்து நிக்கணும். நம்ம சமூகம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக கைகோர்த்து நின்றாதான் இந்த மோதல்களில் நிகழக்கூடிய பாலியல் வன்முறை என்பது தடுக்கப்படும். மனித கண்ணியமா இருக்கட்டும், மனித உரிமைகளா இருக்கட்டும், இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. இது ஒவ்வொரு தனிநபரும் முடிவு பண்ணா மட்டும்தான்.

0: இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்முறையிலிருந்து அனைவரையும் நாம் காப்பாற்ற முடியும். இன்னைக்கு இந்த ஜூன் 19ஆம் தேதி நம்ம எல்லாருமே நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். அதாவது, பாலியல் வன்முறைக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நீதி, மௌனமல்ல இதற்கான தீர்வு, விழிப்புணர்வும் நீதியும் தான் பாதுகாப்பான எதிர்காலத்தின் அடித்தளம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம இன்னைக்கு எடுத்துக்குவோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த எனக்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த இந்த குமரி பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு தினம். தகவல்களை தந்தவர் சட்ட விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் மற்றும் தலைவர், மூத்த வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் விலேஜின் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்னா.

0: நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானை படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரை படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேர்லை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் முறையான 2970-722, அலைபேசி எண் 8901-2570-309. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.

0: விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: வெல்கம் பேக் நேர்களே, கேட்டுட்டே இருக்கிறீங்க எங்கேயும் எப்போதும் நம்பர் 1 FM நமக்குமரி எஃப்எம் 101, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஃப்ரைடே ஈவினிங் 4:03 நம்ம எஃப்எம் 101 காற்றலைகளில் ரொம்பவே சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் உங்களோட கனெக்ட் ஆகி பேசிட்டு இருக்கிறது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். வெரி குட் ஈவினிங் நேர்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நிச்சயமா எல்லாரும் நலமா வளமா சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நலமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். ஆக்சுவலா ஒரு நாள் அப்படிங்கிறது பல பொழுதுகளை கொண்டது இல்லையா? இதுல காலை நேரம் மட்டும்தான் புதிய வாய்ப்புகளுடைய தொடக்கம் அப்படின்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோங்க. ஆனா அப்படி கிடையாது. தோல்விகளை கடந்து வெற்றியை நோக்கி சிந்திக்கிற மனுஷங்களுக்கு இந்த அழகான மாலை நேரமும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான நேரம். FM 101 இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் தொடங்க போற இந்த சூப்பரான நேரம் உங்க வாழ்க்கையிலும் ஒரு பொன்னான தொடக்கத்திற்கான நேரமா கூட இருக்கலாம். வாழ்த்துக்கள். நான்கு மணி 4 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சூப்பரா ஸ்டார்ட் ஆகிற நமக்கும் FM 101 மாலை நேர நிகழ்ச்சிகள்ல இதோ முதல்ல நாம கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். அதி உயர்திறன் கணினிகளை உருவாக்கும் தேசிய திட்டம், அதாவது நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் குறித்து. இத்திட்டம் உயர் செயல்திறன் கணினி திறன்களுடன் நாட்டை மேம்படுத்துவதற்காக 2019 இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. சூப்பர் கம்ப்யூட்டிங்கில் இந்தியாவின் தொழில்நுட்ப ஆற்றலை மேம்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல், கல்வித்துறை, தொழில்துறை, அரசு துறைகள் முழுவதும் அறிவியல் முன்னேற்றங்களுக்கு ஆதரவளித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் நாடு முழுவதும் பரவியுள்ள நமது தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களில் பல்வேறு திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டர்களை நிறுவுவதன் மூலம் அவற்றிற்கு வலுவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கான அணுகல் தேசிய அறிவு வலையமைப்பு மூலம் வழங்கப்படுகிறது, அதாவது நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க். நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் NKN என்பது கல்வி நிறுவனங்களையும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகங்களையும் அதிவேக வலையமைப்பின் மூலம் இணைக்கும் அரசாங்கத்தின் மற்றொரு திட்டமாகும். கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே சூப்பர் கம்ப்யூட்டிங் குறித்த விழிப்புணர்வையும் அறிமுகத்தையும் விரிவுபடுத்தும் நோக்கில் புனே, கரக்பூர், சென்னை, பாலக்காடு மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள 5 பயிற்சி மையங்கள் மூலம் இந்த துறையில் மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகள் வழிநடத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மார்ச் 2025 நிலவரப்படி 35 பெட்டாஃப்ளாப்ஸ் ஒருங்கிணைந்த கணக்கீட்டு திறன் கொண்ட மொத்தம் 34 சூப்பர் கம்ப்யூட்டர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IITகள், CDAC போன்ற முக்கிய நிறுவனங்கள் மற்றும் நாட்டின் 2 மற்றும் 3 நிறுவனங்கள்

0: நகரங்களில் உள்ள பிற நிறுவனங்கள் உட்பட பல்வேறு கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி அமைப்புகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகங்களில் நிறுவப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டிங் அமைப்புகள் 85% அதிகமான ஒட்டுமொத்த பயன்பாட்டு விகிதத்தை அடைந்துள்ளன. இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதிகளை வழங்குவதன் மூலம் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்ட கணக்கீட்டு பணிகளை முடித்து முன்னணி தேசிய மற்றும் சர்வதேச இதழ்களில் 1500 மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளனர். மேலும் 22,000 மேற்பட்ட நபர்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறன்களில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் MSME தங்களின் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சார்ந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்காக இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் வளங்களை பயன்படுத்திக் கொள்கின்றன. இத்திட்டத்தின் கீழ் கணினி முனைகளுக்கு இடையேயான தரவு பரிமாற்றம் மற்றும் தகவல் தொடர்பை மேம்படுத்தி இந்தியாவின் சூப்பர் கம்ப்யூட்டிங் திறன்களை வலுப்படுத்தும் நோக்கில் சிடாக் நிறுவனம் த்ரிநேத்ரா என்ற உள்நாட்டு அதிவேக தகவல் தொடர்பு வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. 2024 இயற்பியல், புவி அறிவியல் மற்றும் அண்டவியல் ஆகியவற்றில் மேம்பட்ட ஆய்வுகளை எளிதாக்கும் வகையில் நாட்டின் இளம் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு 3 பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி அறிவியல் ஆராய்ச்சியை எளிதாக்கும் வகையில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் புனே, டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டுள்ளன. பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட ருத்ரா எனப்படும் உயர் செயல்திறன் கணினி, அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் சர்வர்கள் மற்றும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கணினி மென்பொருள் அடுக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன. உலகளவில் கிடைக்கும் மற்ற உயர் செயல்திறன் கணினி வகை சர்வர்களுக்கு இணையாக இந்தியாவில் இதுபோன்ற முதல் சர்வர் ருத்ரா சர்வர் ஆகும். செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் அறிவு ஒருங்கிணைப்பிற்காக ஒரு பொதுவான கணினி தளத்தை வழங்கும் நோக்கில் அரசாங்கம் ஐராவத் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சூப்பர் கம்ப்யூட்டிங் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட உலகின் முதல் 500 சூப்பர் கம்ப்யூட்டிங் பட்டியலில் ஐராவத் 75வது இடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலம் உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டிங் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்திய குறை கடத்தி இயக்கம், அதாவது இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் மூலம் இந்தியா உயர் தொழில்நுட்ப பாகங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இது சூப்பர் கம்ப்யூட்டர்களை வேகமானதாகவும் அதிக ஆற்றல் திறன் கொண்டதாகவும் மிகவும் மலிவானதாகவும் மாற்றும். இந்த தொழில்நுட்பங்களை இந்தியாவிலேயே மேம்படுத்துவதன் மூலம் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்து சூப்பர் கம்ப்யூட்டிங்கில் உலகத் தலைவராக மாற்றும் அதி உயர் திறன் கணினிகளை உருவாக்கும் தேசிய திட்டத்தின் கனவை நெருங்க இந்திய குறை கடத்தி இயக்கம் உதவும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அதி உயர்திறன் கணினிகளை உருவாக்கும் தேசிய திட்டம், அதாவது நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: யோகா ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு சின்ன குழந்தையா இருந்தா அம்மா தர்ற சாப்பாடு அவ்வளவு சாப்பிடணும், அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். நாளைக்கு இவ்வளவு ஹோம்ஒர்க் இருக்கு, இதை முடிக்கணும், அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் முடிக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும், அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். அப்புறம் காலேஜ் முடிச்சு இல்ல நம்மளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அதுல வேற வழியான ஸ்ட்ரெஸ். வீட்டுல உள்ளவங்களை கவனிக்கணும், வேலைக்கு போகணும், டைமுக்கு போகணும், டைம் கீப் அப் பண்ணணும், இந்த மாதிரி எப்போதுமே என்னைக்குமே அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ளாடியே போயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து லைஃப் ஸ்டைல்ல இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை குறைக்கிறதுக்காக எளிய வகையில நம்ம வந்து யோகா எப்படி பண்ணலாம்? ஒரு காலையில எழுந்ததும் ஒரு 15 நம்ம அதுக்காக ஒதுக்கலாம். வெளியில போக முடியலையா, கதவு திறக்க முடியலையா, எதுவுமே வேண்டாம். ஜன்னலை மட்டும் முடிஞ்சா திறந்து போட்டுக்கோங்க, நல்ல காற்று கிடைக்கட்டும். அதுக்கு பிறகு அதாவது நிமிந்து உட்காரலாம். நிமிந்து உட்கார்ந்து நம்மளுடைய பாடி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடியை வந்து அப்சர்வ் பண்ணும். நம்மளுடைய பாடி எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு, இல்ல குனிஞ்சுகிட்டே போறோமா, அதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும். அப்பவே நமக்கு தெரியும் நம்மளுடைய பாடி எவ்வளவு ஆக்டிவா இருக்கு இல்ல அப்படின்றது. அதுக்கப்புறமா கண்களை மூடி யோசிக்கும் போது நம்மளுடைய வேற வேற சிந்தனைகள் எல்லாம் வரும். அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒரு நிமிடம் வெளியில தள்ளி வச்சு கண்களை மூடினா எதுவுமே தெரியக்கூடாதுன்ற நிலைக்கு

0: வரணும். வந்து அதுக்கு பிறகு நம்மளுடைய மனசுக்கு உள்ளாடி நம்மளுடைய உடல் உறுப்புகள், அதாவது நம்மளுடைய கால்கள் முதல் தலை வரை நமக்கு, நம்ம வந்து ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ், ஒவ்வொரு அஞ்சு விரல்கள், அப்புறமா நம்மளுடைய ஆங்கிள் ஜாயின்ட், அப்புறமா கால் முட்டு, இந்த மாதிரி கால் விரல்கள் முதல் தலை வரை நம்மளுடைய உடலை மட்டுமே கவனம் செலுத்தும் போது அதுல யோசிக்கலாம், எங்கேயாச்சும் வலி இருக்கா, இல்ல எங்கேயாவது அடிபட்டிருக்கா, இல்ல ஏதாவது எனக்கு வந்து வித்தியாசமா, நார்மலுக்கு வித்தியாசமா எனக்கு ஏதாவது தெரியுதா, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணும் போதே நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய உடலையும் பத்தி நம்ம கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். போக போக ஒரு 15 நிமிஷம் இது எடுக்கும், நம்ம மெதுவா கவனிச்சு கொண்டு வரும்போது. அதுக்கப்புறமா நம்மளுடைய மனசுக்குள்ள ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்மளுடைய என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம முன்னாடி இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா நம்மளுடைய மனதுக்குள்ள உடனே வரும். அத மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எதுக்காக வந்தது, இதை வந்து இனி வரவும் கூடாது, இதை எனக்கு வெளியில அனுப்பணும், அந்த ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு கண்களை மூடி டீப்பா சுவாசம் உள்ள எடுங்க, டீப்பா சுவாசம் வெளியில விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா பண்ண முடியுதோ அவ்வளவு கம்ஃபர்டபுளா பண்ணாம போதும். ரொம்ப ஆழமா நான் வந்து சீக்கிரமா எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக ரொம்ப ஆழமா உள்ள எடுத்து ரொம்ப ஆழமா வெளியில விடுறது வேண்டாம். நம்மளுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுள், 2 செகண்ட் தான் உள்ள எடுக்க முடியுது, 3 செகண்ட் தான் வெளியில விட முடியுது, அது போதும். ஆனா மெதுவா மெதுவா மெதுவா நம்ம வந்து அந்த பிரீத்திங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும், நமக்கு எதனால ஸ்ட்ரெஸ் ஆகணும்ன்றது நமக்கு புரியும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம வெளியில எடுக்கிறதுக்கான வழிகளை நம்மளால கொண்டு வரதுக்கு இந்த மூச்சு பயிற்சி மட்டுமே ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும். தகுந்த ஒரு ஆலோசனை எடுத்து நம்ம மூச்சு பயிற்சியோட சேர்த்து யோகா பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு அக்யூபஞ்சர்லயும் நல்ல அழகான பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உணவுகள் சொல்லும் போது ஸ்பைசி, ஆயிலி, எண்ணெய் பலகாரங்கள் நம்ம அதிகமா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அதாவது நம்மளுடைய பாடியில வந்து பிளட் சர்க்குலேஷன் குறைவா இருக்கும், அது கரெக்டா போகாது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம செடிக்கு தண்ணி விடுறோம், தண்ணி விடும்போது நல்ல தண்ணி கொடுக்கும் போது அது தண்ணி செடி எவ்வளவு அழகா வளருது. அது இல்லாம கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்ட மிக்ஸ் பண்ணி ஏதாவது தண்ணி கொடுக்கும்போது அந்த செடி என்ன ஆகும், அது தன்னாலே அது பட்டு போகவோ இல்ல அது டேமேஜ் ஆகவோ செய்திரும். அப்படித்தானே, அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல வந்து இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதமான இயற்கையான உணவுகள் கொஞ்சம் அதிகமா நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் சீராக போகும்போது பிரெயினுக்கும் சரி, இதயத்துக்கும் சரி, வயிறுக்கும் சரி, எல்லா இடங்களுக்கும் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா போகும்போது நம்மளுடைய உடம்பு சீரா இருக்கும். நம்மளுடைய வயிறு ஒவ்வாமையினாலேயே ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வயிறு ஒவ்வாமையா இருக்கும்போது சேம் பிளட் சர்க்குலேஷன் வந்து சீரான வழியில போகாது, ஆட்டோமேட்டிக்கலா நம்மளுடைய மனசு வந்து, அதாவது நம்மளுடைய பிரெயின் வந்து செயல்படுவதற்கு கொஞ்சம் தாமதிக்கும், கொஞ்சம் மங்கலா இருக்கும். அப்படி வரும்போது ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கலா நம்மளை தேடி வரும். அப்போ எல்லாம், அதாவது மருந்துக்கள் இல்லாமல் நம்ம கிட்டயே கிடைக்கக்கூடிய மருந்தான இயற்கை உணவை நம்ம எடுத்துக்கும் போதும் யோகா பண்ணும் போதும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை விட்டு ஓடியே போயிடும்.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.
2: நேர்களே, நேரம் இப்போது 4:14:34 குமரி பண்பலை 101 இனி நாம் கேட்க இருப்பது,
3: கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.

0: போர் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது துப்பாக்கி சத்தம், வெடிப்புகள், உயிரிழப்புகள். ஆனால் பல போர்களின் பின்னால் அமைதியாக மறைந்திருக்கும் இன்னொரு கொடுமை இருக்கிறது. அதுதான் பாலியல் வன்முறை. உடலை மட்டுமல்ல மனதையும் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் காயப்படுத்தும் ஒரு வன்முறை. அதனால்தான் ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 19
1: கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமாக
0: அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் உருவானதன் நோக்கம் போர்களிலும் ஆயுத மோதல்களிலும் பாதிக்கப்படும் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என அனைவரின் குரலையும் உலகம் கேட்கச் செய்வதற்காக. போர் நடைபெறும் சூழல்களில் பாலியல் வன்முறை சில நேரங்களில் ஒரு தாக்குதல் கருவியாகவே பயன்படுத்தப்படுகிறது. பயத்தை உருவாக்க, சமூகங்களை சிதைக்க, மக்களை இடம்பெயரச் செய்ய. ஆனால் இதன் பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால், இது வெறும் தனிப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, மனித கண்ணியத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல். பல பாதிக்கப்பட்டவர்கள் பயம், அவமானம் அல்லது பாதுகாப்பின்மை காரணமாக

0: வெளியில் பேச முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு நீதியும் பாதுகாப்பும் மருத்துவ உதவியும் மனநல ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த நாள் நமக்கு நினைவூட்டுவது, போர் எங்கு நடந்தாலும் மனிதநேயம் அங்கே தோற்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனின் உடலும் உரிமையும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டியவை. ஜூன் 19 ஒரு நாளாக மட்டுமல்ல, மௌனமாக இருக்கும் குரல்களை கேட்கும் நாளாகவும், நீதியை வலியுறுத்தும் நாளாகவும், பாலியல் வன்முறை இல்லாத உலகை நோக்கி நகரும் உறுதிமொழி நாளாகவும் இருக்க வேண்டும். போரில் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, மனிதத்தை காப்பாற்றுவதுதான் உண்மையான வெற்றி.
1: கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேர்களை, நேரம் இப்போது 4:17. 17 நொடி ஆயிட்டிருக்கு. குமரி FM 101 கேட்டுட்டே இருக்கிறீங்க. இப்போ வானிலை அறிக்கை கேட்டலாம் நேர்களே. இன்று அதாவது 19 இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களே, இது அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 நேரடி மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 நேரடி மாணவர் சேர்க்கை வருகின்ற 30 வரை நடைபெறவுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரையாகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழில் பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8 வகுப்பு தேர்ச்சி, 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11 வகுப்பு, 12 வகுப்பு டிப்ளமா, டிகிரி தேர்ச்சி தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் நாகர்கோவில் கோணத்தில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழில் பிரிவுகள் அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழில் பிரிவுகள் துவங்கப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகிறது. மேலும் காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதவருக்காக ஃபிட்டர் எனும் சிறப்பு தொழில் பிரிவு உள்ளது. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாய், பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள் மற்றும் 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் செயற்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04652 261463, அலைபேசி எண்கள் 9499055806, 9499044805. அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: கேட்டு ரசித்த பாடல் சந்தோஷ் நாராயணன் மற்றும் தி இணைந்து பாடியது. பாடல் வரிகள் விவேக், இசை சந்தோஷ் நாராயணன், அது ஜிகர் தண்டார். XXX திரைப்படத்திலிருந்து கேட்டோம். படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: தமிழிசை இசையில் வாரிசு திரைப்பட பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கிறீங்க நேயர்களே. நேரம் இப்போது 4:30. இனி நாம கேட்க இருக்கிறது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளாா்.

0: மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி மற்றும் மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:03. நேர்களை இன்று மாலை 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறவிருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலையினை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இப்பொழுது திரை இசை கேட்கலாம். நேர்களை வருவது பாரதி திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறவிருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற ரோஸ்கர் மேளா 2026 நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: பியூட்டிஃபுல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி

0: நிலத்தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 1-2 யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
4: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பமுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.

0: உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹுடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: காற்றில் கலந்து காதில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில். நேரம் இப்போது 6:45 ஆயிற்று. நேர்களே, குமரி பண்பலை 101 இது நம் மனம் வருடக்கூடிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நேரம். பாடல் கேட்கலாம். அதற்கு முன்பாக,
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
8: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
9: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
10: Fire and safety course naya niskanyagamarla choose pannanum.
11: Idu 4 years engineering program, BTech in fire and safety. NFP recognize panni American certifications um kedaikiradala velinaatla kuda job opportunities kedaikudhu.
12: Niskanyakumari
13: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
14: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: மனு ஸ்வர்ணலதா குரல்களில் பழனி பாரதியின் வரிகளில் தேவாவின் இசையில் நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து. இனி விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம். ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடிய பாடல், மு மேத்தா வரிகள் எழுத, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைக்க, சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து.
1: அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
4: செல்
6: 7305536506.
7: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी 20 जून को हुगली पश्चिम बंगाल से प्रधानमंत्री किसान सम्मान निधि की 23वीं किश्त जारी करेंगे. इसके तहत 9,44,00,000 से अधिक किसानों के खातों में 18,880 करोड़ रुपए से अधिक की सम्मान राशि सीधे हस्तांतरित की जाएगी. पीएम किसान की इस किश्त के साथ ही किसानों को हस्तांतरित कुल राशि 4,46,000 करोड़ रुपए से अधिक हो जाएगी, जो करोड़ों किसान परिवारों को आर्थिक संबल प्रदान कर रही है.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.

0: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
3: இது நம்ம கேம்சி மருத்துவ
2: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
2: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
2: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
2: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
2: கால் 7904737872.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: நேரம் இப்போது 6:57. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
0: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: நேர்களை திரையிசையில் இனி கேட்போம் பெரிய தம்பி திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல். அதற்கு முன்பாக,
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
2: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, யுஜி ஆர்பிஜி ஹாஸ்பிட்டல்

0: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுதா குமரன் அவர்கள்.
1: காவிரி நதியின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதும், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் முக்கிய பிரமுகர்கள் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானங்களும் பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டமன்ற பேரவையின் முன்னாள் செயலாளர் சி கு ராமசாமி, பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோர் மறைவு குறித்த செய்தியை பேரவைக்கு அறிவித்த பேரவையின் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இவர்களுக்கான இரங்கல் தீர்மானங்களை கொண்டு வந்தார். மறைந்த தலைவர்களின் சிறப்புகள், சமூக சேவை சாதனைகள், அவர்களது துறையில் ஆற்றிய பணிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர், இவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் அவர்களை நேசித்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அவை உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மவுனம் அனுசரித்தனர். பல்வேறு காலகட்டங்களில் சட்டப்பேரவையில் பணியாற்றி அண்மையில் மறைந்த சங்கராபுரம் ராமசுவாமி, ஓரத்தநாடு வீராசாமி, புதுக்கோட்டை சுவாமிநாதன், பர்கூர் ஆறுமுகம், தாரமங்கலம் கண்ணன், நாகர்கோவில் நாஞ்சில் முருகேசன் ஆகியோர் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தமது சார்பிலும் பேரவையின் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்தார். பின்னர் இவர்களுக்கும் பேரவை சார்பில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், நீர் ஆதாரமே அடிப்படை வாழ்வாதாரம் என்றும், நதிநீர் பிரச்சினை என்பது மிக முக்கிய பிரச்சினை என்பதால் அதை பாதுகாக்க வேண்டிய அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும், கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இந்த தீர்மானத்தை ஒருமனதுடன் நிறைவேற்றித் தருமாறும் கேட்டுக் கொண்டார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மதிக்காமலும், காவிரி நதிநீர் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வது

என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர், மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்று மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக அரசு மேகதாது பகுதியிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசை அறிவுறுத்துமாறு மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ இதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் பேரவை வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்ற அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்த பிறகு அதை வழிமொழிந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 12 உறுப்பினர்கள் பேசினார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, காவிரி நதிநீர் பிரச்சினையின் தீர்வுக்காக முந்தைய திமுக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியதுடன் தற்போது முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தில் நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ் புதிய நடுவர் மன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மாநில அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்ட அந்த திருத்தத்தை அரசினர் தனி தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டதுடன் இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், மேகதாது அணைக்கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்து பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, மேகதாது அணை கட்டுவதால் கர்நாடகா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இரு மாநில மக்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் பிரச்சினையில் இங்குள்ள அனைத்து கட்சியினரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு வன்னியரசு பேசும்போது, நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கருத்தை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பதாக கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் தீர்மானத்தை ஆதரித்து பேசுகையில், மேகதாது அணை கட்டுவதால் டெல்டா பகுதியில் உள்ள சுமார் 25 லட்சம் ஏக்கர் பாசன நிலம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், மேலும் பல மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் 32 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் ஆபத்து உருவாகும் என்றும் எச்சரித்தார். கூட்டணி தர்மத்தை விட தமிழகத்தின் உரிமை முக்கியம் என்று கருதி தமிழக அரசு மேகதாது பிரச்சினையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவு தரும் என்றும் அக்கட்சியின் உறுப்பினர் திரு நித்யானந்தன் தெரிவித்தார். முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்ற மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுத்திருப்பதால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினையில் அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்தி பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் தண்ணீர் பிரச்சினையை நிரந்தரமாக சமாளிப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்றும், மழைக்காலத்தில் வீணாகி கடலில் கலக்கும் மழை நீரை தடுத்து சேமிக்க நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும் தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். மேகதாது பகுதியில் அணை கட்டியே தீர்வோம் என்று அடம்பிடிக்கும் கர்நாடக அரசின் போக்கை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பேசிய மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், கடந்த 40 ஆண்டுகளில் தமிழக டெல்டா மாவட்டத்திற்கு போதிய காவிரி நதிநீர் கிடைக்காததால் சுமார் 16 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் தரிசாகியிருப்பதாகவும், இதே காலகட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் சுமார் 38 லட்சம் ஹெக்டேர் பாசன பகுதியாக மாறியிருப்பதாகவும் குறிப்பிட்டு, மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், காவிரி நதிநீர் பிரச்சினையில் நமது மாநிலத்திற்கு அதிக உரிமை இருப்பதை தரவுகளுடன் சுட்டிக்காட்டினார்.
சுமார் 400 TMC தண்ணீர்

0: தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய சூழலில் 177.25 டிஎம்சி என்கிற குறைந்த அளவே தண்ணீர் பகிர்வு ஏற்பட்டுள்ள நிலையில் அதையும் கர்நாடக அரசு தர மறுப்பதும் மேலும் சிக்கலை உருவாக்கும் வகையில் மேகதாது அணை கட்ட முயற்சிப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியதுடன் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த முயற்சியை தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காகவும் மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காகவும் பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்தித்து பல்வேறு காலகட்டங்களில் அஇஅதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி, இதை தடுப்பதற்கு பேரவையில் இன்று கொண்டு வந்துள்ள முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு ஒருமனதான ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறினார். பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று நடைபெற்ற விவாதத்தில் தாவேக சார்பில் பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர், திமுக உறுப்பினர்கள் திரு சிவசங்கர், திரு ஆஸ்டின், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு சம்பத்குமார், திரு மோகன், காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, தாவேக உறுப்பினர்கள் திரு முஸ்தபா, திரு விஜய சரவணன் ஆகிய 9 உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களின் தொகுதி பிரச்சினைகள், கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களின்போது அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வன்னியரசு ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டபோது பேரவைத் தலைவர் திரு ஜெயசீதி பிரபாகர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தினர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுதா குமரன் அவர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவகுமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2,065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 1,373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக 9,125,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பாரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சட்டம் மற்றும்

0: ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பணியின் போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ₹3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ₹18,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரியமோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ₹72,52,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரியமோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ₹1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
2: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
4: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹5,83,778 கொடுத்து இது எங்களுடைய தொண்டு

0: நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும், தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள வைவம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின்போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக

குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்,

0: இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமூ, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: அறிவதொரு மாசான இதமளிக்கும் தோழியாய் உங்களோடு இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 7:25, ஆரம்பமாகிறது உழவர் உலகம். விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: மாநனிய பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி 20 ஜூன் கோ ஹுக்லி பஷ்சிம் பங்கால் சே பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி கி 23வீ கிஷ்த் ஜாரி கரெங்கே. இஸ்கே தஹத் 9,44,00,000 சே அதிக கிசானோ கே காத்தோ மே 18,880 ருபே சே அதிக கி சம்மான் ராஷி சீதே ஹஸ்தாந்தரித் கி ஜாயேகி. पीएम किसान की इस किश्त के साथ ही किसानों को हस्तांतरित कुल राशि 4,46,000 करोड़ रुपए से अधिक हो जाएगी, जो करोड़ों किसान परिवारों को आर्थिक संबल प्रदान कर रही है.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இது வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை கேட்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் மணியளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும், வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார்கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும், தென்னை மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து பசுந்தாள் உரப்பயிர்களை விதைக்கவும், பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும்

மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, சம்மங்கிப்பூ சாகுபடி, வெள்ளமடம் சி பொன்மலர் அவர்களுடன் நேர்முகம், கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், அமுத சுரபி PM கிசான் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே விவசாயம் பேணுவோம், உழவு தொழிலை காப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் சம்மங்கிப்பூ சாகுபடி வெள்ளமடம் சி பொன்மலர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தோவாளை இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, பூக்கள் அப்படின்னாலே அங்கே தான் பிரதானமாக சொல்லுவாங்க. எந்த ஊர்லேருந்து கேட்டாலும் தோவாளை பகுதியில் வந்து எல்லா விதமான பூக்களும் கிடைக்கும். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பூ கடைகளாக இருக்கக்கூடிய நிலையில் வெள்ளமடம் பக்கத்தில் சம்மங்கி சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: அதாவது இந்த சம்மங்கி சாகுபடி பண்றதா இருந்தா இந்த நிலத்தை எப்படியெல்லாம் தயார்படுத்த வேண்டியிருக்கும் மேடம்?
6: சம்மங்கி பயிரிடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிலம் வந்து மேட்டு வயலா இருக்கணும், தண்ணி கட்டக்கூடாது. சம்மங்கி கிழங்கு வந்து தண்ணி கட்டினா அழுகி போயிடும். அதனால வயல் தேர்வு பண்ணதுதான் முக்கியம். வயல் வந்து மண் வந்து களிமண்ணா இருக்கக்கூடாது, நல்லா செம்மண் மாடல்ல அப்படி இருக்கும் அந்த மண்ணா இருக்கணும், அதனால நல்லா பூக்கும். அதனால மண் வந்து நம்ம பார்த்து வயல்ல வந்து ஃபர்ஸ்ட் வயல் தேர்வு பண்ணதுதான் ஃபர்ஸ்ட்.
5: இப்போ ஏற்கனவே நம்ம என்ன சாகுபடி போட்டுட்டு இருந்த இடத்த வந்து நீங்க சம்மங்கி சாகுபடிக்காக தேர்ந்தெடுத்தீங்க?
6: முத வந்து நாங்க நெல் பயிர் வாழை ஏதாவது ஒண்ணு போட்டிருப்போம். ஒரு மூணு உழவு நாலு உழவு உழுத உடனே ஒரு 7-8 டன் தொழு உரம். தொழு உரம் தான் முக்கியம் நமக்கு. தொழு உரம் அடிச்சு நிறைய போட்டு அந்த வயல்ல லாஸ்ட் உழவு டைம்ல அந்த தொழு உரத்தோடு சேர்த்து எல்லாம் மண்ணோடி மண்ணா மிஸ் பண்ணிடணும். அதுக்கு முறவுதான் நமக்கு பாத்தி போடணும்.
5: ஊடு பயிர் கூட போடலாமா?
6: சம்மங்கிய பொறுத்த அளவுல தனி பயிர் தான், ஊடு பயிர் போடக்கூடாது. வெயில் படணும் மாதிரி தண்ணி வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் அடைச்சா போதும். ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி நம்ம பாய்ச்சினா போதும். மழை டைம்ல தண்ணியே பாய்க்க கூடாது. அது வந்து ஈரம் லைட்டா ஈரம் இருக்கணுமே தவிர தொழில் தண்ணி கெட்டி நிக்க கூடாது.
5: அதாவது நீங்க சொன்னீங்க, நம்ம சம்மங்கிய பொறுத்த வரைக்கும் கிழங்கு தான் எடுத்து நம்ம சாகுபடி பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கிழங்கு தேர்ந்தெடுப்பு எப்படி, நம்ம ஊர்லயே வாங்கிடுறீங்களா இல்ல சந்தைகள்ல வாங்குறீங்களா இல்ல தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட சொல்லி வச்சு வாங்குற அந்த மாதிரிதான் செய்யறீங்களா?
6: இப்ப நாட்டு ரகம் வந்து இங்க நம்ம பக்கத்து வயல்ல போட்டிருப்பாங்க, அந்த கிழங்கையே நாங்க வாங்குவோம். வாங்கி அதை வந்து வேறு அந்த இலைகள்லாம் நல்லா சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி ஒரு மாசம் வந்து அந்த நிழல்ல காய போட்டுறணும். போட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சுதான் எடுத்து அதை நடவு பண்ணணும். ஆனா இப்ப வந்து நம்ம ஹைபிரிட் எல்லாம் போடுவாங்க, ப்ரஜோலா அதெல்லாம் போடுவாங்க, அதுவும் நல்லா பூக்கு, அதுவும் போட்டிருக்கோம்.
5: அதாவது

0: இந்த கிழங்குகளை வந்து பொதுவாக வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு அந்த மாதிரி நடவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கிழங்குகளை வந்து வாங்குறதா இருந்தால் என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கு?
1: ஒரு மூடை வந்து 3000 4000 இருக்கும்.
0: சரி
1: மூடையாட்டு தான் வாங்குவோம், மூடையா தான் கொடுப்பாங்க.
0: சரி. நடுறதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய கிழங்குகள் எப்படி இருக்கணும்? சில கிழங்கு ரொம்ப சிறுகலாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். எப்படிப்பட்ட கிழங்குகளை நடவு பண்ணுறதுக்காக தேர்ந்தெடுப்பீங்க?
1: நம்ம கிழங்கு வந்து தேர்வு செய்யறது வந்து ரொம்ப பெரிய கிழங்கு வேண்டாம், ரொம்ப சின்ன கிழங்கு எடுக்க வேண்டாம், நார்மலான கிழங்கு போதும். ஒரு கிழங்கு ஒரு 30 கிராம் அந்த வெயிட்ல இருக்கலாம், சின்ன கிழங்கும் போடலாம். ஆனா கூம்பு வடிவத்துல இருக்கும்ல அந்த கிழங்கு தான் நம்ம தேர்வு பண்ணணும். சட்டி வடிவத்துல இருக்கக்கூடிய கிழங்கு வந்து நம்ம தேர்வு பண்ணனா நல்லா இருக்காது. அதனால அந்த கூம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய கிழங்கு நம்ம நட்டாலே, நட்டு கொஞ்சம் நாள் ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும் போதே அது சைட்ல எல்லாம் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சு நமக்கு நிறைய கிழங்கு சுத்தி வந்துடும். அதனால
0: சரி
1: சின்ன கிழங்கா இருந்தாலும் ஒன்னும் இல்ல, கூம்பு வடிவமா இருக்கணும்.
0: சரி அற்புதமா சொன்னீங்க. இப்போ கிழங்குகளை வந்து தேர்ந்தெடுத்தாச்சு, எடுத்ததும் அந்த குழி அளவு அகலம் தோண்டி நம்ம நடவு பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்னு, ஒரு கிழங்குக்கும் இன்னொரு கிழங்குக்கும் எவ்வளவு இடைவெளி விட்டு நட வேண்டியிருக்குமா?
1: நம்ம கிழங்கு தேர்வு பண்ண முறவு பாத்தி போடணும். பாத்தி போடும்போது மேட்டு பாத்தி போடுவோம். மேட்டு பாத்தி போட்டு அடிக்கு ஒரு கிழங்கு வைக்கலாம், 1/4 அடி ஒரு அடிக்கு ஒரு கிழங்கு வச்சு வைக்கலாம். வைக்கும் போது நமக்கு ரெண்டாவது அது வந்து சைட்ல எல்லாம் நிறைய கிழங்கு வரும்போது ஒரு செடிக்கும் அந்த செடிக்கும் அடைச்சிரும் வந்து. அதனால ஒரு 1/4 அடியெல்லாம் இடைவெளி போட்டு தான் வைக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம தொழு உரம் நிறைய சேர்த்துருக்கனால அந்த மண்ணுல வந்து உரம் நிறைய இருக்கும்.
0: சரி, அதுக்கு பிறகு எப்போ தளிர் விட ஆரம்பிக்கும்?
1: ஒரு 15 20 நாளையிலேயே சம்மங்கி தழுக்க ஆரம்பிச்சிரும். நமக்கு பார்த்தாலே தெரியும், பச்சை பச்சையர்னு வயல் ஃபுல்லா அழகா தழுத்துரும்.
0: பாசனம் என்ன பாசனம் பண்றீங்கம்மா?
1: ஆத்து தண்ணி தான் நாங்க வயலுக்கு பாய்ச்சிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ தளிர்த்து வரக்கூடிய நேரத்துல நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா கால்நடை இதனுடைய இதுல இருந்து எல்லாம் பாதுகாக்க வேண்டி இருக்குமா?
1: ஆமா, கால்நடைகள் ஆடு மாடெல்லாம் வந்து சமண்டிரும், நாய்கள் வந்து தொந்தரவு தான். நம்ம என்ன பண்ணணும்னா சுத்தி வேலி போட்டுறணும். வேலி போட்டு அடைச்சிட்டோம்னா நம்ம செடிக்கு பாதுகாப்பா இருக்கும். நம்ம கிழங்கு நட்டோம்னா ஒரு 3 மாசத்துலயே பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம். பூ பறிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 கிராம் அவ்வளவுதான் வரும். அதுக்கு முறை ஒரு 3 4 மாசம் 5 மாசம் வரும்போது ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா கூடும். டெய்லி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 300 கிராம் பறிக்கணும், அடுத்த நாள் 350 400 5 கிலோ அப்படி டக்கு டக்குன்னு கூடிரும். கூடி நமக்கு ஒரு 6 மாசத்துலயே ஒரு 5 கிலோ 10 கிலோ பூ ஃபர்ஸ்ட் வந்துடும். மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள 15 கிலோ 20 கிலோ பூ வர ஆரம்பிச்சிரும்.
0: சரி, வளரக்கூடிய நேரம் சரியா வளரும்னு சொல்ல முடியாது. சில இது வந்து பாத்தீங்கன்னா தழுத்து வரும், ஏதாவது பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கு, சில இதுல வந்து பிரச்சனை இருக்கு, கேட் இருக்கு, இல்லைன்னா புழு தாக்குதல் இருக்கு அப்படிங்கறத வளரக்கூடிய நேரத்துல பூ பறிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா?
1: ஆமா, நம்ம வயல்ல பூ பறிக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த செடி ஏன் தழுக்கல, அதுல என்ன பூச்சி இருக்கா அப்படின்னு பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அப்படி பூச்சி இருந்துன்னு சொன்னாக்கி நமக்கு வந்து கொஞ்சம் மருந்து அடிப்போம். மருந்துனாக்கி கூடுதலாம் இப்ப வந்து கெமிக்கல் மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்ல, அதனால வேப்பெண்ணெய் அப்படி ஏதாவது பஞ்சகாவியம் அப்படி இந்த இதெல்லாம் நாங்க போட்டுருக்கோம்.
0: வளர்ந்த பிறகு வெயிலினுடைய தாக்கமா இருந்தாலும் சரி, மழையினுடைய தாக்கமா இருந்தாலும் சரி, பூக்கள் வளர்ச்சியிலேயோ இல்ல அது நமக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டாமா?
1: வெயில் இருந்தாலும் சில டைம்ல தண்ணி வந்த பூக்கள் வந்து ரொம்ப இருக்காது, பனி பெய்தா ரொம்ப பூவே இருக்காது. அதனால அந்த பனி டைம்ல எல்லாம் பூ இப்போ 10 கிலோ பூ பறிச்சிட்டு இருப்போம். இந்த பனி சீசன் வந்துட்டாக்கி 5 கிலோ ஆயிரும். அப்படி இந்த பனி டைம்ல ரொம்ப பூ குறவா தான் இருக்கும்.
0: சரி, வளரக்கூடிய நேரத்துல இப்போ பூக்களை வந்து நமக்கு அதை வந்து மூட்டு வந்து மூடு வந்து நல்லா தரமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்குறீங்க? என்ன மாதிரிப்பட்ட உரம் எல்லாம் கொடுப்பீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு நம்ம உரம் எதுவுமே போடாண்டாம். ஏன்னா நிறைய வந்து நம்ம தொழு உரம் அடைச்சிருக்கனால நமக்கு வந்து உரம் தேவைப்படாது. அதுக்கு முறவு என்ன பண்ணா, 1 மாசமோ 2 மாசத்துக்கு தவிர நம்ம செடிகளை பார்த்து அதுக்கு தேவை இருக்கு உரம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம உரம் போடணும். அதுக்காக மாசந்தோறும் கொண்டெல்லாம் உரம் போட வேண்டிய அவசியம் இல்ல, தேவைப்பட்டா மட்டும் 1 மாசமோ 2 மாசமோ ஒருக்கா சம்மங்கிக்கு வந்து தொழு உரம் முக்கியம்.
0: சரி, சம்மங்கி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் சம்மங்கி சாகுபடியில அதிகமான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நோய்களா எதை குறிப்பிடுறீங்க?
1: மாவுப்பூச்சி வரும். மாவுப்பூச்சி வந்துன்னு சொன்னா அந்த தோட்டமே அழிஞ்சிரும். அதனால மாவுப்பூச்சி வரும்போது ஃபர்ஸ்டே நம்ம பார்த்து அந்த இடத்துல உடனே இதை மருந்து அடிச்சு இல்லைன்னா அந்த செடியே எடுத்துடணும். எடுத்துட்டோம்னு சொன்னாக்கி நமக்கு ரொம்ப பாதிப்பு வராது. நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னு சொன்னாக்கி அதுக்கு மறவு 5 வருஷம் போகக்கூடிய தோட்டம் 2 வருஷத்துல அழிச்சிட வேண்டியதுதான்.
0: அதாவது நம்ம எப்போ தோட்டத்துக்கு போனாலும் அதை வந்து நல்லா கவனிக்கணும், கண்காணிக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளா இருக்கும் அப்படிங்கறத நாம முன்னேற்பாடா நம்ம தெரியும் பட்சத்துலதான் அதை வந்து நல்ல ஒரு வளமான தொழிலா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றீங்க என்ன மேடம்?
1: ஆமா.
0: சரி, அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பறிக்கிறது எப்படி? காலை வேளையில பறிக்கிறீங்களா இல்ல எப்படி, எந்த நேரங்களில் பறிப்பீங்க?
1: சம்மங்கிய பூ பொறுத்த வளர வெயிலுக்கு முன்னாடி நம்ம பறிக்கணும். காலையில ஒரு 6 ல இருந்து 7 மணிக்குள்ளாட பூவை பறிச்சிடணும். இப்போ பூ நிறைய இருக்கும்னு சொன்னாக்கி ஒரு 4 மணி 5 மணிக்கே நாங்க தோட்டத்துல இறங்கி பறிக்க ஆரம்பிச்சிடும். பூ குறவா இருந்தா 6 மணிக்கு போனா கூட போதும். வீட்டுல நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 4-5 பேர் பறிக்கும் போது அரை ஏக்கர் வந்து ஒரு 1.5 மணிக்கு 2 மணிக்குள்ள பறிச்சிடலாம்.

0: நல்ல காலையில வெயிலுக்கு முன்னாடி நம்ம பூ பறிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பூ வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கும். நம்ம வெயில் வந்த முறவு பறிச்சோம்னா அந்த பூ அப்படி வாடி அது நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. அதனால வெயிலுக்கு முன்னாடி நம்ம பூ பறிக்கணும்.
1: சரி, இந்த சம்மங்கி சாகுபடியில் வந்து அதிகமாக ஈடுபாடு செய்யக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், காலையில் எத்தனை மணிக்கு தோட்டத்துக்கு போகிறீங்க, எவ்வளோ நேரம் அந்த தோட்டத்தில் உங்களுடைய உழைப்பு கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கம்மா.
0: பூ வந்து நிறையா இருக்கும்னு சொன்னாக்கி நாங்கள் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வயலில் உள்ள இறங்கிடுவோம். 5 மணிக்கெல்லாம் இறங்கிட்டோம்னா ஒரு 7 மணி 8 மணி வரை பறிப்போம். பூ குறவா இருந்தனாக்கி 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும், இல்லைனா ஒரு 1/2 மணிக்கூர் கூட ஆகும். ஆனால் சம்மங்கியை பொறுத்த அளவில் நம்ம வந்து வேற வேலைகளும் பார்க்கலாம். தோட்டத்தில் வந்து பூவை பறிச்சிட்டு சீக்கிரம் பறிச்சிடலாம். அதனால பறிச்சுக்கிட்டு ரெண்டாவது நமக்கு ரெண்டாவது வயலில் எதுவும் வேலை பார்க்கணும்னா கூட வீட்டுக்கு வந்துட்டு மாடு பார்த்துட்டு அப்படி எது வேலை பார்க்கணுனாலும் ரெண்டாவது நம்ம பார்த்துக்கிடலாம்.
1: சரி, அதாவது சம்மங்கியை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலை மட்டும் நம்பி இருக்காமல் வேற தொழில்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வேற தொழில் என்ன தொழிலெலாம் செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா?
0: இப்போதைக்கு வந்து நாங்கள் வீட்டில் மாடு போட்டிருக்கோம், கோழி இருக்கு. மாதிரி சிறுதானியங்களில் ஹெல்த் மிக்ஸு சத்து மாவு தயாரித்து கொடுப்போம்.
1: விலை எப்படி?
0: விலை வந்து 1 10 ரூபாச்சு தான் கொடுக்குது.
1: ஆ,
0: ரெண்டாவது வீட்டில் மாடெல்லாம் பார்த்துட்டு அந்த டைமில் பண்ணி கொடுக்கறது.
1: அதாவது இப்போ நீங்க வந்து உப தொழிலா இந்த மாதிரி கால்நடை வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, இந்த மாதிரிப்பட்ட தொழில்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை நம்ம தோட்டம் சம்மங்கி சாகுபடி பண்ணக்கூடிய பரப்புல பயன்படுத்துறது உண்டா? அது அந்த பயன்படுத்தி பார்த்த பிறகு ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்த கூடிய உரங்களை விடவும் நல்ல அபரிவிதமா வளருது அப்படிங்கறத உணர்வு பூர்வமா நீங்க உணர்ந்த அனுபவம் ஏதாவது உண்டாமா?
0: ஆமா, நம்ம வந்து வீட்டுல வந்து எங்களுக்கு தோட்டத்துல வந்து தோப்பெல்லாம் உண்டு. நாங்க வீட்டுல உள்ள அந்த உரங்களை தான் தோப்புக்கு வயலுக்கு எல்லாம் போடுறது. நெல் பயிருக்கும் அந்த வயல அறுத்து முடிஞ்ச உடனே அந்த சாணம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வயல்ல போட்டுருவோம்.
1: நெல் சாகுபடி உண்டு,
0: நெல்ல உண்டு.
1: இந்த மாதிரி நீங்க வந்து சம்மங்கி சாகுபடி பண்ணி பறிச்ச பூக்களை எப்படி விற்பனை பண்றீங்க? சந்தைகளுக்கு எடுத்துட்டு போறீங்களா, இல்ல வந்து தோட்டத்திலே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா?
0: தோட்டத்துல வந்து வாங்க மாட்டாங்க. நாங்க தோவளை எங்க வீடு எங்க ஊர் பக்கம் தான் தோவளை. தோவளை மார்க்கெட்ல தான் கொண்டு கொடுப்போம். அங்க வந்து தோவளை மார்க்கெட்ல நிறைய ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க, அதுல ஒருத்தங்கிட்ட கொடுப்போம். வருமானம் பூக்கள் வந்து கல்யாண சீசன்லாம் இருந்தா நல்ல ரேட்டுக்கு போவோம். 100 ரூபா 200 ரூபா 500 ரூபாய்க்கு வர போவோம். மற்ற டைம் உள்ள விலை இருக்காது. 30 ரூபா 20 ரூபா 10 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம உழைப்பு நிறைய இருந்தனாக்கி ரொம்ப நமக்கு நஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆள் வச்சு செய்தா கஷ்டம்தான்.
1: சரி, விலை நிர்ணயம் அப்படிங்கறது நாளுக்கு நாள் வந்து மாறக்கூடிய நிலையில இந்த மாதிரி விலை நிர்ணயம் இந்த நாளைக்கு இந்த விலை தான் அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க?
0: அவங்க மார்க்கெட்ல வைக்கே தான் விலை. நாங்க வந்து எதுவும் விலை சொல்ல முடியாது. அவங்க வந்து சீசனை பொறுத்து விலை வச்சிருவாங்க.
1: அங்க போன பிறகுதான் உங்களுக்கு தெரியும்.
0: ஆமா, என்ன வேலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பூவை கொண்டு மார்க்கெட்ல கொடுத்துட்டு வந்தா வேற வேலை பார்க்கணும். இல்லைன்னா ஒண்ணுக்கு ஆகாது, துறதான் போடணும். இந்த மல்லி பிச்சி எல்லாம் பறிச்சு நம்ம கொடுக்கோம்ல, அதே போலதான் சம்மங்கியும் காலையில பறிச்சோம்னா காலையிலயே கொண்டு மார்க்கெட்ல கொடுத்துடணும்.
1: அதாவது சம்மங்கி சாகுபடி பண்றதுனால உங்களுக்கு எப்படி வருமான ரீதியா அப்படிமா முன்னேற்றம் இருக்காமா?
0: வருமானத்தை பொறுத்த அளவுல வந்து நம்ம வந்து ஆள் வச்சு செய்தோம்னா நமக்கு நஷ்டம் தான். இப்ப நாங்க எல்லாரும் செய்யும் போது அந்த ரூபாய் வந்து நம்ம வெளியே சம்பளம் கொடுக்க வேண்டாம்ல, அதனால நமக்கு பெரிய அளவுல இது நஷ்டம்னு சொல்ல முடியாது. லாபம் தான். நம்ம வீட்டுல இருந்தாலும் சும்மா தான் இருப்போம். நமக்கு ஒரு வருமானம் அது வரும். வரும்போது நம்ம வீட்லயும் நம்ம கணவருக்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம். திடீர்னு அவங்க எனக்கு இப்ப 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னாக்கி அந்த டைம்ல கொடுக்கலாம். நமக்கு நினைச்ச பொருட்கள் வாங்கலாம். அப்படிங்கும் போது இது நமக்கு ஒரு நல்ல உதவியா தான் இருக்கு. நம்ம வயல்ல போய் செய்யனால நம்ம வீட்டுல எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தாக்கி எதுவுமே பண்ண முடியாது.
1: சரி, அற்புதமா சொன்னீங்க. அதாவது இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. குறிப்பா வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய சம்மங்கி சாகுபடியாளர் ஏதாவது குறிப்பிடும்படியா நிறைவா சொல்லலாம்னு நினைக்கிறீங்களாமா?
0: இப்படி எது பண்ணினாலுமே நம்ம ஆள் வச்சு செய்யாம நம்மளே கூட இருந்து பாத்துக்கிடணும். நம்ம கூட இருந்து பார்க்கும் போது அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நஷ்டம் வராது, லாபமா தான் இருக்கும்.
1: சரி, அற்புதமா சொன்னீங்கம்மா. இதுவரைக்கும் அதாவது உங்களுடைய அனுபவங்கள், குறிப்பா வந்து சம்மங்கி சாகுபடி எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கணும், நிலத்தை தயார்படுத்துறது எப்படி, நட்ட பிறகு அதை வந்து எப்படி கவனிக்கணும், இப்ப வந்து சொன்னீங்க 90 நாளைக்கு பிறகு நமக்கு வந்து பூக்கள் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். பூக்களை வந்து நாளுக்கு நாள் போக போக அது வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம அதை வந்து சரியான முறையில நல்லா கவனிச்சு கண்காணிச்சுக்கிடணும். ஏதாவது நோய் பாதிப்பு இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் அதை வந்து குறிப்பிடும்படியா நம்ம வந்து சரியான முறையில கவனிச்சு அதை வந்து என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தொழில். இன்னொன்னு, நம்ம வந்து வேலைக்கு ஆட்களை வைக்காம நாமளே செய்தோம் அப்படின்னா இன்னும் அது நல்ல ஒரு அபரிவிதமான நல்ல ஒரு வளர்ச்சியையும் வருமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய குமரி பண்புல நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிம்மா.
0: நன்றி சார்.

0: இதுவரை சம்மங்கிப்பூ சாகுபடி வெள்ளம்படம் சி பொன்மலர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார். இனி கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
3: அதாவது பொதுவாக விவசாயிகள் ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம இந்த உரத்தை லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம எப்படி பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பயிர் செய்யும் போது நம்ம நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்.
2: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
3: நிச்சயமாக மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம அதை பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை நம்ம போடாம நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாக முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
2: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
3: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவது. பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவுல போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாக குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை நம்ம போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்கள் நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எந்த தேவைகளா இருந்தாலும் ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது சமச்சீர் உர நிர்வாகம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை

0: அறிவியலின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி.
3: இதில் PM கிசான் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: என்னம்மா காலையில பழையதையும் தயிரையும் கொண்டு வச்சிருக்க? நேற்றைக்குதான் மழையில லேசா நனைஞ்சிட்டேன். உடம்பு வேற அசதியா இருக்கு, இருமல் இருக்குது, ஜலதோஷம் இருக்குது. இதுல இருந்து விடுபடுகிற மாதிரி அருமையா ஒரு சுடுகஞ்சி பண்ணு. சிறுபேரை அவிச்சு தேங்காயை போட்டு ஒரு கூட்டு தயார் பண்ணு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு வெளியே போறேன். என்ன சொல்லுங்க? எனக்கு தெரியுமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னம்மா ரெண்டு மூணு தடவை இருமுனாமா? அப்பமாவது உங்ககிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்க வேண்டாமா?
5: ஏய், மனுஷனுக்கு இருமலா, காய்ச்சலா, சளி பிடிச்சிருக்கான். அண்ணனுக்கு இரும்பு உடம்பு இல்ல. டெய்லி சாப்பிடுற சாப்பாடு புளிச்சு போய் ஒருவேளை வித்தியாசமா ஏதாவது செஞ்சு தரட்டும் அப்படிங்கறதுக்காக ஒருவேளை நடிக்கிறாரா தெரியலையே. சே, வந்த வேலை நடக்காது போல இருக்க. கொஞ்சம் ரூபா தட்டுப்பாடாயி போச்சு. வேலைக்காரன்ட்ட சொன்னா சம்பளம் வாங்காம போகவும் மாட்டானு. என்ன பண்றது? அண்ணன்ட்ட வந்து கேக்கலாம்னு வந்தா மதனி வேற நிக்கிறாங்க.
4: ஏய், நீ தேவையில்லாம பிரச்சனை கிளப்பாதம்மா. சுடுகஞ்சி வையம்மா வை.
5: இங்க நடக்கக்கூடிய கதையை பார்த்தா நம்ம வந்த கதை நடக்காது போல இருக்க. யாருக்கு மோதிர முடிச்சிட்டு வந்தோம்னு தெரியல. என்ன பண்றது? ஆனா அண்ணன் மனசு தங்கமான மனசு. ஆனா மதனி பக்கத்துல நிக்கும் போது அவரு நோட்டை இறக்குறது கஷ்டம்தான். என்ன பண்ணலாம்? பைய கூப்பிடும். என்னே என்னே
4: என்னப்பா வெளியே நின்னு பேசிட்டு அண்ணன் வீட்டுக்கு வருகிறதுக்கு இவ்வளவு யோசனையா? வாப்பா உள்ளுக்கு வா.
5: ஏ, கொஞ்சம் இங்க வாங்கண்ணே.
4: என்னப்பா என்ன அந்த பக்கம் கூப்பிடுற? நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? நான் உன்ன கூப்பிடாம இருந்தா உனக்கு ஒரு மரியாதை தரலன்னப்பா ஆயி போகும். வாப்பா.
5: ஏனே, மரியாதை எல்லாம் அப்புறம்னே, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னே. இங்க வாங்கண்ணே.
4: ஏய் தம்பி, உன்ன கூப்பிடாம பாத்துக்கோ. கொஞ்சம் அந்த பக்கமா போயிட்டு வந்துடுறேன்.
5: ஏனே, ஒரு முக்கியமான விஷயம்னே, பயிர் ஏத்துறதுக்கு கொஞ்சம் ரூபாய் வச்சிருந்தோம்னே, பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடம் திறந்து போச்சு, படிப்பு செலவு, புத்தகம் வாங்குறது அப்படின்னு கொஞ்சம் ரூபா செலவழிஞ்சு போச்சுன்னே. இன்னைக்கு வேலைக்காரங்களுக்கு ரூபா கொடுக்கணும், கொஞ்சம் ரூபா தட்டுப்படுதுன்னே. ஏதாவது கைமாத்தி தரலாமாண்ணே.
4: என்ன கைமாத்து? எத்தனை ஏக்கர் விளைநிலம் வச்சிருக்கப்பா?
5: 1.5 ஏக்கர்ண்ணே.
4: 1.5 ஏக்கர் விளைநிலம் இருந்ததுக்கு பிறகும் உனக்கு கடன் வாங்கக்கூடிய நிலையா?
5: ஓய், என்னவோ சொல்றது. ஒருத்தன் பைசாக்கு வழி இல்லாம கடன் கேக்குறதுக்காக வந்திருக்கான். அதுக்கிடையில
4: ஏ தம்பி, கடன் என்கிட்ட தானே கேட்க வந்திருக்க?
5: ஆமா.
4: இப்ப நான் என்னவோ உங்ககிட்ட கடன் வாங்குற மாதிரி அதிகார தோரணையில பேசுற? ஒரு கனிவு வேண்டாமா?
5: என்னவாய் கனிவு? நினைச்ச வரக்கூடிய வழியிலே பூனை குறுக்க சாடுச்சு.
4: ஏ தம்பி, நீ முன்னேறதுக்குள்ள அருமையான வாய்ப்பு எல்லாம் உங்ககிட்ட கொட்டி கிடக்கப்பா. பூனை குறுக்க போச்சு, ஆடு குறுக்க போச்சு, மாடு குறுக்க போச்சு, இன்னும் திருந்தவே இல்லையாப்பா.
5: என்னவோ சொல்றது. சில சம்பிரதாயங்கள் எல்லாம் மதிச்சுதான் ஆகணும். ஓய், எங்க பாட்டி கூட சில நேரங்கள்ல வெளியே போகும்போது ஏய் பூனை குறுக்க சாடிடுச்சு, கொஞ்சம் உட்கார்ந்து எழும்பி போவான்னு சொல்லுவா. ஏன், நீங்க கூட எங்கேயாவது புறப்பட்டு போகும்போது பூனை ஏதாவது குறுக்க போச்சுன்னா மதனி உங்களை போக விடுவாங்களா? என்னவோ இவரு ஒண்ணுமே தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசாரு. முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சில விஷயங்களை சொல்லி இருக்காங்கன்னா அது உண்மைதான். ஓய், பெரிய மனுஷன், பெரிய மனுஷன்.
4: சரிப்பா சரிப்பா. ஏய், அந்த டீய ஒண்ணு குடியப்பா, குடி.
5: என்னதான் இருந்தாலும் கூட விருந்தோம்பல் அப்படிங்கறதுல எங்க அண்ணனை அடிக்கவே முடியாது.
4: தம்பி, இப்ப உனக்கு என்ன தகவல் வேணும்ப்பா?
5: என்னே, எனக்கு ஒரு 6000 ரூபா போல கடன் வேணும்னே.
4: தம்பி, இவ்வளவு தூரம் வீடு வந்திருக்க, ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் கேட்க. அதுவும் வேளாண்மையில ஈடுபாடு காட்டுறேன், அதுல உரம் போடுதல், கூலி தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு வேற சொல்ற. எனக்கு கூட மத்திய அரசினுடைய திட்டம் PM கிசான் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. அதுல கூட நான் விவசாயி அப்படிங்கறதுனால 4 மாசத்துக்கு ஒருக்க 2000 ரூபா அப்படி 6000 ரூபா சேர்த்துதான் எடுப்பேன். என்னவோ வா யோகமோ என்னவோ தெரியல, அந்த 6000 ரூபா அப்படிதான் கிடக்கு இந்த வருஷத்தை பணம். வேணா தம்பிக்கு அதை ஒண்ணு எடுத்து தாரண.
5: என்னன்னு சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் 6000 ரூபா வந்திருக்குன்னு சொல்றீங்க. நானும் உங்களை மாதிரி விவசாயி தான். அதுவும் நான் உங்களை விட அரை ஏக்கர் கூட வச்சிருக்கேன்.

0: ஏன் அரை ஏக்கர் கூட வச்சிருக்கப்பா, எப்பவாவது அந்த களத்து மெட்டுல இருந்து பத்திரிகை பாக்கிறது உண்டா?
1: எங்கன்னே நேரம் இருக்கு, பகல் பூரா உழைப்போம்னே உழைச்சுக்கிட்டு எப்படா வீட்டுக்கு வரலாம், படுத்து உறங்கலாம்னு வரக்கூடிய நிலையில பத்திரிகையை படிப்பியா, வானொலியை கேப்பியா, டிவியை பாப்பியா, என்னென்ன கதை விடுறீங்க?
0: ஏ உங்க கிராமத்துல நாலு விவசாயிட்ட கலந்தாது பேசுவியா?
1: ஏனே வெட்டி பேச்சு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் எங்கன்னே இருக்கு?
0: வெட்டி பேச்சுன்னு நினைக்காதப்பா, சில விஷயங்களை வந்து கலந்து பேசும்போதுதான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கை கொடுக்கும். நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஏ அப்பா எவ்வளவு பேர் அனுபவிக்கிறாங்க தெரியுமா? பி எம் கிசான் அப்படிங்கறது, கௌரவ நிதி திட்டம், சம்மான் நிதி திட்டம், எல்லாம் ஒரே பேர் தான் தெரியுமா? இப்படி
1: ஏய் எனக்கும் வாய்ப்பு இருக்கும் போல இருக்க. இந்த தடவை அண்ணங்கிட்ட 6000 ரூபாய் கடன் வாங்கினாலும் நமக்கு அடுத்த வருஷம் இந்த திட்டத்துல கிடைக்கக்கூடிய பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துடலாம். வட்டி என்ன கேட்கவா போறாரு நம்ம அண்ணன் தானே?
0: தம்பி நான் சொல்லுக பிரகாரம் நீ செயல்படப்பா, இப்ப 6000 ரூபாய் உனக்கு தந்துடுறேன், ஒரு செக் ஒன்னு எழுதி தட்டுமாப்பா. தம்பி அடுத்த தவணை இந்த திட்ட பிரகாரம் பணம் வெளியிடக்கூடிய நிலையில தம்பியனுடைய பெயர் அதுல இருக்கணும், புரியுதா?
1: ஏனே அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்?
0: இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொன்னா இசேவை மையங்கள்ல போய் சேரலாம். நான் ஒரு விவசாயி, பிரதம மந்திரியினுடைய சம்மான் நிதி திட்டத்துல நான் பலன் அடையணும். ஒருவேளை அவள் சம்மான் நிதி திட்டமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா தம்பி என்ன சொல்லுவ?
1: பி எம் கிசான் சொல்லுவனே.
0: அல்லது தமிழ்ல சொல்றது மாதிரி இருந்தா பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொல்லணும், சொல்லுவியா?
1: சொல்றம்னே.
0: என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற அத்தாட்சி சொல்றேன், குறிச்சுக்கிடையா மனசுல உள்வாங்கிக்கிடையா?
1: குறிச்சுக்கிடம்னே.
0: ஆதார் கார்டு கொண்டு போகணும்.
1: சரி.
0: ஸ்மார்ட் கார்டு கொண்டு போகணும்.
1: சரி.
0: கரந்தித்த கச்சாத்து கொண்டுட்டு போகணும்.
1: சரி.
0: புரியுதா?
1: புரியுதுன்னு புரியுதுன்னு.
0: பட்டா நகல் இருந்தா கொண்டுட்டு போகணும்.
1: சரி.
0: புரியுதா?
1: புரியுதுன்னு.
0: புகைப்படம் கொண்டுட்டு போகணும்.
1: சரிண்ணே.
0: வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல் வேணும்.
1: சரி.
0: ஒருவேளை சில இடத்துல அடங்கல் நகல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அடங்கல் நகல் கூட வச்சுக்கலாம், புரியா?
1: புரியுதுன்னு.
0: அதே வேளையில இசேவை மையத்துக்கு போறதுக்கு முன்ன நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்துல போய் தகவலை கேட்கலாம்.
1: சரி.
0: அல்லது ஒவ்வொரு வட்டாரத்திலும், நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவுல 9 வட்டாரத்திலயும் வேளாண்மை உதவி இயக்குனர், தோட்டக்கலை உதவி இயக்குனர் எல்லாம் இருக்காங்க.
1: சரி.
0: அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கலாம். அதுக்கெல்லாம் எனக்கு அலையதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொன்னா கிராமத்துல வருவாங்க உதவி வேளாண்மை அலுவலர்கள், வேளாண்மை அலுவலர்கள், இவங்களை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் இந்த திட்டத்துல பலன் அடையல, நம்ம பக்கத்து இடத்துல எல்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்களாம, இன்னைக்கு எங்க அண்ணனை பார்க்க போன இடத்துலதான் சொல்லியிருக்காங்க, எத்தனை தவணை எல்லாரும் வாங்கியிருக்காங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க நாங்க பத்திரிகையில கொடுத்தோம், வானொலியில கொடுத்தோம், இதெல்லாம் நீங்க கேட்கலையா அப்படின்னு சொன்னா தம்பி கோவப்படாம நமக்கு கதை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் சொன்ன அத்தாட்சியோடு போய் இந்த பணம் உன்னுடைய வங்கி கணக்குல அடுத்த தவணை வருகிறது மாதிரி கொஞ்சம் விழிப்ப செயல்படுவியா? எப்படி?
2: அமுது சுரபியில் இதுவரை பி எம் கிசான் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.
5: 18 வயதுக்கு மேற்பட்டவங்கள் மட்டும்தான் மீனவர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கவே முடியும். ஒருத்தர் விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா அவர் எந்த படகில் மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத படகினுடைய உரிமையாளர் வந்து ஒரு சான்றிதழா நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய விசாரணைகள் அடிப்படையிலையும் பையனுடைய உடல் தகுதி அடிப்படையிலையும் நாங்க அவங்களுக்கு அடையாள அட்டை போட்டு கொடுக்கறோம்.
3: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
6: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை

0: சமுதாயத்தை உயர்த்திடுவோம், பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
1: நேர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, செவ்வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எறும்புக்காடு எஸ் லிங்கேஸ்வரன் அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநில காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாகம் மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபி, இதில் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேர்களை, நேரம் இப்போது 8 மணியை தொட இருக்கிறது. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளாா்.

0: தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 34 நாடுகளைச் சேர்ந்த 400-க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
4: இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போமா? நீங்க கடைசியா உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை செலவழிச்சது எப்போ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அலாரம் அடிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படின்னு அத்தனை பொறுப்புகள், இது எல்லாமே தேடி தேடி ஓடிட்டுருக்கோம். அதில் நமக்கு நம்ம உடம்பு நம்ம மனசு அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விடையாக தான் இன்னைக்கு எபிசோடு அமையும்னு நான் நம்புறேன். நான் உங்க ஸ்ரீ வித்யா மாரியப்பன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட 2 முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தாங்க, அதாவது ஒரு முக்கியமான ஒரு சைக்காட்ரி டாக்டர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்டோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சர்டிஃபைட் 6 ஃபேஸ் மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர், டாக்டர் அஜய் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
5: வணக்கம்.
4: ஸோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, மேனிபுலேட்டிவ் தெரப்பி மூலிமா பலரோட லைஃப்ல உடம்பும் முக்கியம் மனசும் முக்கியம், இது ரெண்டுத்துக்குமான அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்களோட பயணத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிற டாக்டர். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட மேனிபுலேட்டிவ் தெரப்பி டிபார்ட்மெண்டோட HOD அண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தீபா அவர்கள், வெல்கம் டு தி ஷோ மேம். டாக்டர், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாருமே ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே போயிருக்கோம். ஸோ அது வந்து கேரியரா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம பர்சனல் க்ரோத், இல்ல பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு நாம அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்தே போயிடுறோம். ஸோ இப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றீங்க, உங்களோட ஹெல்த் கன்சர்ன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோம்னா 10 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, இல்ல ஒரு ஃபியர் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசோர்வு இருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு கவலையோட தான் இருக்காங்க. இது இல்லாம கிடையவே கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச் வந்து அதை விட முக்கியமான விஷயம் வந்து பிசிக்கல் ஹெல்த்தும் வந்து பெருசா இருக்கு. இப்போ 100-99 பேர் கேட்டானா, ஒன்று எனக்கு தலைவலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இல்லை முதுகு வலி இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் சோர்வு எஸ்பெஷலி வந்து இந்த பேக் பெயின், இந்த மசில் டென்ஷன், இது எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி பிசிக்கல்

0: இஷ்யூஸ். ஸோ மன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து தெரப்பி மூலமா எவ்வளோ பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனசோட பிரச்சனையை சரி பண்ணும் போது உடலோட பிரச்சனையும், உடலோட பிரச்சனையை சரி பண்ணும் போது மனசோட பிரச்சனையும் சரியாகுதா? அது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது?
1: ஓகே, யோகத்தில் உடலும் மனதும் நேர்கோணலானால் வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளும் வசந்தமாகும். ஸோ யோகா அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்து டு யுனைட், அதாவது நம்மளுடைய மைண்ட் பாடி சோல் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் யோகா. வெறும் ஒரு நோயாளிய பிசிக்கல் சிம்டமா பார்க்காம அவங்கள ஒரு ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்றது தான் யோகா இயற்கை மருத்துவம். இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மள பல பேருக்கு சோர்வு ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் தான், பிரெயின் ஃபாக் அதிகமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருக்காங்க, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு, ரொம்ப சீக்கிரத்துல டிப்ரெஷனுக்கு போறாங்க. நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகும் போது அது க்ரானிக் கண்டிஷன் டயபெட்டிஸ் ஆவோ, ஹைப்பர் டென்சிவ் ஆவோ, இல்ல ஹார்ட் டிசீஸ் ஆவோ, எந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இதுல இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட காலையில எழுந்த உடனே சும்மா ஒரு நிமிஷம் என்ன டைம் அப்படின்னு பாக்குறோம், என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம போன் எடுக்கும் போது வி ஸ்டார்டட் ஸ்க்ரோலிங், அது அப்படியே நம்ம பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளை மறந்து நம்ம ஒரு விஷயத்துல அப்படியே ஈடுபட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பிசிக்கலா மென்டலா நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாமே டிசீஸ் அப்படின்றது கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இது எப்படி நமக்கு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு சின்ன விஷயம், நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வி கோ இன் சன்லைட், ஸோ எந்த நேரமும் நம்ம வெயில்ல இருப்போம், வெயில்ல விளையாடுவோம், ஒரு பிடி பீரியடா இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் டேஸ் எந்த இருந்தாலும் நம்ம வெயில் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்ல ஏசி இதுலதான் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம். ஈவன் கிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் விளையாடுறதே கிடையாது, அதிகமா அவங்க வந்து மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸோட தான் இருக்காங்க. ஒன்னு டிவி பாக்குறாங்க, இல்ல வெப்சீரிஸ் பாக்குறாங்க, இல்ல கேம்ஸ் இது பண்றாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்றதும், ஆர்டிபிஷியல் ஃபுட், ஆர்டிபிஷியல் கலர்டு ஃபுட், கலப்படம் இருக்கக்கூடிய உணவுகள், துரித உணவுகள் எல்லாம் நிறைய எடுக்கிறது மூலயமா அவங்க ரொம்ப சீக்கிரத்துல இந்த மாதிரி மென்டல்லா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ கமிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட். யாருமே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விரும்புறது இல்லை, அவாய்ட் பண்றோம். அதே மாதிரி எஃபர்ட்ஸ் யாருமே விரும்புறதே கிடையாது, எதுக்குமே எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் வரும். நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எவ்வளவு ஈஸியா நான் இங்க இருந்தே எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பக்கத்து தெருவில் தான் நமக்கு ஒரு கிராசரி ஷாப்ஸ் இருக்கும் நமக்கு, பட் அங்க போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆப் மூலமா நம்ம அதை வீட்டுக்கே வர வைக்கிற மாதிரி நமக்கு இப்ப ஃபெசிலிட்டி வரும். ஒரு சின்ன வாக் கூட இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா they used to walk lot, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 steps அவங்க வாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடா கையை நெஞ்சில வச்சு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நடந்திருப்போம், இல்ல குதிச்சிருப்போம், பிசிக்கலா நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து நம்ம எந்த வர்க்க நம்ம பண்ணிருப்போம். சோ கம்ஃபர்ட் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த கம்ஃபர்டோடைய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வி ஷுட் மூவ், வி ஷுட் ஸ்ட்ரெச், ஒரு மூமெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் குறையுது அப்படின்னா ஸோ அங்க நமக்கு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், அதனால கண்டிப்பா நம்மளுடைய அலைன்மெண்ட் மாறப்படும், அதனால நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு அதிகமாவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நிக்கிறது, ஒரு 1 hour நமக்காகவே நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியை லைக் ஒரு சிம்பிள் வாக்கிங் போறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஆகும், நமக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 72-73% நம்மளுடைய தமிழ்நாடு பாப்புலேஷன் நம்ம வந்து அதிகமா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கிட்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா, அதாவது 5 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க 70% இந்த மாதிரி மொபைல் அண்ட் ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமாவே நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. ஸோ பிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம மென்டல் ஹெல்த்தாகவும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதுல வந்து நிறைய தெரப்பீஸ், யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றது மருந்து இல்ல மருத்துவம் இது. ஸோ இது நம்ம வாழ்வியல்

0: மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்குறோம். நேச்சுரல் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத சொல்கிறோம். நம்மளுடைய அரசி யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் 100 படுக்கை உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்கே உணவே பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம், சமைச்ச உணவே தரமாட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்சஸ் பேஸ் பண்ணி தான். தண்ணியை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், நீர் சிகிச்சை. மண்ணை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், மண் சிகிச்சை, காந்தக சிகிச்சை, நிற சிகிச்சை. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அக்குபங்கச்சர், அக்குப்ரெஷர், ரேகி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். டயட் தெரப்பி, யோகா தெரப்பி அப்படின்னு வி ஹாவ் மோர் தேன் 40 தெரப்பீஸ். ஸோ இந்த தெரப்பீஸ் அந்தந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தெம் பேக் ஃப்ரம் த டிசீஸ்டு கண்டிஷன்.
1: ரொம்ப தெளிவான விளக்கம். உண்மையிலே நம்ம மனசுல இருக்கிற நிறைய விஷயம் உடம்புல பிரதிபலிக்கும். சரி, இப்ப இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்க்கும் போது WHO ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் இல்ல க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும் போது அது மனநல பிரச்சனையா வெளியில தெரியறதுக்கு முன்னாடி பிசிக்கலா கண்டினியூஸ் டயர்ட்னஸ் இல்ல பிசிக்கல் பெயினா இல்ல ஒரு பாடி பெயினா இல்ல கம்ப்ளீட்டா ஏதோ லைக் தே டோன்ட் ஹாவ் அ பிசிக்கல் ப்ராப்ளம் பட் தே வில் ஃபீல் இட் அப்படின்ற ஒரு விஷயம் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட இத்தனை வருஷம் அனுபவத்தில் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலிமா இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது எனக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல ஆனால் என்ன எப்பவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் இல்லை எனக்கு எப்பயுமே பாடி பெயின் இருக்குது அப்படின்ற பேஷண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? அப்போ இருந்த நீங்கள் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இது எப்படி மாறி இருக்கு?
2: கண்டிப்பாக சொல்லணும், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இது வந்து நம்ம பழங்காலத்தில் இந்த கற்காலம்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்லேருந்து இருக்குது நமக்கு. ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தனால தான் நம்ம இவ்வளோ வருஷம் வந்து உயிரோடு இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு இடத்துல ஒரு புலி வருது அப்படின்னா அந்த புலிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஓடணும் வேகமாக, அந்த சத்தத்தெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும், எங்கே வருது என்ன வருதுன்ட்டு. அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் முக்கியமான இடத்துக்கு போகணும், மசில்ஸ்க்கு போகணும், மசில்ஸ் இறுக்கமாகணும், ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த காலத்தில் புலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, பட் இந்த காலத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ, எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடி ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா வந்து ஹார்மோனை சுரக்குது. ஹார்மோன் சுரந்தனே நம்ம பாடியில் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்க தசைகள்லாம் இறுக்கமாகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மெக்கானிசம் தான் இது, பட் அதுவே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குமே. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம உடம்புல இமீடியட்டாக தேவைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தாண்டி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமே இது நம்ம பாடியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, நம்மளோட மூளையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும்போது நம்மளுடைய தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அக்யூட்டாக நம்ம உடம்புல சில ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்னால குரோனிக்காக இருக்கும்போது தொடர்ந்து இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் தொடர்ந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது உடல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு சர்க்கரை அளவு அதிகமாகுது, நம்மளுடைய தூக்கம் கெடுதல், அப்புறம் முடி கொட்டுதல், ஸ்கின்னு ட்ரை ஆகிறது, கருத்து போகிறது, இந்த மாதிரியான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய மூளையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதனால நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஒர்க் பிளேஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தூக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாகுது, அதனால இன்னும் பதட்டம் அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற ஒரு விஷயம், நார்மலான ஒரு எமோஷன், அது நோயாக மாறுது. அப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம பதட்டம்னா மனசு மட்டும்தான் இல்லை, அது உடலில் ஏற்படுற மாற்றங்களும் சேர்ந்து தான் ஒரு நோயாக வெளிப்படுது.
1: ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுன்றது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கிறது தான், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, அந்த மோடில் இருக்கிற விஷயம் தான் நம்மளோட டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுன்னோனே நம்ம யாருமே இப்படியே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரெண்டு விதம் இருக்கு. You stress

0: ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்றது. குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மள அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மள ஒரு ப்ரோக்ரஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குட் ஸ்ட்ரெஸ். ஆனா இதே பேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நமக்கு லாங் ரன்ல அது இருந்துகிட்டே இருக்கும் போது, சார் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது அது அவங்களுக்கு டிசீஸா அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்றது.
1: இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற விதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னா ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க அதே ஸ்ட்ரெஸ்ஸை. இன்னொரு குரூப் கிட்ட ஸ்ட்ரெஸ் உங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி புரிய வச்சு அதையே ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அவுட்கம் பார்க்கும்போது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் கெடுதல் நினைச்சாங்களோ அவங்களுக்கு உடல் நலம் கேடு ஏற்படுது, கவனம் சிதறது ஏற்படுது, தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, ஈவன் இம்யூனிட்டி கூட குறையுதுன்னு சொல்றாங்க. பட் ஸ்ட்ரெஸ் நல்லதுன்னு சொன்னவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய அவுட்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கு, இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஸ்ட்ரெஸ் நம்ம பாக்குற விதமும் அதோட அவுட்கம் வந்து மாத்தும்.
2: நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க, கார்டிசால் அந்த தூக்கமின்மை. இப்போ நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வரும் என்ன அப்படின்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். சோ அப்ப எல்லாரும் தூங்கின பிறகுதான் நமக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம்னு சொல்றோம். அந்த டைம் நம்மள மோஸ்ட்லி பல பேர் என்ன பண்றோம்னா போன்ல தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்னு ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்ல பேஸ்புக்லயோ ரீல்ஸ் பாக்குறோம். சோ அந்த போன்லயே தான் முன்னா டிவி பாத்துட்டு இப்ப கம்ப்ளீட்டா போனுக்கு வந்துடுச்சு. இப்ப போன் பார்த்துட்டே இருந்து இதுதான் எனக்கான ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்மளே அதை நம்புறோம். பட் வேற இப்ப ரீசெண்டான ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த போன் ஸ்க்ரோலிங் எஸ்பெஷலி இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து அந்த 5 நிமிஷம் ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படி போறதுனாலையும் அந்த ப்ளூ லைட்ஸ்னாலையும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாக்குது. அண்ட் அகெயின் இது வந்து நம்மளோட கார்டிசால் லெவல இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், நம்ம பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு செய்யற விஷயமே அப்பப்ப பிரச்சனைய உருவாக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. போன் இல்லாம எனக்கான டைம் நைட்டு அந்த தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்றது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டாக்டர்?
1: நம்ம எல்லாருமே வந்து போன் பாக்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ரைட்ல நம்ம நைட்டில் படுத்தவனே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்ல போனால் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. இந்த ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம மனசு பயம் வந்துடும், ஐயோ ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்குமே, ஏதோ டேஞ்சரோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபோன் எடுத்தவொடனே நீங்கள் சொன்னது தான் இருக்கும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பட் அகைன் இட் இஸ் எண்ட் அப் இன் 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயோ முடிஞ்சிருது. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் என்னோடய கிளையன்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு ஃபோன் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் லைட் போடுங்க, லைட் போட்டு உட்காந்து பாருங்கள். படுத்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகிடும். ரெண்டாவது, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது இன்னொரு டேஞ்சரஸான விஷயம், ஏன்னா நம்ம படுக்க போகிறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தூங்க போகிறோம். ஆனால் தூங்க போகிற நேரத்தில் நம்ம லைட்டு போட்டு பார்க்கும்போது அது பிரெயினுக்கே ஒரு கன்ஃப்ளிக்டிங்காக இருக்கும், இப்போ நம்ம தூங்க போல ஃபோன் பார்க்க போகிறோம் தான் அதுக்கு தோணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் அவசியமான ஒரு நேரத்தில் நீங்கள் படுத்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்கணும்னு தான் தோணுமே தவிர உங்கள் பிரெயினுக்கு வந்து தூக்கம் உடனே வரவே வராது. ஸோ நம்மளே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்மளே அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன் இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அதை குறையவும் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும்.
0: ஆக்சுவலாக நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் இருக்கு. பகல்ல நமக்கு வந்து செரோட்டோனின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். நைட்டு நமக்கு தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின்ற ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன். இது எப்போ வரும் அப்படின்னாக்கா, லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டார்க்னஸ்ல நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மொபைலில் நம்ம பார்க்கும் போது, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி லைட் போட்டுட்டு பார்க்கறதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ரேடியேஷன் நமக்கு மெலட்டோனின் செக்ரேஷனை ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் கார்டிசால் பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து நமக்கு டேல, ஏன்னா வி நீட் ஸ்ட்ரெஸ், காலையில இருந்து நான் ஆக்டிவா இருந்தாதான் நைட்டுக்கு தேவையான ரெஸ்ட் எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட் ரெண்டும் இருந்தாதான் பாடி ஹெல்தியாவே இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டிசால் ஹார்மோன் காலையில இருந்து ஆக்டிவா இருக்கு, நைட்ல அதோடைய லெவல் கம்மி ஆகணும். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம மொபைல் பாக்குறது இல்லாத கேம் விளையாடுறது இல்ல வெப்சீரிஸ் அந்த மாதிரி பாக்குறது இப்படி எல்லாம் பார்க்கும் போது அந்த ஹார்மோன் இன்னும் ஆக்டிவாவே இருக்கும், நமக்கு அப்போ மெலட்டோனின் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த ஹார்மோன் நைட்டெல்லாம் நமக்கு ஆக்டிவா இருக்கும் போது அகெயின் டே டைம்ல இட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ அப்போ மார்னிங் பாத்தீங்கன்னா அந்த ட்ரௌசினஸ், இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னீங்க காலையில எழுந்ததுல இருந்து டயர்டா இருக்கு, என்னோட ஒர்க் என்ன

எஃபெக்டிவா பண்ண முடியல. ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட். என்னால முன்னாடி மாதிரி திங்க் பண்ண முடியல. என்னோட திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த எஃபிஷியன்சி குறையுது, பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகுது, ஃபெட்டிக்னஸ் வருது. இது எல்லாமே வரதுக்கு காரணம் லேக் ஆஃப் கார்டிசால் லெவல். ஸோ நமக்கு ஆக்டிவ்னஸ்க்கு தேவையான கார்டிசால் எப்போ குறையுதோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸை கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரெடிட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு. நம்ம அந்த மாதிரி மொபைல் பார்க்கும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்லை ஒரு காமெடி பார்க்குறோம், இல்லை சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ட்ரிகர் வரதுக்கு காரணம் நம்ம பிரெயினில் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது என்னன்னா, இட்ஸ் அ கிரெடிட் ரிவார்டு ஹார்மோன் சொல்லலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன் வாங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில

0: எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில கண்டென்ட்ஸை நம்ம பார்க்கும் போது வி ஆர் ஃபீலிங் சோ ஹாப்பி, வி ஆர் எலைட்டட், ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் டோபமைன். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக நம்ம பிரெயினுக்கு அந்த வீடியோஸ் மூலயமா, இந்த மூவிஸ் மூலயமா, இல்ல கேம்ல கிடைக்கக்கூடிய விக்டரி மூலயமா நமக்கு அந்த டோபமைன் கிரெடிட் கிடைக்குது. ஸோ அதை நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அதை திருப்பி திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி இட் எண்டப்ஸ் வித் டோபமைன் அடிக்ஷன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ், அதை லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, தே ஃபால் சிக், அவங்களுடைய நார்மல் மெமரி பவர் லாஸ் ஆகுது. ஃபோக்கஸ் இல்லாமல், கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அவங்களுடைய மார்க்ஸ், அந்த ஸ்கோர்ஸ் கம்மியாகுது. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கான்வர்சேஷன் ரொம்ப கம்மியாயிடுது. தே ஃபீல் ஸோ ஐசோலேட்டட். ஸோ அதுலேயும் இல்லாமல் தே ஃபால் சிக் ஆல்சோ, ப்ரோங்கே லாஸ்துமான்ற கண்டிஷன்ல வராங்க. எப்பவுமே ஒரு டிசீஸை நாங்கள் பிசிக்கலாக மட்டும் பார்க்க மாட்டோம், மென்டலாகவும் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லை. அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 100% அவங்க மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரூல் அவுட் பண்ணும் போது தான் இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ரூல் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அடிக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம். ஸோ அந்த அடிக்ஷன் அதோட நிக்கலை. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் அதர் ஹார்மோன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்றது டெவலப் ஆகும். பிகாஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீலிங் த அதர் ஹார்மோன்ஸ், காம்பன்சேட்டிங் த ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன பண்ணும், ரெகுலராக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை ஸ்டீல் பண்ணும், இன்சுலினை ஸ்டீல் பண்ணும், தைராய்டை ஸ்டீல் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் ஹைப்போதைராய்டிசம் டெவலப் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் டெவலப் ஆகுது, ஈவன் டயபெட்டிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுதான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ காணப்படுது. அதுலேயும் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக வர்றது நம்ம இந்த மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி we should keep mobile out, எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் பார்க்க கூடாது, இந்த டைமுக்கு மேல போனை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தபஸ். நம்ம யோகால வந்து ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் சொல்றதுதான் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் எங்கேஜ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும். அண்ட் வி ஹாவ் டு காம்பன்சேட். சி, கம்ஃபர்ட்டோ எஃபோர்ட்டோ நமக்கு வேணும் தான், அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லலை. அதுக்கு பதிலாக ஒரு காம்பன்சேஷன், எந்த புக் ரீடிங் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொபைல்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கே பண்றாங்க. அதை PDF-ஆ கொடுத்துருங்க மேம், நாங்கள் ரொம்ப ஈஸியா படிப்போம், லேப்டாப்ல படிப்போம். ஸோ அவங்களுடைய ஃபுல் ரீடிங் சிஸ்டமே வந்து லேப்ல தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோன்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்னிங் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இது வெறும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் த ஐஸ் ஆர் ஸ்ட்ரெயினிங் லாட். ஸோ மயோப்பியா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. ஸோ சைக்காலஜிக்கலா அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்ன்றாங்களோ அந்த கோலே அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோபமைன் அடிக்ஷன் தான். ஸோ அதுல இருந்து நம்ம கண்டிப்பா அவங்கள விட்ரா பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டைவர்ஷன்,
1: இப்போ நீங்க ரெண்டு பேருமே சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா, அதாவது நைட்ல இந்த மொபைல் போன்ஸ் கன்ஃபார்மா இருக்க கூடாது. இப்போ ஸ்லீப் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பட் இது சொன்னோம்னா அடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி, அதெல்லாம் ஓகே எனக்கும் தூக்கம் முக்கியம், ஆனா எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க, பா அவன் வந்து புண்ணியமானவன்டா, படுத்த 5 நிமிஷம் தூங்கிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு படுத்த 5 நிமிஷம் யாரடா தூங்குறான்னு பார்த்தா ஆட்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களை இது பண்ணும். ஸோ இப்போ ஸ்கிரீன் வேண்டாம், ஏன்னா நம்ம நான் அதை பர்சனலா பாக்குறது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா தான் நம்ம எல்லாமே வந்து அந்த மொபைல் போன்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு தூக்கம் வரல, அந்த டைமை நான் விட்டேன்னா நான் எதையாவது தேவையில்லாம திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நான் போனை பார்த்துட்டு இருந்தேன்னா தன்னால அது என்னோட டயர்டாகி நான் தூங்குற வரைக்கும் போனை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் நான் எடுக்கலை, ஆனால் எனக்கு தூக்கம் வரணும். ஏன் அப்படின்னா இப்போது ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக நான் வந்து ப்ராப்பராக ஸ்லீப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன இது நீங்கள் உங்களோட

0: சஜஷன் சார்.
1: ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சிருந்து ஓடிட்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. அதோட ஒரு பார்ட் தான் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டான ரிலாக்ஸேஷனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் சொல்லணும், ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாம், ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம், ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மைண்டில் அமைதியாக உட்காந்து என்னென்னலாம் தோணுதுன்றதை எழுதலாம். ஏன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன தோணுதுன்றதை எழுதாமல் விடமே தான் நைட்டு நம்ம படுத்த உடனே உட்காந்த உடனே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலையில் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயம் தான் நமக்கு ராத்திரி மேஜராக ஓடும். அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் போகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் சண்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஓடும். இப்போ ப்ராப்பராக தூங்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி என்னென்னலாம் திங்கிங் வருதுன்றதை இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்த உடனே உட்காந்து ஜேர்னலிங் சொல்லுவாங்க, அதை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இதோட இன்னொரு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் இருக்குது, கிரேட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒர்க் பிளேஸில் நடந்த விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள், நம்ம நமக்காக பண்ண விஷயங்கள் என்னென்ன, நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்குமோ, அதில் நமக்கோ இல்லை யாருக்கோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அதை யோசித்து அதை டாக்குமெண்ட் பண்ணி அதுக்காக நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்ததான் குட் திங்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணமே தான் இட் வில் அப்ரிஷியேட், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணமேதே நம்ம பிரெயின் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வி வில் கோ டு ஸ்லீப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபிக்ஸட் டைமாக வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம ஒரு 4 நாள் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இட் வில் அகைன் கோ பேக் டு த சேம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் முன்னாடி. ஸோ எடுத்தோடனே நான் நிறைய நேரம் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஸ்லீப் இன் அ பெட்டர் வே. அதையும் தாண்டி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, இதனால எனக்கு மார்னிங் டயர்டாக இருக்கு, என்னால் என்னுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் வந்து ப்ராப்பராக செயல்பட முடியல, இதனால என்னுடைய ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிட்டே வருதுன்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்றைக்குமே. ஒருத்தருக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா நம்ம மாவுக்கட்டு போடுறோம், பட் மாவுக்கட்டு வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல். அது மூலமாக உள்ளுக்குள்ள அந்த எலும்புகள் தானாக கூடுறதுக்கான ஒரு டைமை தரும். அந்த மாதிரி மெடிசன்ஸை நம்ம ஒரு இமீடியட் மெஷராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு. அதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்சுவலாக.
2: தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நமக்கு தூக்கம் வரணும், இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லெகுவாக ஆகும், நம்மளால் நல்லபடியாக தூங்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி, இப்போ யோகாவில் இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத இப்போ டாக்டர் தீபா சொல்லுவாங்க. பட் அது நாளைக்கு இந்த நிகழ்ச்சியோட 2வது பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 8:32:30. திரைகானம் கேட்போம்.
4: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
5: ஆமாம் நேர்களே, கேட்டுட்டே இருக்கிறீங்க உங்கள் ஃபேவரேட் குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 8:34:44 நேர்களே, எஃப்எம் 101 ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி அப்படின்னாலே நமது அன்புக்குரிய நேயர்கள்ல யாராவது ஒருத்தர் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் தான் இடம்பெறும். இன்னைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக ஒரு அருமையான தலைப்புல பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. வெட்டூர்னி மடத்திலிருந்து பிரதிஷா அப்படிங்கிற நமது அன்பு நேயர், அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நாம

நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? என்ன தலைப்புல பாடல்கள் தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தலைப்பை பத்தி ஒரு கவிதை மாதிரி சொல்லலாமா? இது ஒரே ஒரு நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அனுதினமும் விடாமுயற்சியால் கட்டப்படும் ஒரு கோட்டை. இதற்கான பாதை எப்போதும் எளிதானதாக இருப்பதல்ல, ஆனால் அந்த பாதையில் நடந்தவர்களையும் நடக்க துணிந்தவர்களையுமே வரலாறு போற்றும். கொள்கை வெல்வதையே நாம் கொண்ட லட்சியமாக மனத்தினில் இருத்தினால் இது நம் வாழ்வில் நிச்சயம் நம் பக்கம்.

ஒவ்வொரு துளியிலும் விருட்சம் ஒழிந்துள்ளது அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை வலியுறுத்திய அந்த பாடல் தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் அண்ணாமலை படத்திலிருந்து கேட்டோம்.

நேயர்களே, இன்னைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக வெட்டூர் நிமிடம் பிரதிஷா அப்படிங்கிற நமது அன்பு நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் வெற்றி அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தலைப்புல தான் அப்படிங்கறத நாம கேட்டு ரசிச்சு அந்த பாடல் அடிச்சு சொல்லிடுச்சு இல்லையா. வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா கிடைக்கவே கிடைக்காது. போராடணும். அந்த போராடணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும்? தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மளை அசைக்க முடியாது. எத்தனை தோல்வி வந்தாலும் நாம் எந்திரிச்சு நிற்போம். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சக்தி. அது இருந்தால் எத்தனை தடைகளையும் படிக்கட்டுகளாக நம்மளால் மாற்ற முடியும். உன்னை உலகமே நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நீ நம்பு, அது போதும். எத்தனை முறை நீ விழுந்தாலும் எழுவாய், எழுந்து நிச்சயம் வெல்வாய். நீ ஒரு வெட்டுக்கிளி அல்ல, வெட்டும் புலி என்பதனை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் உன் கையில் வரும்.

0: பாலக்காடு ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பழைய பாத்திரப்படத்திற்காக பாடிய பாடல் ரசித்து கேட்டோம். பாடலை எழுதியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேரம் 8:46 ஆயிட்டு நேர்களே, குஷியும் குதூகலமுமா உங்களை எப்பவுமே கூலா வச்சிட்டு இருக்கிற குமரி எஃப்எம் 101 இருந்து திரைக்களஞ்சியும் கேட்டுட்டு இருக்கீங்க. வெற்றி அப்படிங்கிறது 3 எழுத்துதாங்க. ஆனா நாம எல்லாருமே ஆசைப்பட்டு போராடுறதும், அது கிடைச்சிட்டா நம்ம ஜெயிச்சுட்டதான் நினைச்சு சந்தோஷப்படுறதும் இந்த 3 எழுத்துக்காகத்தான் இல்லையா? தேர்வுகள்ல, அதாவது எக்ஸாம்ஸ்ல தொடங்கி தேர்தல் வரைக்கும் அந்த போட்டிகளில் கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு பக்கம் இருந்தால் கூட, வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, நாம் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை வந்து நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது காதலில் கிடைக்கக்கூடிய வெற்றி எப்படி இருக்கும் இல்லையா? காதலில் வெற்றி அப்படிங்கிறது அந்த காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வரைக்குமானது மட்டும் கிடையாது, இறுதி வரைக்கும் அதே அன்போடு இருவரும் சேர்ந்து கைகோர்த்து நடப்பது தான் இல்லையா? கண்கள் பேச தொடங்குற நாளில் பார்த்தீங்கன்னா காதல் பிறக்கும், கைகள் இணைந்த நாட்களில் மனவாழ்வு தொடங்கும், சோதனைகள் வரும் நாட்களில் அன்பு வலுவாகும். ஆனால் என்னைக்கு நான் அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு உள்ளன்போட நாம் அப்படிங்கிற வார்த்தை வருதோ, அன்னைக்கு தான் அந்த காதல் உண்மையான வெற்றி பெறுது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்கள்ல வாலியின் வரிகள்ல இளையராஜா இசையில கட்டுமரக்காரன் பட பாடல் கேட்டோம்.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: ஆயா खुशियों का पैगाम PM किसान,
4: PM किसान. माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी 20 जून को हुगली पश्चिम बंगाल से प्रधानमंत्री किसान सम्मान निधि की 23वीं किश्त जारी करेंगे। इसके तहत 9 करोड़ 44 लाख से अधिक किसानों के खातों में 18,880 करोड़ रुपए से अधिक की सम्मान राशि सीधे हस्तांतरित की जाएगी। पीएम किसान की इस किश्त के साथ ही किसानों को हस्तांतरित कुल राशि 4,46,000 करोड़ रुपए से अधिक हो जाएगी, जो करोड़ों किसान परिवारों को आर्थिक संबल प्रदान कर रही है।
0: தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தாங்க நம்மளுடைய வெற்றிக்கான அந்த போராட்டத்துக்கு துணை நிற்கிற வலிமையான இரண்டு கரங்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லதான். ஆனா அதே நேரம் இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். எந்த ஒரு மனுஷனாலையும் தன்னுடைய அந்த போராட்டத்துல, அத அந்த தேடல்ல சின்ன ஒரு தொய்வு கூட இல்லாம எப்பவுமே ஓடிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். அந்த மாதிரி நேரத்துலதான் நமக்கு ஒருத்தருடைய மோரல் சப்போர்ட் வந்து ரொம்பவே கை கொடுக்கும். சோர்ந்து உட்காந்துராத, உன்னால முடியும் அப்படின்னு அந்த ஒருத்தர் சொல்ற அந்த வார்த்தைகள் தான் நமக்கான சக்தி இல்லையா? அதனால நாம எதிர்பார்த்த அந்த வெற்றியை நாம அடையும் போது என்னுடைய வெற்றிக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே நாம பெருமைப்படுத்தணும்.

0: எம் எஸ் விஸ்வநாதனை சேல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை படத்திலிருந்து கேட்டோம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
0: எட்டு மணி 55 நிமிடம் 40 நொடி ஆயிற்றுக்கு நேர்களே, குமரி பண்பலை 101 இருந்து வெற்றி அப்படிங்கிற தலைப்புல இடம் பிடித்த பாடல்கள் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில கேட்டுட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைய சிலர் ஓடுவோம், சிலர் நடப்போம், சிலர் தவழ்ந்து போவோம். ஆனா வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா வேகமா போறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க. எந்த இடத்துலையும் விட்டுடாம அதிக தூரம் போய் யார் ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதனால நாம மெதுவா போனாலும் பரவாயில்ல, நம்ம லட்சியத்தை நோக்கிய பயணத்தை நிறுத்தாம நம்மளுடைய இலக்கை அடைய நிச்சயமா முயற்சிக்கணும். ஏன்னா பல முறை கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, விழுந்த அந்த தருணம் தோல்வி அல்ல, விழுந்த இடத்திலேயே நின்று விடுவதுதான் தோல்வி. அதனால எங்கேயுமே தேங்கி நின்றுடாம, காயங்கள் பல கிடைத்தாலும் கனவுகளை கைவிட்டுடாம, ஒவ்வொரு தடையையும் படிக்கட்டாக்கி ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நம்மளுடைய பலமாக்கி பலமான ஒரு சக்தியாக்கி போராடி ஜெயிக்கும் போது இந்த உலகமே நம்மளை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? உன் விடாமுயற்சியே உன் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லும்.
2: நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.

நேர்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற இந்த பாடலோட நிறைவு பெறுகிறது இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி. தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டில் ஏறி நாமளும் நிச்சயமா வெற்றி

கனியை பறிப்போம். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லட்டும். இன்றைய நிகழ்ச்சிக்காக பாடல்களை தொகுத்து அனுப்பிய வெட்டூர்னி மடம் பிரதிஷா எனும் நமது அன்பு நேயருக்கும், நிகழ்ச்சியை இதுவரையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நமது அன்புக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். நேரம் இப்பொழுது 9 மணியை தொட இருக்கிறது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது நியூஸ் இன் இங்கிலீஷ் டெல்லியிலிருந்து.

0: years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcated footpath is a fundamental right, calls for setting up a regulatory body to execute it. India slams Pakistan at United Nations, accusing Islamabad of hosting, training and deploying terrorists. A new round of direct peace talks between United States and Iran postponed amid killing of 21 people in Israeli strike on Lebanon. Israel and Hezbollah later agreed to cease fire. And in sports, Ashmita Chaliha to face Park Hae-in in women's single semi-finals of Macau Open Badminton in China tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மயா அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம்.
3: முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசுல நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆசனம் பண்றது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்றது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷ்ல வந்து யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, YOKE. சம்ஸ்கிருதத்துல வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ்னா டு ஜாயின். இப்போ நம்ம கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்கு, அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீரா வேலை செய்யணும். 5 புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் 5 கரணங், 5 சரீரத்தால வேலை செய்யும் கரணங்கள், கை கால் வாய் பெருவாய் சிறுவாய், இது 5. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் புத்தின்னு ஒண்ணு இருக்கு. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்றேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இங்க போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்கு. சித்தம்லாம் நம்ம நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்றோம் பாருங்க, நான் வரேன், நான் போறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்கு, அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு நிறைய. இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அது ஒருங்கிணைந்து தான் செய்யறது, பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. அது சரியா பண்றதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாம, நம்ம வந்து எப்படி இயக்கிறதுன்னு தெரியாம கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் வந்து முழுமையான வேலையை நம்மளுக்கு செய்யாது. அதே மாதிரிதான் இந்த சரீரத்தை வந்து முழுமையா அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் போன்ல எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஆப்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த ஃபீச்சர்லாம் எதுவுமே தெரியாம நான் வந்து சில விஷயத்த மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் போனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு ஞானம், யோகானா அது ஃபிலாசபியும் இருக்கு, ஒரு ஞானம் இருக்கு, அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு பயிற்சி முறையும் கூட, ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில இருக்கு. பேசிக்கா யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ், மீன்ஸ் டு ஜாயின். அண்ட் ஜாயின்னு நிறைய விஷயம் ஜாயின் பண்றதுக்கு இருக்கு. மெயினா மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்றோம், எக்ஸலேஷன் பண்றோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீரா இயங்கி செய்யக்கூடியது பேரு யோகம்னு சொல்லுவாங்க.
3: ரொம்ப அழகா சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமா குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசைநார்களையும் எப்படி பிளெக்சிபிளா மாத்தலாம், இது அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
4: இது வந்து யோகா தினமா இருந்தும், பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமா இருந்தாலும், அந்த பெரியவர்கள் குழந்தைகள்ல இருந்தா வராங்க. அப்போ அது மாதிரி இப்ப குழந்தைகள்லாம் ஃபியூச்சர்ல பெரியவங்களை ஆக போறாங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்கற மாதிரி இந்த கேள்வி இருக்கு. யோகம் என்பது நம்ம ஆசனம்னா புரிஞ்சுக்கிறோம், யோக ஆசனம், இந்த சிரசாசனம் பண்றது, தனுராசனம் பண்றது, இதுதான் யோகம் சொல்றோம். ஆனா பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. 196 சூத்திரங்கள் யோகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அதுல வந்து ஆசனம் பத்தி என்ன

0: சொல்றார் அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது? பாடியை வந்து ஸ்டெடியா வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளா வச்சிருக்கேன். ஸ்டெடியா இருக்கிறதுனால ஸ்டிஃபா இல்லாம ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை பாடியை ஸ்டெடியா வச்சுக்கணும், சுகமா இருக்கணும். சோ இந்த கோல் ரீச் பண்றதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு. யோகாசனத்துல வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்கு. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பா ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் சொல்றேன், சூரியன்னா வெளியில இருக்காரு, நம்மளுக்கு உள்ள வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்றாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்குதான் அந்த பேரே அப்படி இருக்கு. ஸோ அந்த சோலார் பிளெக்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டுன்னு நம்ம கையை நகர்த்தி மேலையும் கீழையும் குனியும் பொழுது, வேகமா பண்ணும்பொழுது சரீரத்துல வந்து ஒரு சீரா டைஜஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த யோகா பிராக்டிஸ் பண்றதுனாலையும் இந்த சூரிய நமஸ்கார்ஸ். இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்றோமோ இல்லையோ இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளவுதான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இந்த யோகா இன்டர்நேஷனல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்கார் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேற, கிரியா வேற. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்கு, நிற்கிற பொசிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்கு. கிரியான்றது மூவ்மெண்ட், ஃப்ளோ. சூரிய நமஸ்கார் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறார்ல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ், ஒரு கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில் பார்த்தா அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்புலாக இருக்கும், அந்த போன்ஸோடைய வளர்ச்சி. மெயினாக வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேருதண்டம் சொல்லுவாங்க. அந்த முதுகுத்தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் த்ரூ த ஸ்பைனல் கார்டு, இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படி தான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டா வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆஃபீஸ்ல தான் விவரம் போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்துல நின்னேன், கால ஒரு காலம் அடிக்க ஒத்த மரம் மாதிரி நிக்கிறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனத்துல நின்னேன், அவ சொன்ன என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்றே அப்படின்னு. அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யோகா பத்தி பேசினாங்க, மரத்தை பத்தி பேசினாங்க, அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. யோகாக்கு வந்து அந்த சக்தி இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து மெயினா பிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் பிரீதிங் எக்ஸசைசஸ். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில யார் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் தான் கத்துக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடும். இதுல வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எந்த விதத்தில் போய் எப்படிலாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது, நிறைய விஷயமெல்லாம் இருக்குது யோகத்தில். அதனால நல்லா பயிற்சி உடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்.
1: எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகாக்களை கற்றுக் கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கத்துக்கணும். அவங்க வந்து யோக

நிலையிலே தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து குழந்தை பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துணுண்டு குழந்தை, ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தை, நீங்க கையோ காலையோ வீசி வீசி ஆடுறத பாத்திருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கு, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா, அது யோக நிலையில அது இருக்கு. அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷன்ல அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம் ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலதான். அதுக்கு முன்னால பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களா இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்கன்னா அந்த கால கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்ப யோகாச்சாரியா படிக்கும்போது, அந்த கோர்ஸ் படிக்கும்போது நிறைய பிறந்த குழந்தைங்கள் எல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துருவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சர் இருக்கு, நிறைய பசங்களை ட்ரெயின் பண்றாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்கள் எல்லாம் வந்து யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸ் பிறக்கும் போது, பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே

0: சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸை பிறக்கும் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள் சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசு மேலே தான் பண்ணணும்னு ரூல்லாம் இருக்குது. சிரசாசனமாக தலைகீழாக நிற்கிறது அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும். அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால யோகா பத்தி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்லை, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பார்க்கறதுக்கே பெருமையா இருக்கு. இப்போ பாரத தேசத்திலேருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ் June 21 சம்மர் சால்ஸ்டிஸ் அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மற்ற இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம் இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும். நம்ம பாரத தேசத்துலயுமே நம்மளுக்கு வந்து இவ்வளவு இருந்தா கூட இந்த கலை நம்மகிட்டே இருந்தா கூட அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாள்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, பிரபலமாயிருக்கு நல்லா, அதில் வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர் குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு வயதானகள் முதியோர்கள் வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் டெஃபினட்டா பெனிஃபிட் தரும், அதுல சந்தேகமே இல்லை. எப்படின்னா நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசுல பெனிஃபிட்டா, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுல இருந்து கடைசி சுவாசம் வெளியில போற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்கு. அந்த சுவாசத்தோட இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ள இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில விடுறோம் அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்ல சேர்ல உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கத்துக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போறோம், அந்த வாக்கிங்கையும் வந்து ரெகுலேட்டட் பிரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன் இது மூணு கொண்டு வந்துட்டு யோகம் நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம் தொடைக்கிறோம் ஏதாவது ஒரு வேலை பண்றோம் எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோட கொண்டு வந்துட்டா ஒரு யோக பயிற்சியா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ள எப்படி போகுது எப்படி வெளியில வருது இதை கவனிச்சாலே இது ஒரு பெரிய யோக கலை. புத்திசம்ல சொல்லுவாங்க ஆனபான சத்தி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ள போகுது வெளியில வருது, இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியா ஒண்ணுமே பண்ணாம எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாம உள்ள போற பிராணனும் வெளியில வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்க உள்ள போகுது எங்கேருந்து திருப்பி வெளியில வருது இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடிச்ச உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசுல லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பத்தி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

0: நெஞ்சில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: காற்றில் கலந்து காதில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 9:30 ஆயிட்டிருக்கு. நேர்களே, திரைசை கேட்டு ரசிக்கலாம். காதல் கொண்ட மனங்களுக்கு விருந்தாக, காயம்பட்ட உள்ளங்களுக்கு மருந்தாக, ஞாபகங்களால் நம்மை தாளாட்டும் தென்றலாக எப்போது இருக்கிறது திரைப்பட பாடல்கள் தான் இல்லையா? கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல். இதோ தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து
2: மணி

0: கேட்டரசித்த பாடல் கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மனோ பாடியது.
1: எப்பா ஹெல்மெட்டை மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேயர்களே, நாளை மாலை 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காளம் ஹூக்ளியில் உள்ள தாரகேஸ்வரியில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23rd தவணை தொகையை வெளியிடும் நிகழ்ச்சியின் நேரலையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 9:48 ஆயிற்றுக்கு நேர்களே, குமர் எஃப்எம் 101.0 திரை இசை கேட்டுட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் குழந்தைகளுக்கான யோகாசனங்கள், இதனை குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
1: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: என்னதான்
2: இருக்கு?
1: சனிக்கிழமை
2: தோறும் காலை 10:00
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
0: திரைசையில் இனி வருவது செம்பருத்தி திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: இதமான இரவு நேரம் 10:01 உங்கள் இதயங்களை இசையால் வருடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில். இரவின் குளிரோடும் நிலவின் ஒளியோடும் ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம். நாள் முழுசும் வேலை, படிப்பு, பொறுப்புகள் ரொம்ப பிஸியா இருந்திருப்போம். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல்களை, அதுவும் நமக்கும் எஃப்எம் 101 கேட்டு ரசிச்சா ரொம்ப திருப்தியா இருக்கும். இல்ல கேட்டுடலாமா? உடனே உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2602240 அல்லது 2907722. முன்னிணைப்பிற்கு 0465 2. அலைபேசி எண் 8903257309. உங்க கூட பேசுறதுக்காக நிலையத்துல காத்துட்டு இருக்கிறது உங்க அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். நிலாமுற்றத்துல முதல் நேயர் வந்தாச்சு. யார் எங்க இருந்து வந்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன் சார், நீங்க நலமா?
3: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
2: சொல்லுங்க சார். கிருஷ்ணமூர்த்தி சார், என்ன பாடல் வேணும்? முதல் நேரா வந்திருக்கீங்க, நிச்சயமா ஒரு நல்ல இனிமையான பாடலோட தான் வந்திருப்பீங்க.
3: உண்மைதான், உண்மைதான். பட அன்பு கரங்கள்,
2: ஓகே,
3: அதுல ஜெனிவாஸ் ஐயாவும் சுசிலாமாவும் பாடின இரவு முடிந்து விடும், முடிந்தால் பொழுது விடிந்து விடும், விடிந்தால் ஊருக்கு தெரிந்துவிடும், தெரிந்தால் உண்மைகள் புரிந்துவிடும்.
2: பாடல் கொடுத்துடலாம்.
3: வாய்ப்புக்கு நன்றி.
2: ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.

0: நேர்களை, நிலாமுற்றத்தில் நிலா சாட்சியாக இசை துணையாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற அடுத்த நேயர் யாருங்கிறது கேட்டலாம். வணக்கம். சார், உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார். கண்ணன் சார், என்ன பாடல் வேணும்?
1: பாட்டு
0: வேணுமா? அந்த பாட்டு கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.

0: கவிஞர்களை இனிமையான பாடல்களால நம்ம இதயங்களை எல்லாம் தாளாட்டிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற அடுத்த நேயர் யாரை இங்கிருந்து கேட்கலாம். அதற்கு முன்பாக நேயர்களுக்கு நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு சின்ன நினைவூட்டல் கொடுத்துடலாம். நாளை காலை 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கயிறு நிகழ்ச்சி இருக்கு, 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. கண்டிப்பா நிகழ்ச்சியில பங்கேற்று சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த காலர் யார் இங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜேஸ்வரி
0: அம்மா. உங்க வாய்ஸ் கேட்டோடனே தோணுச்சு, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
0: ஓகேம்மா, என்ன பாடல் வேணும் நிலாமுற்றத்துல?
1: நிலாமுற்றத்துல வந்து படம் 100 பாட்டு, நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: சூப்பர்மா, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி வாழ்த்தி பாடிட்டு தூங்க போறீங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, கொடுத்துடலாம். நன்றிம்மா.
1: நன்றி அம்மா, நன்றி.

0: நேரம் 10:18 ஆயிட்டிருக்கு நேர்களே. நிலாமுற்றத்தில் அடுத்த நேர் யார் கேட்டலாம்? வணக்கம்.
1: ஹலோ, அன்பான இரவு வணக்கம்மா. நேயர்களுக்கும் இளையதா இருக்கும்
0: உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்மா. சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மூத்தவாளையிலிருந்து கிருஷ்ணம்மா பேசலாமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வாய்ஸ் டல்லா இருக்குதே, நல்லா
1: நல்லா
0: இருக்கிறீங்களா?
1: இருக்கேன்மா.
0: ஓகேம்மா, ஓகேம்மா, சொல்லுங்க என்ன பாடல் வேணுமா?
1: சிவந்தமன் படத்துல இருந்து ராஜா ராணியிடம் அந்த பாட்டுமா.
0: சூப்பரான பாடல்மா, கொடுத்துடலாம். நன்றிமா.
1: நன்றி நன்றி.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: ஆயிட்டுருக்க நிலா முற்றம் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இனிமையான பாடல்கள் அப்படியே உங்களை சுகமாக தாளாட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அடுத்த நேயர் யார், என்ன பாடலோடு வராங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: வணக்கம் சார். வணக்கம், எங்களுக்கும் சந்தோஷம். என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு வந்து காலம் பழமும் இந்த திரைப்படத்தின் பெயர். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அருமையா இருக்கும் பாட்டினுடைய இசை, வரிகள், காட்சி அமைப்பு. இந்த பாடல்ல காற்றலைகள்ல தவிழ்றீங்களா?
0: விட்டுலாம், நீங்க கேட்டு கொடுக்காம இருப்போமா? பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி சார்.
1: நன்றி மேம். வணக்கம்.

0: மாமன் கிட்ட பேச மாமன் கிட்ட பேச வர
1: மணிக்கணக்கா. ஓகேம்மா, கொடுத்துடலாம் அந்த பாடல். தாய் மனசு படத்திலேருந்து நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றிம்மா.
0: நன்றி மேடம், நன்றி.
2: தூதுவளையல அரைச்சே தொண்டையில தான் நினைச்சே

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களை, இது உங்களுக்கான நினைவூட்டல். நாளை இரவு 9:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடர், ஆற்றுப்படை இலக்கியங்களில் இசையும் இசை கருவிகளும். உரை வழங்குகிறார் முனைவர் வி விஜிலா ஜாஸ்மின் அவர்கள். தேனமுது தொடர், இதில் படைப்பாளர் டி வி ஷனா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில இனிமையான பல பாடல்கள் கேட்டுட்டே இருக்கிறோம். அடுத்து யாரு என்ன சூப்பர் ஹிட் சாங்கோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் வேணும்?
3: தாய் மனசு படத்திலிருந்து.

0: செம்மறி பண்பலை 101 இரவு நேர எண்ணிசை பயணம் நிலா முற்றமிது. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எந்த ஊர்ல இருந்து வராரு, என்ன பாடல் கேட்கிறாரு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: வணக்கம் சார், வணக்கம். என்னைக்கும் இதே உற்சாகம் குறையாமல் இருக்க வாழ்த்துக்கள்.
1: அதாவது குமரி பண்பலை நேரில் அவ்வளவு பேருமே உற்சாகமா தான் இருப்பாங்க.
0: நிச்சயமா சூப்பர் சார், என்ன பாடல்?
1: அதாவது அருமையான ஒரு நிகழ்ச்சி,
0: கண்டிப்பா
1: நேர்கள் இந்த
0: விருப்ப பாடல்
1: நிகழ்ச்சியில பங்கேற்கணும், இந்த பாடல் எல்லாம் கேட்கணும்ங்கிறதுனால உற்சாகமா தான் இரவுல இருப்பாங்க. அந்த நானும் பாடல் திரைப்படம், அதுல இருந்து நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணுமானும் வாழும் வாழ்க்கை இனியது, நாட்டிலேயும் தண்ணீரும் விளையாடு, மூன்று தண்ணீர்
0: போயிட்டே இருக்கு சார். நீளமா மீதிய பாடலா கேட்டுலாமா?
1: பாரம்பரியத்தையும் புகழையும் பரப்புற ஒரு பாடல்.
0: ஓகே சார், கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி சார், நன்றி சார், நன்றி
1: நன்றி அம்மா, நன்றி.

0: தான் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: கலிகல்ல இருந்து மோகன் பேசுறேன்.
0: மோகன் சார்க்கு என்ன பாடல் வேணும்?
1: ஒன்னு ஊருக்கு புதுசு, அதுல ஓரம்போ ஓரம்போ அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
2: டேய் பசங்களா, சைக்கிள் மது வத்தல என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
3: ஓரமா போயா? ஓரமா போ. ஓரமா
4: ஓரமா.

நேர்களே, நிலா முற்றத்தில் நம்ம கூட பேச வர அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்

0: நேர்களே, நேரம் இப்பொழுது 10:46 ஆயிட்டே இருக்கு. நிலாமுற்றம் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்த அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் உறவு.
0: சொல்லுங்க சார், நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க.
1: படத்துல இருந்து எங்கிருந்தோ வந்த ஆசிரியர் அந்த பாடல்.
0: ஓகே சார், பாடல் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.

0: நேரம் 10:50 ஆயிற்று. நேர்களை இனிமையான திரைப்பட பாடல்களால் நம் இதயங்களை எல்லாம் தாளாட்டிக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார், நீங்க நலமா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கரண்டில் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் கோபுர தீபம் பாடல். உள்ளமே உனக்குத்தான், உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை,
0: தன்னைக்கும்
1: மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லை.
0: ஓகே சார், ஓகே சார், பாடல் கொடுத்துடலாம்.
1: மட்டுமே வாடுவேன் இல்லையே மண்ணோடு போய் நான் தேடுவேன்.
0: ஓகே சார், அந்த இனிமையான பாடல் இது உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. நன்றி சார்.

நேர்களே, நேரம் இப்போது 10:55. நிலாமுற்றத்தை நிறைவு செய்ய வரும் அந்த லக்கி நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சின்னக்கடையிலிருந்து ராதா மனோகரன்.
0: ராதாமா, சொல்லுங்க. நீங்க தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போற நேயர்னு சொல்லியிருக்கிறோம். நல்ல பாடலா கேளுங்க.
1: அண்ணன் ஒரு கோவில் இந்த படத்துல சுசீலா மேடம் பாடின
0: ஓகேமா, கொடுத்துடலாம். சரியா, மீதியை நம்ம சுஷீலா அம்மா குரல்ல கேட்கலாம்.
1: ஆமா ஆமா
0: ஓகேமா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

நேர்களை நிலா சாட்சியாக இசை துணையாக தொடங்கிய நம் இந்த இரவு நேர இன்னிசை பயணம் நிலாமுற்றம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்து மீண்டும் இறைவன் தரும் இன்னொரு இனிய வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். தொடர்வது மனசு மயங்கும் திரைசி சென்னையிலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுது ஐயா திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிஜு, மனோ, சுஜாதா பாடியது. சூழ்ந்த சோகங்கள் இனி இல்லை, எப்போதும் ஆழ்ந்த ஆனந்தம்தான். ஏன் நீ வந்ததால்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் பா விஜய், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் பாதையை பார்த்திருந்தேன், எப்போது என் வாசல் வருவாய் என வந்தது தெரியாமல் காத்து கொண்டிருக்கின்றேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை ஏற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. எங்கே எங்கே என்று ஏக்கம் கொண்டு தேடினேன், இங்கேதான் இருக்கிறாய் என்பதை மறந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி இயற்றி ஹரிஹரன் அரிணி பாடியது. என்னுள் உந்த நிழல் எப்போதும் பிரியாமல்

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா அருண்மொழி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மடியில் கிடந்ததால் மனம் பறந்தது, எல்லாம் கனவாய் இருந்தது, நனவாய் மாற இதயம் ஏங்குது.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லல, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்லை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மாணிக்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பவதாரணி பாடியது. உன்னை பார்த்த பின்பு கனவுகள் எல்லாம் சிறகுகள் விரிக்கின்றன.

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அறிவுமதி ஏற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. மேகத்தின் ஓவியமாய் அவள் காலடித்தடம் வானவில்லாய் என் வாசல் வந்தாள்.

தொடரும் பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார். கேள்விக்கணைகளால் வேள்வி செய்தாலும் ஏனோ என் இதயத்தில் இன்பத்தை கொடுக்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் நித்யஸ்ரீ ஸ்ரீராம் பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான்.

டக்கெட்டதும் டா டக்கெட்டதும் டிம் டக்கெட்டதும் டிம் டக்கெட்டதும்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன், சாந்தி ரமேஷ், மதுரை சோ சண்முக சுந்தரம், ஏழுகிணறு அபுதாகிர், கோதண்டராமன் கோதண்டராமன், கண்ணையன் நடராஜன், வீரராகவன் மாதவரம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராயநகர் ரங்கராஜன், ராசாமகன் அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பொன்னேரி கலில் அகமத், சிவகுமார் கோயம்புத்தூர், கனி இளங்குமரன் அமைந்தகரை சென்னை. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை ஏற்றி இசையமைத்துள்ளார் டி. ராஜேந்தர்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1

திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நேயர்களே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முன்னும் பின்னும் பின்னி பின்னி பெண் அழகு நடக்க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி, கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி.

கைரேக பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. கைரேக பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. பிழையான பல்லு உள்ள நாரிக்கொம்பு ஏழடி வேங்க.

யாரா மருந்து கொடுத்து நோய் தீர்த்து அனுப்பி வச்சா தொட்டாக்கா கைப்பட்டாக்கா அடப்பொல்லாத நோய் தீரும் சொன்னேன் சத்தியமே கைரேகே பார்த்து ஜோசியம்.

பார்த்து ஜோசியம் சொல்றேன் கேளுங்க, உன்னது நடக்கும் பாருங்க. வெள்ளையான பல்லு புள்ளனாரி கொம்பு ஏழடி வேங்கே போலும் இருக்கு பாருங்க.

தரிதானா தானா தானா தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு தஜோனு

జరగడం సార్ జరగడం సార్ జరగడం సార్ జరగడం సార్.

அந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லே நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் ஏற்றி வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். பதவினி என்று தொடங்கும் சாளக பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

அடுத்து பரிபாலயமாம், சுவாதி திருநாள் கீர்த்தனை, ரீதி கௌள ராகம், ரூபக தாளம்.

விஜயாம்பிகே என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில், தொடர்ந்து மரியாத காதுரா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.
3: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்.

வியூஹ்ச்சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஃ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஃ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிப் புனர்வசுஹ உபேந்திரோ வாமனஃ ப்ராம்சுர் அமோகஃ சுசிரூர்ஜிதஃ அதீந்திரஸ் சங்கிரஹஃ ஸர்கோ த்ருதாத்மா நியமோ யமஃ வேத்யோ வைத்யஸ்ஸதா யோகி வீரஹ மாதவோ மது